நேரம் இப்பொழுது 8 மணி. நேர்கள் இணைந்திருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். அது மட்டுமல்ல, விஜயகாந்த் பற்றி நாங்கள் கேள்விகள் கேட்போம், நீங்கள் பதில் சொல்லலாம். 2 நட்சத்திரங்கள் இன்று போட்டியிட இருக்கின்றார்கள். அந்த 2 நட்சத்திரங்களுக்கு இடையிலான போட்டியில் நீங்கள் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியிலே போட்டியிட இருக்கின்ற 2 நட்சத்திரங்கள் யார் என்று தெரியுமா? அந்த நட்சத்திரங்களை நாங்கள் தர இருக்கின்றோம், எதிர்பாருங்கள்.

0: அந்த பாடல் ஒழித்தோம். இது நேரம் 8:06 நேர்கள் சுயமார் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
0: நேர்களை, இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் நாங்கள் 2 நட்சத்திரங்களை போட்டி கலைத்து வந்திருக்கின்றோம். ஒருவர் உங்கள் தல அஜித்குமார், ரெண்டாமவர் வேறு யாரும் இல்லை, டி ராஜேந்தர். இருவர் தான் இன்று போட்டியிட இருக்கின்றார்கள். அஜித்குமார் மற்றும் டி ராஜேந்தருக்கு இடையிலான போட்டி இன்று இடம்பெற இருக்கின்றது. நிகழ்ச்சியில் நேர்கள் இன்றைய நட்சத்திரமாக விஜயகாந்த் ஒழித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை பற்றிய வினாக்களை நாங்கள் 8:30 கேட்போம். 8:30 பின் ஓப்பன், எல்லோருக்கும் கேள்விகள் இல்லாமல் நீங்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம். அந்த கேள்வி கேட்டுத்தான் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு இருமாப்புடன் கொஞ்சம் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் முதலில் இணைத்து கொண்டு நிகழ்ச்சிகளில் ஏனையோரை இணைத்துக் கொள்வோம். இப்பொழுது முதலாவது நீர் இணைகின்றார். வணக்கம். வந்த வேகத்தில் சென்று விட்டார். வணக்கம்.
3: வணக்கமா சார், நான் மதன் கழிக்கின்றேன்.
0: மதன் வாங்கோ.
3: ஒன்றுமே தலைக்கு தான், அஜித்துக்கு தான் என்னுடைய வாக்கு வாசல்.
0: சரி, நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் விடை சொல்லணும். அப்போ தான்
3: ஓகே சார், கேளுங்க.
0: கருப்பு MGR என்று விஜயகாந்த் அழைக்கப்படுவார், சரியா தவறா?
3: அது சரி. சரி
0: சரி, அஜித்துக்கு உங்களது வாக்கு போகிறது. மதன், நன்றி.
3: நன்றி நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் இருக்கின்றார். வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், வாங்கோ.
4: ஓ, எனக்கு திரும்ப கேள்வி சொல்றீங்களா? ஓகே, எனக்கு கன்ஃபியூஸா போச்சு கொஞ்சம், ப்ளீஸ்.
0: இல்ல, கேள்வி எதுவும் கேட்கவே இல்லை. நீங்கள் உங்களோட பேரை சொல்லி யாருக்கு வாக்களிக்க போறீங்கன்னு.
4: சின்னத்துறை ராஜேந்தர்.
0: டி ராஜேந்தருக்கும் உங்களது வாக்கு. கேள்வி நான் இன்னும் கேட்கவே இல்லை. நீங்கள்
4: சாரி, நான் அதான் கேட்டுக்கணும்னு கன்ஃபியூஸா போச்சு.
0: என்ன கன்ஃபியூஸ் உங்களுக்கு?
4: இல்ல, ஒன்றும் இல்ல. நன்றி.
0: விஜயகாந்த் உருவாக்கிய அரசியல் கட்சியின் பேர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், சரியா தவறா?
4: சரி சரி
0: சரி. டி ராஜேந்தருக்கு சின்னத்துறையின் வாக்கு போகிறது. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். இது என்னடா இது? நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: குமார்.
0: குமார் வாங்கோ.
5: டிஆருக்கு
0: வாக்கு குமாரா? குமார், கேள்விகள் கேட்கலாமா? நீங்கள் கேட்கிறீர்களா கேள்விகளை? நடிகர் சங்கத்தின் தலைவராக விஜயகாந்த் 2000 2006 வரை பதவி வகித்தார்.
5: சரி
0: சரி, அப்ப குமாரின் வாக்கும் டி ராஜேந்தருக்கு தான். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். கரண் சொல்லுங்கள், யாருக்கு வாக்கு?
6: ரெண்டு பேருமே இனியில் நல்ல குணாதிசயம் கொண்ட மனிதர்கள் ரெண்டு பேருமே. தலையில பேர்ந்தாங்க, எப்படியா இருந்தாலும் நான் தலையில பேர்ந்தேன்.
0: உங்களோட வாக்கு யாருக்கு? தெளிவா சொல்லுங்க கரண், யாருக்கு வாக்கு? தலையன்றிகள் தலையன்றிகள் ஒன்றுமே புரியல. சரி, கேள்வியை கேட்கவா கரண்? உங்களுக்கான வினா என்னவென்றால், விஜயகாந்த் கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படத்தில் நடித்த

0: இருந்தார். சரியா தவறா?
1: சரி
0: சாரி. அஜித்குமாருக்கு உங்களது வாக்கு நன்றி. அரண், நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைப்போம். வணக்கம்.
2: வணக்கம். நான் காசி, நலம் இருப்பீங்களா?
0: ஓ, நலம் காசி, நன்றி. நீங்கள் நலந்தானே?
2: நலம் நலம் நலம் இருக்கும், நன்றி. எனது வாக்கு அஜித்துக்கு.
0: அஜித்துக்கு. கேள்விகளை கேட்கவா?
2: முடிஞ்சா சொல்லணும்னு சொல்லுங்க, கேளுங்க.
0: என்னது முடிஞ்சா சொல்லுவோம் அப்படின்னு வருமா?
2: இல்ல இல்ல, விஜயகாந்தின் படங்களும் விஜயகாந்தே எனக்கு பிடிக்கும், தெரியாது. நீங்க கேட்க அது தெரியாமல் இருக்கிறீங்கன்னு கேட்க அப்படி கஷ்டமா இருக்கும்.
0: ஓ, அப்படியே நான் உங்களை இல்லைங்க, கஷ்டத்துக்கு உள்ளாக்க மாட்டேன், பயப்படாங்கோ.
2: நன்றி.
0: சரி. வானத்தை போல என்ற திரைப்படத்தில் விஜயகாந்த் நடித்திருந்தார், சரியா தவறா?
2: சரி, நல்ல ஒரு பாடல், அந்த பாடல் நல்ல பாடல், அந்த பாடமும் நல்லா பிடிக்கும் எனக்கு.
0: நன்றி
2: நன்றி.
0: யாருக்கு வாக்களித்திருந்தீர்கள்? அஜித்துக்கா? நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். நான் ஸ்ரீராம். இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் ஸ்ரீராம், எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலம் பயிற்சி. நீங்கள்?
0: நலம் நலம்
3: நல்லா நல்லா. இப்ப நீங்கள் அந்த நட்சத்திரத்தை நாங்கள் தெரிவு செய்யணும், நீங்களோட கேள்வி கேட்டு அது சரியா இருந்தால்
0: எதிர்கட்சிக்கு போயிடும்.
3: டி ராஜேந்திரர் அண்ட் அஜித் குமார், மற்றவர் யார்?
0: ரெண்டு பேரும் தான்.
3: ரெண்டு பேரும் தான். ஓகே. அஜித் குமார் எங்களுடைய ஜெனரேஷனா இருந்தாலும் டி ராஜேந்திரர் பிடிக்கும், அதனால டி ராஜேந்தருக்கு என்னுடைய வாக்கு.
0: சரி, நாங்கள் கேள்விகள் கேட்போம், நீங்கள் விடை சொன்னால் டி ராஜேந்தருக்கு அல்லது எங்களுடைய இவருக்கு. சரி, உங்களுக்கான வினா என்னவென்றால், ரமணா என்ற திரைப்படம் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்தது, சரியா தவறா?
3: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: சரி, என்ன?
3: சரி, சரியான
0: சரியான உடை, சரியான டி ராஜேந்தருக்கு.
3: எங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, ரஜினிகாந்தா கஜினிகாந்தா? ரஜினிகாந்தின் பேர் என்ன? ரஜினிகாந்தா கஜினிகாந்தா? நீங்கள்
0: அப்படி அடுத்த முறை ஸ்ரீராமுக்கு ஒரு பெரிய கடும் கேள்வியா வைப்பேன்.
3: கேள்வியை நீங்க என்னடா சுத்தி விட்டுட்டு வேற வரும்.
0: சரி, அப்படியே நீங்க முதலே சொல்லியிருந்தா உங்களுக்கு சுத்தி கொண்டாந்துருப்பேன். நன்றி நன்றி
3: நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நான் என் எஸ் குமார் பேசுறேன், பிரெஞ்சல்ல இருந்து.
0: என் எஸ் குமார். என் எஸ் குமார், யாருக்கு வாக்கு?
4: எனக்கு வந்து டி ராஜேந்தர் பிடிக்கும், சிங்குட அப்பா தானே, அவர் தலையும் பிடிக்கும், கணக்கு பார்த்துக்கோ. அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் அஞ்சுகிறவர் தானே. ஆனா நீங்க வந்து கேள்வி இருக்க வந்து இப்படித்தான், என்ன அக்கறை காணையில உடைய தெரிஞ்ச அக்கறையை போட்டுக்கொண்டு நிக்கிறீங்க, இவ்வளவு நேரம் லைன் நினைக்க வேண்டும். எனக்கு வந்து ஒரு பாட்டு, பழைய பாட்டு போடுங்க, இந்தியா கண்ணியில பாட்டு,
0: சண்முக பாண்டியன் விஜயகாந்தின் மகன், சரியா தவறா?
4: சண்முக பாண்டியன்.
0: அஜித்துக்கு
4: தெரியாது.
0: எஸ் என் குமாரின் வாக்கு அஜித்துக்கு செல்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: படங்கள் பாடல்கள் எல்லாம் அது இன்று வரைக்கும் இந்த படங்களையும் பாடல்களையும் அசைக்காது.
0: சரி, கேளி தேவகுமார். விஜய பிரபாகரன், இவர் விஜயகாந்தின் மகன், சரியா தவறா?
5: சரி சரி. ரெண்டு பேர் நீங்கள் முதல் கட்ட சொல்வீங்க, ரெண்டு பேர் மகன் தான். அவர் ஒரு ஆள் நடிகர், ஒரு ஆள் அரசியல்.
0: சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: தர்ஷினி பேசுறேன்.
0: தர்ஷினி, யாருக்கு வாக்கு?
6: டிஆருக்கு.
0: டிஆருக்கு தான் தர்ஷினியில வாக்கும்.
6: எனக்கு குறையுது இல்லை, ஓட்டு கொஞ்சம் குறையுது, போட்டு விடுவோம்.
0: விடக்கூடாது, அம்மன் கோவில் கிழக்காரே 1986 வந்த திரைப்படம் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்திருந்தது, சரியா தவறா?
6: சரி.
0: சார் இது என்ன கேள்வி
6: என்ன
0: நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்
1: வணக்கம்
0: காசிநாதன் வாங்க வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்திருந்தது சரியா தவறா
1: வெற்றி படம்
0: நீங்களே தான் ஆக்கள் வலுத்தாக்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சரி அது டிஆருக்கு வாக்கு செல்கிறது
7: மிசிசாகா பிரம்ப்டன் மக்களுக்கு நல்லதொரு உணவகம் மாயாஸ் உணவகம் இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட விதவிதமான சிற்றுண்டிகள் பலகாரங்கள் டேக் அவுட் கேட்டரிங் டெலிவரி மாயாஸ் உணவகம் ஊபர் ஈட்ஸ் டோ டேஷ் ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு பிரம்ப்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில் இலக்கம் 263 குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் யூனிட் 2 905-497-7977 ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட டேஸ்டி மாயா
8: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
9: இல்லடா.
8: ஹலோ, காசு வந்ததாடா?
9: இன்னும் வரல காசு.
8: காசு வந்துச்சா?
9: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
10: What's happening? So sad.
11: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 905-456-8433
12: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி பர்சனல் மற்றும் கோபரேட் டாக்ஸ் ட்ரக்கிங் ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 303 மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச் ஸ்காப்ரோ 6478853012 6478853012
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
13: வணக்கம் நான் சுதன்
0: சுதன் வாங்க யாருக்கு வாக்கு சுதன்
13: டிஆருக்கு தான் வாக்கு என்னண்டா பாடல் தான் ஒளிபரப்புறது கூட அந்த அவேண்ட அப்படி என்னைக்குள்ள டிஆர் இசையமைச்ச பாட்டுகளே ஒரு பாட்டுகள் எல்லாம் நல்ல நல்ல பாடல்கள் இருக்குது அவர் வந்து பல்துறை வல்லுநர் அதுவும் ஒரு காரணம் தான் அவருக்கு தான்றதுக்கு அவர் உச்சங்களை தொடாட்டிலும் அந்த துறையில அவர் சும்மா ஏதோ பெற்று போயிட்டா வந்துட்டு போனதுன்னு இல்லாம அதுல அவற்ற பேர் எப்பவும் நிலைச்சு நிக்கக்கூடிய மாதிரி செய்துட்டு போயிட்டார் நடிப்பா இருந்த ஐசியா இருந்த அந்த பல்துறையில நல்ல இதன் இருக்கார் நன்றி
0: நன்றி கேள்வி கேட்கின்றோம் ஓ அவர் சரி கேள்வி கேட்காமலேயே சுதன் ஓடிவிட்டார் பார்ப்போம் அடுத்த வணக்கம்
14: வணக்கம்
0: திலகவதி வாங்குவோம் யாருக்கு வாக்கு கூட விஜயகாந்தின் பேர் பிரேமலதா விஜயகாந்த் சரியா தவறா
14: அவனுக்கு பிரேமலதா தான் கேள்வி
0: நன்றி நன்றி நிகழ்ச்சி
14: நன்றி வாக்கு
0: டிஆருக்கு வாக்கு செல்கிறது இப்பொழுது பாடல் நேர்களே

0: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: Dr. Sabhavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, பட்சிகிச்சிகள் அனித்திர்க்கும் மூன்று இடங்களில் சேவை, Bissisaga, Highway 10 and Dundas, 905-270-7844, Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000, Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002, மூன்று இடங்களில் Dr. Sabhavathi Ravindran.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: நேர்களை, இப்பொழுது முதல் வினாக்கள் இல்லாமல் நீங்கள் வாக்களிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: நன்றி ஜோவாசன். வணக்கம்.
4: வணக்கம். வாங்க.
5: ரெண்டு பாட்டும் என்ன லாவா போச்சு, வேற பாட்டை மாத்துங்க.
4: சரி, என்ன யாருக்கு வாக்கு உங்களது?
5: என்னுடைய டிஆருக்கு தான்.
4: டிஆருக்கு?
5: ஆமா. நீங்க கேள்வி கேட்டாலும் அது ஆமாண்டு ஒத்துக்கொண்டா சரிதானே.
4: நன்றி ஐயா. நன்றி
5: நன்றி நன்றி.
4: நேரம் இப்பொழுது சரியாக 8:26. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களது அபிமான நட்சத்திரத்துக்கான வாக்களிக்கும் நேரம் இது.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
6: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
8: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்ளுணர்வு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறிகளோட டைனிங் டேபிளை கொள்ளுணர்வு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்ளுணர்வு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294, வாக்கர் டிரைவர், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.
9: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
4: இப்பொழுது வாக்களிக்க காத்திருக்க நேரை இணைத்துக் கொண்டு பாடலுக்கு செல்வோம். வணக்கம்.
10: ஓ வணக்கம். நான் மதி.
4: மதி வாங்க.
10: டிஆருக்கு
4: தான். என்ன எல்லாம் டிஆர் பக்கம் சாயுது கூடை?
10: கொஞ்சம் பாட்டுகள் நல்லா இருக்குன்னு
4: கேட்போம். நல்லது பாட்டு கேட்கத்தான் முக்கியமே போடணுமே. நான் வாக்கு. சரி, நன்றி மதி.
10: நன்றி.

0: விசயம் தமிழ் FM 101.3. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.

0: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் போட்டிக்கு கொண்டு வந்த இரண்டு நட்சத்திரங்கள் டி ராஜேந்தர், அஜித்குமார். டி ராஜேந்தர் மற்றும் அஜித்குமார் ஆகியோரது விருப்ப உங்களுக்கு விருப்பமானவர்கள் ஒருவருக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். இப்பொழுது பல நேர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். கேள்விகள் இல்லாமல் நீங்கள் 9 மணி வரை வாக்களிக்கலாம். உங்களுக்கு மிகவும் கவர்ந்தவர் யார்? வருகின்ற வாரம் மெல்பவர் தான் இன்றைய நட்சத்திரமாக ஜொலிப்பார். அவரது பாடல்கள்லாம் ஜொலிக்கும். டி ராஜேந்தர், அஜித்குமார் ஆகியோருக்கு இடையில் மிக கடும் போட்டி இப்போது நிலவிக் கொண்டிருக்கின்றது. இரண்டு பக்கமும் நேர்கள் பெருமளவில் வாக்களித்திருக்கின்றார்கள். பார்ப்போம் யார் வெல்லப் போகின்றார் என்று.
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-269-3662.
1: நேர்களை, அஜித்குமார் மற்றும் விஜயகாந்த் மணிக்கம் அஜித்குமார் டி ராஜேந்தர் ஆகியோருக்கு இடையில் இப்போது போட்டி நிலவுகின்றது. பார்ப்போம் அடுத்து நேர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள் யார் என்று பார்ப்போம். வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
7: அப்பன் கேட்கிறேன்.
1: அப்பன் வாங்கோ. வணக்கம். அவருக்கு நல்ல பாட்டு இருக்கு.
7: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம். செல்வகுமார் அப்படியே?
1: ஓ, நலம் செல்வகுமார்.
8: நான் மேட்சதுல நின்றுட்டேன் ஒரு 10 நிமிஷம்.
1: மதுரைக்கு வந்த சோதனை.
8: நீங்க நினைக்கிறீங்க, அஜித்துக்கு தான்.
1: அஜித்
8: டிஆருக்கு கணக்கா வாக்கு இருக்கு.
1: நன்றி.
8: நன்றி.
1: நிகழ்ச்சியில் டிஆர் அஜித் இருக்கும் இடையில் கடும் போட்டி நிலவுகின்றது. யார் வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? வாக்களியுங்கள். பார்ப்போம்

0: நிகழ்ச்சியிலே வாக்களிக்கும் மற்ற நேரை இணைத்துக் கொண்டு வணக்கம்.
1: வணக்கம், நான் கங்கா பேசுறேன். அப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நல்ல கங்கா, நன்றி. நீங்க நல்ல
1: எனது வாக்கு டிஆர்.
0: டிஆர் கங்கா. பார்ப்போம்.
1: நன்றி.
0: கடும் போட்டி நிலவுகின்றது இப்பொழுது. இன்னொரு நேர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், வாசன் தான் சிவன்.
0: சிவன் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். நான் வந்து ஏகே.
0: யாருக்கு வாக்கு சிவன்?
2: ஏகே அஜித்குமார்.
0: அஜித்குமாருக்கு
2: இல்ல, டிஆருக்கு ஷோட்டா சேர்க்கிறேன். அஜித்யும் சொல்லுவாங்க ஏகே.
0: ஓ அப்படி சொல்றீங்க.
2: ஆமா, நல்ல ஒரு மனுஷன்
0: சார். நன்றி, நன்றி சிவன்.
2: நன்றி, நன்றி.
0: ஆமாம், வாக்குகள் இப்போது கடும் போட்டியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. பார்ப்போம்.

0: அம்மா, இப்பொழுது வாக்களிக்க காத்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொண்டு பாடலுக்குள் செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், டிஆர் கேட்ட வாக்
0: பவான். டிஆர், நன்றி பவான், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம், நான் ராஜன் கேட்கிறேன்.
0: ராஜன்.
1: ஆமாம் ஆமாம், டிஆர் தான்.
0: ராஜன் டிஆருக்கு நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். ஓ, நலம் சிவலிங்கம். யாருக்கு உங்களது வாக்கு? சிவலிங்கம் டிஆருக்கு. கடும் போட்டியாக இருக்கிறது, பார்ப்போம். நீயா நானா என்று போட்டி போடுகிறார்கள் நீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்மா. சின்ன சின்ன
0: சின்ன வாங்கோ.
2: எனக்கு ராஜேந்தர் போடுவோம்.
0: சின்னாவும் ராஜேந்தர், பார்ப்போம். நன்றி, நன்றி சின்ன. மிக கடுமையான போட்டியுடன் நீர்கள் நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்றார்கள். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் சுரேஷ் பேசுறேன்.
0: ஓ சுரேஷ், சொல்லுங்கள்.
3: எனக்கு வந்து நல்ல ஒரு பாட்டு போலாம், அது நீங்க போடுவீங்களோ தெரியாது. நண்பனே நண்பனே சொல்லி என்ன ஒரே ஆக்கிரம் வளமையான ஆக்கிரே போய் கொடுத்து கொண்டு.
0: நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் நேரம், வேறு விடயங்கள் இப்போது இடம்பெறுவதில்லை. சுரேஷ் என்ன பேசுறாருன்னு தெரியல. நீங்கள் இணைந்து வாக்களிக்கலாம். டிஆர் ராஜேந்திரா அல்லது அஜித்குமாரா என்று உங்களது வாக்குகளை தரலாம். இப்பொழுது நேரம் சரியாக 8:52 நீர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம்.
4: கேன் ஸ்மைல் டென்டல் ஆர்த்தோடான்டிக்ஸ் இம்ப்ளான்ஸ் ஓரல் சர்ஜரிஸ் எமர்ஜென்சி டென்டல் கேர். டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க காத்திருக்க நேர்களை இணைப்போம். வணக்கம்.
6: வணக்கம், ராஜ் கேக்குறேன்.
0: ராஜ் வாங்க.
6: என்னுடைய வாக்கு வந்து அஜித்குமார்.
0: ராஜ், விடுறையிலிருந்து தான் நிற்கிறீங்களே. அஜித்தும் டி ராஜேந்தர் ரசிகர்களும் பார்ப்போம். கடும் போட்டி நிலவுகின்றது. நன்றி ராஜ். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம், யார்
7: பேசுறீங்க?
0: உங்களது வாக்கு சுரேஷ்.
7: டி ஆர் ராஜேந்தர். முதல் படம் கூட பார்த்துக்கோங்க.
0: நன்றி, நன்றி. ஆமாம், இப்பொழுது வாக்குகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. இருவர் யார் வெல்ல போகின்றார்கள் என்று தெரியவில்லை, பார்ப்போம். அலையுங்கள். 9 மணி வரை உங்களது வாக்குகளை நீங்கள் செலுத்தலாம். வாக்கு செலுத்திய நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகள். இப்போது மதன், கரண், ஹாசி, எஸ் என் குமார், அப்பன், செல்வகுமார், சிவன், ராஜ், இவர்கள் அஜித்குமார் ஃபேன்ஸ். அஜித்குமாருக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். மதன், கரண், ஹாசி, எஸ் என் குமார், அப்பன், செல்வகுமார், சிவன், ராஜ். டி ஆர் ராஜேந்தருக்கு வாக்களித்திருக்கின்ற நேர்கள் சின்னத்துறை, குமார், ஸ்ரீராம், தேவகுமார், தர்சினி, காசிநாதன், சுதன், திலகவதி, குகதாஸ், மதி, கங்கா, பவான், ராஜன், சிவலிங்கம், சின்னா, சுரேஷ். எங்கே பார்க்கலாம் இறுதி நேர வாக்கு யாருக்கு விழுகின்றது என்று. நேரம் இப்பொழுது 8:55.
8: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
8: வட்டி வெறும் 1.5% இருந்து.
9: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
10: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
9: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 416-834-2266.
9: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: வாக்களிக்கும் நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
11: வணக்கம் வாசன், பத்மன்.
0: பத்மன் வாங்க.
11: எனக்கு டிஆர் போடுங்க.
0: பத்மனும் டிஆர்.
11: நன்றி.
0: ஆமாம், டிஆர் அஜித்குமார் இருவரும் போட்டியிடுகின்றார்கள். நேர்கள் வாக்களித்த வண்ணம் இருக்கின்றார்கள். பார்ப்போம் யாருக்கு வெற்றி வாகை சூடப்போகிறார் என்று.
12: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமாம்.
13: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
12: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
13: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
12: 416-271-5992.
13: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
14: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
0: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேரம். இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் இருவர் போட்டியிட்டார்கள், அஜித்குமார் மற்றும் டி ஆர் ராஜேந்தர். அஜித்குமாருக்கு 8 பேர் வாக்களித்திருந்தார்கள், டி ஆர் ராஜேந்தருக்கு 17 பேர் வாக்களித்திருந்தார்கள். ஆக 9 மேலதிக வாக்குகளால் அஜித்குமாருக்கு 8 ரசிகர்களும் டி ஆர் ராஜேந்தருக்கு 17 ரசிகர்களும் வாக்களித்திருந்தார்கள். 9 மேலதிக வாக்குகளால் டி ஆர் ராஜேந்தர் வெற்றி பெறுகின்றார் என்பதை நாங்கள் அறியத் தருகின்றோம். நேர்களை தொடர்ந்து நேர்கள் 10 மணி வரை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்து வாக்களித்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். பல நேர்கள் வாக்களித்திருந்தார்கள். மதன், கரண், காசி, என் எஸ் குமார் மற்றும் அப்பன் செல்வகுமார், சிவன், ராஜ், சின்னத்துறை குமார், ஸ்ரீராம், தேவகுமார், தர்சினி, காசிநாதன், சுதன், திலகவதி, குகதாஸ், மதி, கங்கா, பவான், ராஜன், சிவலிங்கம், சின்னா, சுரேஷ், பத்மன் ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களை காற்றலை வழியே நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றிகள்.
15: தொட்டு பொன்னான எழுத்தாலே
16: பிரமாதம்,
15: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
16: சபாஷ்,

0: இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து கவியில் பிறக்கும் காணம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியிலே நீங்கள் தேர்தல் பற்றிய கவிதைகளுடன் இணைந்திருக்கலாம். ஒரு 4 வரி கவிதைகள் தேர்தல் பற்றி எழுதி கொண்டு வரலாம். தற்போது அமெரிக்காவில் குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் தனது அனைத்து விமான சேவைகளை நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றது. இன்றைய நாளில் இருந்து 2026 மே 2 முதல் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதுடன் வாடிக்கையாளர் சேவையும் முழுமையாக நிறுத்தப்படுவதாக நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. மிக குறைந்த கட்டணத்தில் விமான சேவை வழங்கி 34 ஆண்டுகளாக அந்த துறையில் பங்களித்த பெருமை இந்த நிறுவனத்துக்கு இருக்கின்றது. எங்களின் பயணிகளுக்கு தொடர்ந்து சேவை செய்ய விரும்பினோம் என்று நிறுவனம் குறிப்பிட்டிருக்கின்றது. மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்ட எரிபொருள் விலை உயர்வு மற்றும் கடுமையான நிதி நெருக்கடி இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக சொல்லப்படுகின்றது. முன்பதிவு செய்த பயணிகளுக்கு டிக்கெட் பணம் திருப்பி வழங்கப்படும் என்றும் மாற்று விமான சேவைகளை பயன்படுத்துமாறும் பயணிகள் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த முடிவால் சுமார் 17,000 பணியாளர்கள் வேலை இழக்கும் நிலை அமெரிக்காவில் உருவாகியுள்ளது. இதில் 14,000 நிறுவன பணியாளர்கள் மற்றும் 1,000 ஒப்பந்த தொழிலாளர்களும் அடங்குகின்றார்கள். கடந்த 2 ஆண்டுகளில் இருமுறை திவாலாக அறிவிக்கப்பட்ட இந்த நிறுவனம் மீட்பு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது என்றாலும் இப்போது இடம்பெறுகின்ற இந்த யுத்தம் அந்த நிறுவனத்தை மேலும் திவால் நிலைக்கு கொண்டு சென்றிருப்பதால் அந்த நிறுவனம் தனது அனைத்து விமான சேவைகளையும் இன்று முதல் ரத்து செய்கின்றது என்று அறிவித்திருக்கின்றது.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200

0: உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: நேரம் இப்பொழுது 9:07. நேர்களே, இந்த வேளையில் நாங்கள் பல பாடல்கள் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன என்ற வகையில் அந்த பாடல்களுடன் நாம் தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
0: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
1: கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் கொண்டு வர வேண்டிய கவிதை தேர்தல் பற்றியதாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். தேர்தல் பற்றிய உங்களது கவிதைகளுடன் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் கவிகளை நீங்கள் படிக்கலாம். 4 வரி கவிதைகளாக அவை இருப்பது மிக முக்கியம் நேர்களே என்ற வகையில்

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள். பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: சிலைக்கு உயிர் கொடுத்து அகிலமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா
6: 6476245. இம்மாத இறுதியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனா பயணம் செய்ய இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இம்மாத இறுதியில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்த சீனா செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், இப்பொழுது ஈரானிடம் எண்ணெய் வாங்கியதற்காக 5 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்த தடைகளுக்கு சீனா இணங்காது என்று அந்த நாட்டு அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது. ஈரானிடம் எண்ணெய் வாங்கும் முக்கிய நாடாக சீனா இருக்கின்றது. ஈரானிலிருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் வாங்கும் டீபாட் எனப்படும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் இந்த வர்த்தகம் நடைபெறுகிறது. இந்த நிலையில் ஈரானுடைய வருவாயை தடுக்கும் நோக்கில் அமெரிக்கா அதுபோன்ற சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான தடைகளை அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சீன வர்த்தகத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், அமெரிக்காவின் தடை நடவடிக்கைகளை அங்கீகரிக்கவும் இணங்கவும் மாட்டோம் என்று தெரிவித்திருக்கின்றது. சீன நிறுவனங்கள் மூன்றாம் நிலை நாடுகளுடன் பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் அது சார்ந்த இயல்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை தடை செய்யவும் கட்டுப்படுத்தவும் இத்தகைய நடவடிக்கைகள் முயல்கின்றன என்று இப்போது தெரிவித்திருக்கின்றது. இந்த வகையில் இப்போது சீனா மற்றும் ஷன்டாங் மாகாணத்தைச் சேர்ந்த 3 நிறுவனங்கள், சீனாவின் பிற பகுதிகளில் அமைந்துள்ள 2 நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு தான் அமெரிக்கா தடை விதித்திருக்கின்றது. இந்த நிலையைத்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த மாத இறுதியில் சீனாவுக்கு விஜயம் செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.

0: அந்த பாடல் ஒழித்தோ. இந்த நேரம் 9:23 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: ஸ்காப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காப்ரூ. 416-335-3334.
2: ஐயோ, இந்த புளோரை பார்த்தாலே தலை சுத்துது. நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்கிராச்சஸா இருக்கு.
3: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு.
4: அதுக்கு தான் சொல்றேன், BC ஃப்ளோரிங் போங்க.
1: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சாலிட் வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் BC ஃப்ளோரிங் பிளஸ், 595 மிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்காப்ரூ. 416-609-3386. 416-609-3386. எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், பல்க் ஓர்டர்ஸ், ஃப்ரீ கோட்ஸ், BC ஃப்ளோரிங் பிளஸ். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம், ரவி நடராஜா.
5: Working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரூ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.

0: உங்கள் கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது ஒரு நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க. வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு?
1: வணக்கம் ஐயா.
0: ஓ, என்ன பேர் உங்களுடைய?
1: கிருபராஜா. கிருபராஜா.
0: கிருபராஜா. என்ன கவிதை? தேர்தல் கவிதை தானே?
1: தேர்தல் கவிதை. ஆமா.
0: என்ன பாடல் அதுக்கு கிருபராஜா?
1: வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து பார்த்த முதல் நாளில்.
0: சரி,
1: கவிதை கூறவா?
0: நிச்சயம் கூறுங்கள்.
1: போலி கும்பிடுகளும் பொய்யான வாக்குறுதிகளும் தாளிப்பு பேச்சுக்களும் தலைவிரித்தாடும் களம் தேர்தல் களம்.
0: திரும்ப இருக்க வாசிங்க.
1: போலி கும்பிடுகளும் பொய்யான வாக்குறுதிகளும் தாளிப்பு பேச்சுக்களும் தலைவிரித்தாடும் களம் தேர்தல் களம்.
0: அருமை, அருமையான அச்சொட்டான கவிதை. வாழ்த்துக்கள். நீங்க கவிதை எழுதுறதா வளமீன?
1: கொஞ்சம் சின்ன சின்ன கவிதை எழுதுறேன்.
0: நல்ல நல்ல நல்லா இருக்கு.
1: நன்றி ஐயா. நன்றி. நன்றி. மிச்ச நன்றி.
0: பாடல் ஒழிக்கும். நன்றி கிருபா.
1: நன்றி. நன்றி. நன்றி. தேங்க்யூ.
0: ஆமாம். ஈரானில் தூக்கிலிடப்பட்ட இரு மொசாட் உளவாளிகள் என்று இப்பொழுது ஈரான் செய்தியை தந்திருக்கின்றது. இஸ்ரேல் மொசாட் உளவுத்துறைக்காக உளவு பார்த்ததாக இருவர் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார்களாம். இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையுடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்றும் இவர்கள் சொல்லப்படுகின்றது. அப்படி தொடர்புடைய இவர்கள் இருவரும் மொசாட் உளவாளிகளாக இருந்து கொண்டு இஸ்லாமிய புரட்சிகர படையுடன் நெருங்கிய தொடர்புகளையும் பேணி இருந்தார்கள் என்பதை கண்டறிந்து இப்பொழுது அவர்களை இருவரையும் கைது செய்து தூக்கிலிட்டிருக்கின்றார்கள். இப்போது கிருபராஜ்

0: வன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
1: மேலும் 2 ஆண்டுகள் புதிய வரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: Listen to us around the universe. www.cmr.fm.

0: நேர்களை, கனடாவில் நிரந்தர குடியிருப்பு அனுமதி கட்டணங்கள் அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. 2026 ஏப்ரல் 30 தேதியிலிருந்து எக்ஸ்பிரஸ் நுழைவு, மாகாண நாமினி திட்டங்கள் மற்றும் குடும்ப ஸ்பான்சர்ஷிப் திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் கனடாவின் நிரந்தர குடியிருப்பு செயலாக்க கட்டணங்கள் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. பெரும்பாலான பிரிவுகளில் தோராயமாக 4-5% வரை கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. குடும்ப ஸ்பான்சர்ஷிப் கட்டணம் மட்டும் அதிகப்படியாக 6% அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. நீங்கள் குடியிருப்பு அனுமதிக்கு ஏப்ரல் 30 தேதிக்கு முன்பே விண்ணப்பித்திருந்தாலும் RPRF கட்டணத்தை பிறகு செலுத்தலாம் என திட்டமிட்டிருந்தால் இப்போது நீங்கள் புதிய, அதாவது அதிகரிக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நீங்கள் ஏப்ரல் மாதம் 30 தேதிக்கு முன்பே ஆன்லைனில் விண்ணப்பம் செய்து உங்கள் விண்ணப்பத்தையும் கட்டணத்தையும் கனடா புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அதை ஏற்றுக்கொண்டு விட்டதென்றால் நீங்கள் கூடுதலாக எதுவும் செய்ய தேவையில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ற வகையில் இப்பொழுது பல விடயங்கள் கனடாவிலே இடம்பெற்று வருகின்றன. என்ற வகையில் கனடாவும் இப்போது பல்வேறு புலம்பெயர் மக்களை நாடு கடத்துகின்ற நடவடிக்கைகளிலும் மிக வேகமாக ஈடுபட்டு வருகின்றது. கனடாவிலிருந்து 5000 பேர் வரை 3 நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். கனடா அரசு 3 பேர் வரை நாடு கடத்தியிருக்கின்றது. கனடா இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையிலான 3 5260 பேரை நாடு கடத்தியுள்ளதாக கனடா எல்லை பாதுகாப்பு ஏஜென்சி தரவுகளை தெரிவித்திருக்கின்றது. இந்த காலகட்டத்திலிருந்து கனடாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்களில் இந்தியர்கள்தான் அதிகம் என்றும், 1712 இந்தியர்கள் 2026 ஆண்டின் முதல் 3 நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்களாம். இந்தியர்களை தொடர்ந்து அதிகளவில் நாடு கடத்தப்பட்டவர்கள் மெக்சிகோ நாட்டவர்கள். இதே காலகட்டத்தில் மெக்சிகோ நாட்டவர்கள் 743 பேரும், 2025 ஆண்டில் 4837 மெக்சிகோ நாட்டவர்களும் 3779 இந்தியர்களும் நாடு கடத்தப்பட்டிருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. கனடா 2025 நாடு கடத்துவதில் சாதனை படைத்தது என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் நினைவூட்ட விரும்புகின்றோம். என்ற வகையில் இப்பொழுது நிகழ்ச்சியில் கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் அடுத்த நேரை இணைக்கும். வணக்கம்.
1: வணக்கம் பாசன், நான் மாதம் கிடைக்கிறேன்.
0: ஓ, நலம் மதன், நன்றி. நீங்கள் நலம்
1: நலமாசியா இருக்கிறோம். நான் ஒரு சொல்றேனே.
0: என்ன பாடல் கவிதைக்கு?
1: பாட்டு காதல் கடிதம் எழுதவே அந்த பாட்டு.
0: சார்,
1: மக்களின் புரட்சி வெடிப்பதை தடுத்து நிறுத்தும் தேர்தல் களம், நினைத்தது நிறைவேற நேர்மையான தலைவன் கிடைத்து விட்டால் அந்த மண்ணின் வாழ்வே, மக்களின் வாழ்வே ஒரு ஒளிமயம்தான். காதல் தேர்வில் தோற்றுவிட்டால் காதலர் அழுவார்கள், ஆனால் வாக்குச்சாவடியில் தலைவன் தோற்றுவிட்டால் அந்த ஊரே அழும். அவர்களின் கண்ணீரை துடைக்கும் தலைவன் எவனோ அவனே என்றும் முதல்வன். அவ்வளவு.
0: நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-5-6-6-7-7-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: நேர்களை, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடா எல்லைப்பகுதியிலிருந்து வயோமிங் மாகாணத்துக்கு கனேடிய கச்சா எண்ணெயை கொண்டு செல்வதற்கான பிரிட்ஜ பைப்லைன் நிறுவனத்தின் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கும் உத்தரவில் வியாழக்கிழமை கையெழுத்திட்டிருக்கின்றார். கனேடிய பைப்லைன் நிறுவனமான சவுத் போவ் மற்றும் அமெரிக்காவின் பிரிட்ஜ பைப்லைன் ஆகியவற்றின் கூட்டு திட்டமான இது கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கான கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை 12% மேலாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திட்டம் ஒரு நாளைக்கு 10 லட்சம் பீப்பாய்களுக்கு அதிகமான எண்ணெயை கொண்டு செல்லும் திறன் கொண்டது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது கட்டி முடிக்கப்பட்டு இணைக்கப்பட்டால் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி 12% மேலாக அதிகரிக்கக்கூடும் என்று ரெய்ட்டர் செய்தி ஸ்தாபனம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. என்ற வகையில் இந்த திட்டம் வெற்றி பெற்றால் கனடாவுக்கு பல்வேறு விதங்களில் அது வருமானத்தை ஈட்டித்தரும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் இணைந்திருப்பது கவியில் பிறக்கும் காணங்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நலம் ரமேஷ், நன்றி. நீங்கள் எப்படி?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நாளைக்கு நேரம் எல்லாம் தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட்.
0: கிட்டத்தட்ட என்ன நாளைக்கு?
1: ஆமாம் ஆமாம் ஆமாம், பட்ட நேரத்தில் தப்பு தப்புன்னு வந்துடும் தானே?
0: ஓ, அது அது சும்மா.
1: ஓகே, சின்ன கவிதை தான், நாலு கவிதை நாலு வரையில்.
0: ஆனால் உண்மையில ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கு. என்ன படா ரிசல்ட்ஸ் வரும் என்ன ரமேஷ்?
1: ஏன் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஏதாவது அந்த விஜய் வந்ததுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா இருக்காங்க.
0: தேர்தலில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கு.
1: கடுமையாக தான் இருக்குது, கொஞ்சம் ஒரு எக்ஸைட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா விஜயும் இப்போ கோயிலுக்கு எல்லாம் சுத்துறாரு போல் இருக்கு. அது இப்போ அவர் சுத்ததானோ பின்னாடி ஒரு ஜோசிக்காரன் வச்சு சுத்துறாராம். அதனால கொஞ்சம் இதாக தான் இருக்கு, கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மாற்றம் வந்தால் நல்லது தானே? அளவோடு பெரும் என்பது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அரசியல்வாதிகளின் இலவசங்களையும் தான். வளையும் முதுகெலும்பு ஒன்று முதியவருக்கு இளைஞர்களுக்கு உங்களுக்கு இல்லை ஆசைக்காக. தெருவெங்கும் கட்சி வேண்டாம் என்று சொல்லுங்கள், பஞ்சம் இல்லா காட்சி வேண்டும் என்று கூறுங்கள். வாக்குறுதிகளை நம்பாமல் உங்கள் வாக்குகளை நம்புங்கள். கும்பிடு போட்டு வருவர்களிடம் அம்பிட்டு கொள்ளாதீர்கள், பின் வம்பிட்டும் கொள்ளாதீர்கள். சிங்கம் ஒன்று புறப்பட்டதே என்று சொன்னால் பின்னாடி சென்று பின் அசிங்கம் பட்டு கொள்ளாதீர்கள். வந்தித்து வருபவர்களை நம்பாமல் சிந்தித்து செயல்படுங்கள் இளைஞர்களே. நன்றி, வணக்கம்.
0: உங்கள்ட்ட நல்ல சொல்லாட்சி இருக்கு ரமேஷ், வளர்த்து கொள்ளுங்கள். நன்றி
1: நன்றி நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் வணக்கம்.
2: வணக்கம், பாடல நான் முதல் சொல்லிடுறேன். வாடாதோண்டா, இது அந்த தமிழ்நாட்டு இந்த தேர்வு களத்துக்காகவே எடுக்கப்பட்ட படம், உருவாக்கப்பட்ட பாடலும் கூட.
0: வாடா தமிழா,
2: வாடா தொண்டா, டிஎன் டிஎன் தமிழ்நாடு டிஎன் 2026, அதுல இருந்து வாடா தொண்டா. தம்பி ராமையாக்கள் பாடின பாடல் அது. கவிதைக்கு போலாம். விரலில் மருதாணி வைத்தால் மகளிருக்கு அழகு, விரலில் மை வைத்தால் அது மக்கள் ஆட்சிக்கு அழகு. விரலில் மருதாணி வைத்தால் அது மகளிருக்கு அழகு, விரலில் மை வைத்தால் அது மக்கள் ஆட்சிக்கு அழகு. கரங்களில் வலிமையானது தீர்க்கு, மக்களிடம் வலிமையானது வாக்கு. நன்றி, வாங்க.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நிர்ணயிக்க இன்னொரு நேர் இணைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். ஹலோ சி எஸ், தேர்தல் கவிதை தான் உணர்ந்திருக்கிறீங்கள்?
3: இல்லை, நான் தேர்தல் கொண்டு
0: தேர்தல் கவிதைகள் தான் இன்றைக்கு வாசிக்கணும். ஹலோ சி எஸ், மன்னிக்கவும். ஆமாம், இப்பொழுது இரண்டு நேர்களது பாடல்களும் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில். இன்று தேர்தல் கவிதைகள் பல இணைந்திருந்தார்கள், பல நேர்கள் இணைந்திருந்தார்கள் நல்ல பல கவிதைகளுடன். அத்தனை பேருக்கும் இந்த வேளையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: சென்றாலும் துல்லியம் FM 101.3 CMR தமிழ் FM. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 Smart Restoration.
1: நேர்கள் கவியில் பிறக்கும் காடங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் அதே போல் காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் ரமேஷ் மற்றும் தேவகுமார் ஆகியோரது பாடல்கள் தொடர்ச்சியாக ஒலிக்கும் என்பதையும் தெரிவித்து மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி வணக்கம் நேர்களே.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். தாய்லாந்திலிருந்து போதைப் பொருட்களை கடத்திச் சென்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட 22 புத்தபிக்குகளை மே 12 தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக ரோஹித் ஜெயின் இன்று மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார். தைவான் விவகாரத்தில் கனடா சிவப்பு கோட்டையை தாண்டுவதாக கனடாவுக்கான சீன தூதர் ஒங் டி கடுமையாக எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் இடைக்கால தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் முக்கிய மாகாணங்களில் ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நன்றி சீனிவாசன். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்று 2026 மே மாதம் 2 சனிக்கிழமை இப்பொழுது முதல் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் உங்களோடு என்று உங்கள் அன்பின் கே பி கலைரூபன். வணக்கம் நேர்களே. நேர்கள் இப்பொழுது முதல் 11 வரை திரை செயல்சல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 11 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்தி அறிக்கையினை நீங்கள் கேட்கலாம். 12 2 வரை உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 3 செல்சியஸ். இன்றைய இரவு பொழுது அதி குறைந்த வெப்பநிலை 0 செல்சியஸ். நாளை ஞாயிற்றுக்கிழமை 13 செல்சியஸ். நாளைய இரவு பொழுது 8 செல்சியஸ். இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, mymechanicauto.ca.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
1: 416-700-2222 புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன

0: வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 மிசிசாகா பிரம்ப்டன் மக்களுக்கு நல்லதொரு உணவகம் மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம் ஊபர் ஈட்ஸ், டோ டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிரம்ப்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில் இலக்கம் 263, குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2, 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட டேஸ்டி மாயாஸ்.
1: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி, பர்சனல் மற்றும் கோர்பரேட் டேக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டேக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்ட், ஸ்மால் பிசினஸ் டேக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச், ஸ்காப்ரோ. 647-885-3012 647-885-3012.
6: திரைசை பாடல்களின் அலசல்.

0: நேர்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு திரை சேலசல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பழமை போன்று இன்றும் என்னுடன் இணைந்து கொள்கிறார் அறிவிப்பாளர் கமல் பாரதி. வணக்கம் கமல் பாரதி.
1: வணக்கம் கலைரூபன். வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி?
1: நலமாக இருக்கிறேன் கலைரூபன்.
0: சரி, சென்ற வாரம் நாங்கள் பல பாடல்களை பற்றியெல்லாம் அலசியிருந்தோம். விடுபட்ட பாடல்கள் என்று பல பாடல்களை எல்லாம் பேசியிருந்தோம், பல பாடல்களை பற்றி பேசியிருந்தோம். அதிலே ஒரு பாடலை நாங்கள் சென்ற வாரத்திற்கு முதல் வாரத்து பாடலை விடுவித்தது போன்று சென்ற வாரம் பாடலை தவற விட்டுவிட்டோம். ஆனால் இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். என்ன பாடல் என்றதை பற்றி பேசுவோமா?
1: ஆமாம், என்ன பாடல் என்பதை ஒளிபரப்பினால் நேர்கள் பாடலை கண்டுபிடித்து விடுவார்கள், பிறகு பார்க்கலாம்.
0: சரி, இப்பொழுது பாடலை ஒளிபரப்புவோம், அதன் பிறகு பேசுவோம்.

0: ஆமாம், சென்ற வாரம் இந்த பாடலோடு ஒத்த பாடலாக தேவா இசையமைத்த ஒரு பாடலை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். பாடல் இந்த பாடல் இன்று நாங்கள் பேச இருப்பது உருவான விதம், இந்த பாடல் எவ்வாறு உருவானது
1: என்பதை பற்றி பார்க்க முடியும். பின்னணி இசைக்கான காரணம் என்ன,
0: என்ன காரணம்
1: விடயங்களை பற்றி நாங்கள் ஆராயப் போகின்றோம். அதை நாங்கள் சொல்வதை விட சம்பந்தப்பட்டவரே சொன்னாலும் நன்றாக இருக்கும்.
0: என்ன காரணம், எவ்வாறு அந்த இசை உருவானது, எவ்வாறு இந்த வரிகள் எல்லாம் வந்தன என்பது பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன். அதை கேட்டு பார்ப்போம்.
2: சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன அதாவது பாட்டுக்கு மெட்டா மெட்டுக்கு பாட்டான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஒரு சுருக்கம் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு ஆக்டிவ், இப்போ வந்து நெசவு தொழிலாளர்கள் நெசவு தொழில் இப்படி ஒரு சவுண்டு வருது, இவங்களுக்கு ஒரு பாட்டு தேவை, இதுல ஒரு ரிதம் இருக்குது. கைத்திரி நெசவாளர்களுடைய ஆலயத்துக்கு போனோம், போய் அதில் என்ன சவுண்டு வருது என்ன எஃபெக்ட் வருதுன்னு கேட்டோம். பட்டுக்கோட்டையை கூப்பிட்டோம், இது வரைக்கும் நீ சொந்தத்துக்கு தான் எழுதியிருக்க, ஐ மீன் சொந்தத்துக்கு எழுதியிருக்க, நாட்டு சொந்தத்துக்கு, இப்படி சொந்தத்துக்கு எழுதணும்னு சண்டை எனக்கும் இருக்கும் என்ன சொல்லுனாரு. அவரையும் கூப்பிட்டு போனேன். ஸோ இந்த இந்த இந்த ரிதம் வரணும்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு திங்க் பண்ணி ஒரு 10-15 நாள் டைம் எடுத்துட்டு அவரை ரொம்ப ஸ்க்ரூ முடிங்கி கோபம் வர வளைச்சு எழுதின பாட்டு. அதே மாதிரி சில பாடல்களுக்கு வந்து நம்ம பாட்டை வச்சுட்டு டியூன் பண்ணணும். அந்த மாதிரி பாடல்கள் வந்து நிறையா கதையில் சேரக்கூடிய பாடல்கள் சிலது இருக்கும். அந்த கதையை சொல்லணும், அதுக்கு கதைக்கு கருத்துக்கு ரொம்ப முக்கியம்னாக்கா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து நீங்கள் பாட்டு போட்டு தான் டியூன் பண்ணணும். என்ன என்ன கே
0: அந்த பாடல் உருவானது வந்து ஒரு நெசவு தொழில் செய்யும் இடத்துல இருந்து தான் உருவாகி இருக்கிறது.
1: அந்த பாடல் காட்சிகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அது உண்மையிலேயே புரியாமல் இருந்தது. பிறகு கேட்கின்ற பொழுது அந்த பாடல் காட்சிகளை பார்க்கின்ற பொழுது தெரியும், அந்த திரைப்படத்தின் கதாநாயகி ஒரு நெசவு தொழிற்சாலை வேலை செய்து கொண்ட பொழுது அந்த பாடலை பாடுகிறார்கள்.
0: அதற்கு ஏற்றது போன்று அந்த
1: இசையும் அமைத்திருக்கிறார்
0: அமைத்திருக்கிறார்கள். எவ்வளவு எல்லாம் சார், ஒரு பாடலை உருவாக்கும் பொழுது பல விடயங்களை பற்றி எல்லாம் சிந்திப்பார்கள்.
1: நினைக்கிறேன் அண்மையிலே நான் மற்றொரு பாடலை கேட்கின்ற பொழுது அதை அந்த தனி இசையாக கேட்கின்ற பொழுது அந்த விடயத்தை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது மதராசப்பட்டினம் திரைப்படத்திலே பூக்கள் பூக்கும் தருணம் என்ற ஒரு பாடலிலே இடையிலே ஒரு இடத்திலே வந்து அந்த பாடல் மெதுவாக நிற்கும்,
0: ஆங்கிலவரி வரும்.
1: ஆமாம், ஆங்கிலவர். அதுக்கு முன்னதாக பார்த்தீர்கள், அந்த நிற்கின்ற இடத்திலே திரைப்படத்திலே பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் ஒரு அந்த அந்த காலத்தில் வந்து டிராம் கார் என்று சொல்லுவார்கள், அந்த ரயில் பாதைகளை தான் வருவார்கள். அந்த பாடல் அந்த அந்த ஹமிங் நிற்கின்ற இடத்திலே பார்த்தால் பின்னணியில் அந்த டிராம் கார் வந்து நிற்கின்ற ஒரு கீச்சை சத்தத்தோடு அந்த பாடல் நிற்கும். பாடலை இனி கேட்கின்ற பொழுது அந்த அந்த இடத்தை கேட்டு பார்த்தீர்கள் தெரியும்.
0: சில பாடல்களை நாங்கள் காட்சியோடு பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ன சில நேரங்களில் யோசிப்போம், ஏன் இடையில ஒரு கொஞ்ச நேரம் ஒன்று ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது அல்லது கொஞ்சம் விட்டு ஆரம்பிக்கிறது என்றெல்லாம் சிந்திப்போம். ஆனால் காட்சியுடன் பார்க்கும் பொழுதுதான் புரியும் அங்கே ஒரு விஷயம்
1: கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும்.
0: சரி, இப்பொழுது நாங்கள் ஒரு பாடல் வரிகள் விடுபட்ட பாடல் பற்றி பார்க்க இருக்கிறோம். அந்த பாடலுக்கு ஏதாவது விஷயம் இருக்கிறதா, ஏன் அந்த வரிகள் விடுபட்டன என்று?
1: ஆமாம், அது என்ன காரணம் என்று நான் நினைக்கிறேன் சில வழிகளில் இந்த பாடல் காட்சியினுடைய நீளம் காரணமாக இருக்கலாம். ஏற்கனவே அந்த இந்த பாடலை பற்றி கூட நாங்கள் சில வாரங்களுக்கு முன்னராக பேசியிருந்தோம். அதாவது இந்த பாடல் உருவான விதம் ஒரு ஆங்கில இசையமைப்பாளருடைய சாயரிலே உன்னால் இசையமைக்க முடியுமா என்று எம் எஸ் விஸ்வநாதனுக்கு நடிகர் திலகம் ஒரு சவாலை விட்டதாக, அதற்கு பதிலாக அவர் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அந்த பாடலை கண்ணதாசன் மூலமாக பாடல்வர்களை இயற்றி அந்த பாடலை உருவாக்கி வருகின்ற பொழுது சவுந்தரராஜன் இதற்கு ஒரு அடுத்த எதிர்ப்பை தெரிவித்தார். நான் இப்படியான பாடல்கள் பாடுவதில்லை, நான் இல்லை எந்த பாடல் எடுத்தாலும் உச்சஸ்தாயி கமகம் சின்ன சின்ன சங்கதிகளோடு பாடுகின்ற எனக்கு இப்படி பாடல் சரி வராது என்று, இல்லை இதை நீங்கள் பாட வேண்டும், இதற்கு பின்னால் ஒரு சங்கதி இருக்கிறது என்று விஸ்வநாதன் அவரை கட்டாயப்படுத்தி அந்த பாடலை பாட வைத்து நடிகர் திலகத்திடம் சென்றுகின்ற பொழுது நடிகர் திலகம் வேறக்குறைய ஒரு வாரம் நேரம் எடுத்துக்கொண்டாலும் அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டாலும் இந்த பாடலில் எப்படி நான் நடிப்பது என்பதற்காக அந்த பாடல் சரி நன்றாக வர வேண்டும் அப்படி ஒரு கதவை நாங்கள் சில வாரங்களுக்கு முன்னராக தெரிவித்தினோம். அதுக்கான அந்த பாடல் வந்து யார் அந்த நிலவு.
0: சரி, அந்த பாடலின் முதல் ஒரு விடுபட்ட வரிகளை
1: அந்த பாடல் வந்து எல்லா இடங்களிலுமே பார்க்கின்ற பொழுது அது ஒரு 4.5 நிமிட பாடலாகத்தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது நாங்கள் வைத்திருக்கின்ற பாடல் கிட்டத்தட்ட 6 நிமிடங்கள் வரை செல்லக்கூடிய பாடல்.
0: அந்த விடுபட்ட வரிகளை முதல் கேட்டுக்கொண்டு முழு பாடலுக்கும் செல்லலாம்.

0: இந்த வரிகள் தான் அந்த
1: விடுபட்ட வரிகள்
0: கண்ண டி எம் சவுந்தரராஜன் வந்து கையை கட்டி விட்டு பாட சொன்னது போன்றிருக்கிறது. அவர் எப்பொழுதுமே உச்சஸ்தா, நீங்க சொன்னது போன்று உச்சஸ்தாயிலே பாடக்கூடிய
1: எந்த பாடலை ஆரம்பித்தாலும் பெரிய உச்சஸ்தாயிலே இருக்கும், இடையிலே கமகங்கள் இருக்கும், சங்கதிகள் இருக்கும், நிறைய விடயங்கள் இருக்கும் அவருடைய பாடல்களை பார்க்கின்ற பொழுது.
0: அவர் பாடும் பொழுது இந்த மேடை நிகழ்ச்சிகளிலே பாடும் பொழுது பார்க்கும் பொழுது ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக
1: இருக்கும்.
0: அங்கே அங்கு இருப்பவன் என்று கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு தான் பாடுவார்.
1: ஏறக்குறைய அந்த ஒரு ஒரு நடிப்போடு தான் பாடல் இருக்கும் இல்லையா. பாடுகின்ற பொழுது அந்த நடிகரை மைய தன்னுடைய மையப்படுத்திக் கொண்டு அந்த நடிகருக்கு ஏற்ற விதத்திலே நடித்துத்தான் அந்த பாடல் பாடுவார்.
0: சரி, இப்பொழுது அந்த பாடலை முழுமையாக கேட்போம்.

0: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844, ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
5: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்வனவு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறிகளோட டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனவு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.
6: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753.
7: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
8: CMR Tamil FM 101.3.
9: நேரம் 10:30. நேர்கள் CMR தமிழ் FM-இல் திரை சேலசல் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, அடுத்ததாக நாங்கள் என்ன பாடல் பற்றி பேசியிருக்கோம்?
10: அடுத்த பாடலுக்கு போவதற்கு முன்னதாக நாங்கள் சற்று முன்னர் ஒழித்த பாடலை பற்றி ஒரு தகவலை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நேயர்கள் கேட்கலாம், நீங்கள் இசைத்தட்டிலே இல்லை என்று கூறுகிறீர்கள், இந்த வரிகள் இடம் அப்படியானால் நீங்கள் எங்கே இந்த பாட்டை எடுத்தீர்கள் என்று ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லையா? இசைத்தட்டில் இல்லாமல் இல்லை, சில இசைத்தட்டுகளில் மாத்திரம்தான் இந்த வரிகள் இருக்கின்றன. எல்லா இசைத்தட்டுகளிலுமே இந்த பாடல் வரிகள் இல்லை, திரைப்படத்திலும் இல்லை. சில இசைத்தட்டுகளில் மாத்திரம் இந்த மூன்றாவது சரணமும் இருக்கிறது என்பதான் இங்கே. அப்படி இருக்கின்ற சில இசைத்தட்டுகளைத்தான் நாங்கள் அந்த பாடல்களை எடுத்து வைத்திருக்கிறோம். இதே போல இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். இந்த பாடல்களை பிறகு நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியிலே அன்று ஒளிபரப்பினீர்கள், 6 பாடல் அது ஒளிபரப்புங்கள் என்று கேட்கக்கூடாது,
9: இருக்காது,
10: இருக்காது. ஆமாம், இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட சேகரிப்பில் இருக்கின்ற பாடல்கள். இவை இங்கே CMR கழகத்தின் களஞ்சியத்திலே இல்லை.
9: இல்லை என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம்.
10: கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்,
9: வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு வந்து கேட்கக்கூடாது அந்த 6 பாடலை ஒளிபரப்புங்கள் என்று. சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக பேச இருக்கும் பாடல் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரே பாடலின் வரிகளை 2-3 பாடல்களுக்கு
10: கடந்த வாரம்
9: என்று பார்த்திருந்தோம். அது போன்று இன்னும் ஒரு பாடல் இருக்கிறது. அது என்ன பாடல் என்று அந்த புதிய பாடலை கேட்டு
10: பாடலை
9: கேட்போம், அதற்கு பிறகு அந்த பாடலை பற்றி பேசுவோம்.

0: புதிய முகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.
1: 1993
0: வெளிவந்த புதிய
1: ஏ ஆர் ரஹ்மான் வந்து நினைக்கிறேன் ஏ ஆர் ரஹ்மானின் இரண்டாவது
0: திரைப்படம், சுரேஷ் மேனன் இயக்கிய திரைப்படம். சரி, இந்த பாடலுக்கும் நாங்கள் ஒலிபரப்ப இருக்கும் பழைய பாடலுக்கும் என்ன சம்பந்தம்?
1: நிறையவே தொடர்பு இருக்கிறது, நேரடியான தொடர்பும் இருக்கிறது. அது வந்து 1986 வெளிவந்த ஒரு பாடல். இந்த பாடல் வந்து உண்மையிலேயே திரை இசை பாடல் அல்ல, இது ஒரு 1986 சென்னையிலே இருக்கின்ற தூரதர்ஷன் நிலையத்திலே சித்திரை புத்தாண்டுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு இசை நிகழ்ச்சியிலே பாடப்பட்ட பாடல். இதை கூட ஒரு பின்னர் ஒரு இசைத்தொகுப்பாக வெளியிட்டிருந்தார்கள். அந்த காலங்களிலே சிடி இல்லை என்பதால் அது ஒரு ஒளி நாடாவாகத்தான் அந்த ஒளி தொகுப்பு வெளிவந்தது. அதில் 6 பாடல்கள் இருக்கின்றன. அதிலே 2 பாடல்கள் நாங்கள் இன்னொரு பாடலை அடுத்த வாரங்களில் எடுத்து வரலாம். அதுவும் இப்படியான ஒரு சிறப்பான பாடல். இது மிக முக்கியமான பாடலாக இருக்கிறது. காரணம், இந்த பாடலை எழுதியவர் வந்து வைரமுத்து. அப்பொழுது அவர் சாதாரண வைரமுத்து. திரை உலகுக்கு அறிமுகம் இல்லாத வைரமுத்து. அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அவர் அந்த பாடலை எழுதியிருக்கிறார். அந்த பாடல் வரிகளில் இப்பொழுது இரண்டாவது அவர் இந்த பாடலை வைரமுத்து தான் எழுதியிருக்கிறார் இல்லையா, கண்ணுக்கு மையலக என்ற பாடலை. ரவுமானோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது அவருடைய புதிய இசை பாணிக்கு ஏற்ற விதத்திலே அவருடைய சிந்தனையிலும் மாற்றம் இருக்கிறது. நிறைய புதிய விடயங்களை சேர்த்திருக்கிறார்.
0: மெட்டுக்களும்
1: ஆமாம், மெட்டு மாறினபடியால் அந்த பாடலுக்கு ஏற்ற விதத்திலே பல புதிய விடயங்களை சேர்த்திருக்கிறார். ஆனால் பழைய பாடல் வந்து இசையமைத்தவர் வந்து பழம்பெரும் ஒரு இசையமைப்பாளர்
0: எம் எஸ் விஸ்வநாதன்.
1: அந்த காலத்திலே அவர் 1986 இசையமைக்கின்ற பொழுது ஏறக்குறைய 13 வருடங்களுக்கு முன்னதாக, இந்த பாடல் வெளிவருவதுக்கு 13 வருடங்களுக்கு முன்னதாக இருக்கின்ற பொழுது விஸ்வநாதனினை மீட்டுக்கு அந்த பாடல் வரிகளை மிகவும் வித்தியாசமாக வைரமுத்து எழுதியிருக்கிறார். அந்த நேரடி நிகழ்ச்சியிலே வந்து அந்த இசை ஒழித்த ஒளிநாடாவிலே வந்து அந்த பாடலை பாடியிருப்பவர்கள் வந்து ஜெயச்சந்திரனும் வாணி ஜெயராமும். சரி, இப்பொழுது அந்த பாடலை கேட்பதற்கு நேர்கள் ஆவலாக இருப்பார்கள் இல்லையா?
0: சரி, இப்பொழுது பாடலை கேளுங்கள். அந்த வரிகளை மட்டும் கவனியுங்கள். மெட்டை அல்லது இசையை மட்டும்
1: நவீன பாணியிலே மட்டும் அமைத்திருக்கிறார். பழைய விஸ்வநாதன் வந்து தன்னுடைய பாணியிலே அதுக்கான இசையை அமைத்திருக்கிறார். ஆனால் பாடல் வரிகள் பொதுவாகவே பல இடங்களிலுமே அதே மாதிரியே தான் இருக்கிறது.
0: சரி, பாடலை கேட்போம்.

0: ஆமாம், கூடுதலான வரிகளை பார்த்தால் புதிய பாடலில் இடம்பெற்ற அதே வரிகள் தான்,
1: அதே வரிகள் இருக்கின்றன நிறைய. நான் நினைக்கிறேன் அந்த காலகட்டங்களிலே அந்த விஸ்வநாதரின் மெட்டுக்கு ஏற்ற விதத்திலையும் சில வரிகளை சேர்த்திருக்கிறார்
0: சேர்த்திருக்கிறார் இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு சில வரிகளையும் சேர்த்திருக்கிறார்
1: மெட்டுக்கு ஏற்ற விதத்திலே வரிகளை சேர்க்கிறார். இன்னொரு திருத்தம் இருக்கிறது, அதாவது நான் குறிப்பிட்டேன் இந்த பாடல் வந்து ஏறக்குறைய வைரமுத்தின் ஒரு புத்தகத்திலே கவிதை தொகுப்பில் இடம்பெற்ற பாடல், அது உருவாகி ஒரு 4-5 வருடங்களின் பின்னர் 86 ஆண்டிலே தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்காக புது வருடத்துக்காக தயாரிக்கப்பட்ட பாடல். பின்னர் அது ஒரு 86 என்று பார்த்தால் 7 வருடங்களின் பின்னர் ஏஆர் ரஹ்மான் இசையிலே மீண்டும் உருவாகி இருக்கிறது.
0: சரி, ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த பாடல்கள் பற்றி பேசிக் கொள்ளலாம். இது திரையிசை அலசல்.
2: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
4: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
5: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
6: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
9: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LIGO.
10: CMR Tamil FM. இனிக்கும் இனிய பாடல்களும் CMR Tamil FM 101.3 FM.
0: நேரம் 10:45. நேர்கள் CMR தமிழ் FM-இல் திரை சேலசல் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக ஒலிபரப்ப இருக்கும் பாடல் மலர்ந்தும்
1: மலராதவை.
0: நீண்ட காலத்திற்கு முன்பு மலர்ந்தது, ஆனால் அடிக்கடி எங்கள் வானொலியே மலராதது.
1: எங்கள் வானொலியே மலரவே மலராத பாடல்கள்
0: ஒரு காலமே மலராத பாடல் மொட்டாகவே இருக்கிறது. லக்ஷ்மி வந்தாச்சு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், ரேவதி, சிவாஜி கணேசன், ஜெயசித்ரா போன்றவர்கள் நடித்த திரைப்படம். ராஜசேகர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் யாருமே கேட்டிருக்க மாட்டீர்கள்.
1: ஆமாம்,
0: அந்த பாடல் இப்பொழுது மலர்ந்தும்
1: மலராதவை தொகுப்பில் அந்த பாடல் ஒலிக்கிறது.

சனி ரம தத்தம கரி சனி ரக்கரி சனி ரனி சக சமம சதத சனி நி சக மக மத மத நி தனி சதனி சக சக மப்ப மக சனி சனி சனி தனி சமக

விரல்களில் அபிநயம் புலவனின் அபிநயம் இரண்டும் இணைந்து புகழை அணிந்து வலம் வரும் சுதந்திர பறவையின் நிரந்தர உரிமைகள் மடியில் கனியாய் விழுந்தது சந்தன நிலபொடி சந்தனம்

0: வன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். கேன் ஸ்மைல் டென்டல் ஆர்த்தோடான்டிக்ஸ் இம்ப்ளான்ஸ் ஓரல் சர்ஜரிஸ் எமர்ஜென்சி டென்டல் கேர். டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கம் 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
6: மியூசிக் கனெக்ட்ஸ்
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
3: மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை.
5: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
8: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
7: 416-271-5992.
8: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
9: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: சரி, நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். இன்னும் ஒரு மலர்ந்தும் மலராத பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யலாம். அஸ்திவாரத்தை அசைத்து
1: பார்க்கலாம்.
0: ஆமாம், அஸ்திவாரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். யார் யாரெல்லாம் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள்?
1: இந்த திரைப்படத்திலே கே ஆர் விஜயா மற்றும் ஜெய்சங்கர் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். தமிழ இந்திய ஜேம்ஸ் பாண்ட்,
0: இந்திய ஜேம்ஸ் பாண்ட்
1: ஜெய்சங்கர் அவர்கள் நடித்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்திலே. நாங்கள் ஏற்கனவே ஒளிபரப்பிய பாடல் இசையமைப்பாளர் வந்து ரவீந்திரன் இல்லையா,
0: மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் வாலியின் வரிகளிலே. இந்த பாடல் இசையமைத்தவர் யார்?
1: இந்த பாடலுக்கு சங்கர் கணேஷ் இசையமைத்திருக்கிறார். நாங்கள் கடந்த வாரம் குறிப்பிட்டது போல நிறைய பாடல்கள் யார் இசையமைத்திருப்பார்கள் தெரியாது. இப்படி பாடல்கள் கேட்கின்ற பொழுது தான் யார் இசையமைத்திருப்பார்கள் என்பது ஓரளவுக்கு தெரிய வருகிறது.
0: ஒரு நாங்கள் அடுத்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று சங்கர் கணேஷ் அவர்களது பாடல்களை பாடலையே பேச இருக்கிறோம். சரி, இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. டி எம் சௌந்தரராஜன் மற்றும் வாணிஜராம் பாடிய
1: பாடல்
0: அதோடு நிறைவு பெறுகிறது. நன்றி கமல் பாரதி கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு.
1: நன்றி கலைரூபன், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: நேரம் இரவு 11 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்திகள் வாசிப்பவர் கே வி கலரூபன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜி ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி 3 கட்ட அகழ்வின் 6 நாளான இன்று மேலும் 2 மனித இன்புக்கூடு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தா நகரில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு 60 நாட்கள் தடை உத்தரவு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. கனடாவுக்கான சீன தூதுவர் வாங் டி தைவான் விவகாரத்தில் கனடா சிவப்பு கோட்டை தாண்டுவதாக கடுமையாக எச்சரித்துள்ளார். ஏமன் நாட்டின் ஷவ்வா கடற்கரை அருகே எம்டி எரேக்கா என்ற எண்ணெய் தாங்கி கப்பல் ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நடைபெற்று வரும் மனித புதைகுழி அகழ்வாராய்ச்சியில் மேலும் முக்கிய முன்னேற்றங்கள் பதிவாகியுள்ளன. 3 கட்ட அகழ்வின் 6 நாளான இன்று மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் போது மேலும் 2 மனித இன்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட மொத்த மனித எச்சங்களின் எண்ணிக்கை 246 உயர்ந்துள்ளது. இன்றைய அகழ்வில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த 3 எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன. இதுவரை கண்டறியப்பட்ட 246 எச்சங்களில் 243 முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் புதைகுழிக்குள் கண்டறியப்பட்ட சந்தேகத்திற்குரிய கருப்பு நிற மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அவை உலர வைக்கப்பட்டுள்ளன. பின்னர் அவை ரசாயன பரிசோதனைக்காக ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அகழ்வின் போது மரத்தால் செய்யப்பட்ட பெட்டி போன்ற அமைப்பு ஒன்றும் கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது அதனை மிகுந்த கவனத்துடன் சுத்தப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதுடன் அதன் விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அகழ்வு பணிகள் நடைபெறாது. தொடர்ந்து 7 நாள் அகழ்வு பணிகள் மே 4 தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தை குறைப்பதாக அரசாங்கம் முன்வைத்த வாக்குறுதியை மீறி எதிர்வரும் 10 தேதி அளவில் மீண்டும் 11% வரை கட்டண உயர்வு மேற்கொள்ளப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற மே தின கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் காரணமாக ஏற்பட்ட 18 பில்லியன் ரூபாய் இழப்பை மக்களிடம் சுமத்த வேண்டாம் என சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தியிருந்தாலும் அரசாங்கம் அதனை மறைமுக வரிகளின் மூலம் மக்களிடமிருந்து வசூலிக்க முனைந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இதனிடையே மின்சார கட்டணத்தை மீண்டும் 11% வரை அதிகரிக்கும் திட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் உணவு, மருந்து மற்றும் விவசாய உபகரணங்களுக்கான வட் வரியை நீக்குவதாக அறிவித்திருந்த போதிலும் சமூக பாதுகாப்பு வரியுடன் சேர்த்து சுமார் 22% வரை வரி விதிக்கப்படுவதாகவும் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முஷு நாளை தொடக்கம் 6 தேதி வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். இதனை முன்னிட்டு கொழும்பு நகரை மையப்படுத்தி விசேட போக்குவரத்து திட்டத்தை போலீசார் அறிவித்துள்ளனர். ஜனாதிபதி கட்டநாயக்க விமானத்தை சென்றடைந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் போது அதிவேக நெடுஞ்சாலை பேலியகுடை, ஒர்கடவத்தை, ஆடி மெல்மாவத்தை மற்றும் காலி வீதி உள்ளிட்ட பிரதான வீதிகளில் இடைக்கிடை போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்படும். ஜனாதிபதியின் பயண நேரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே குறிப்பிட்ட வீதிகளில் கனடக வாகனங்கள் தடை செய்யப்படுவதுடன் மற்ற வாகனங்களும் கட்டுப்படுத்தப்படும். இதனால் அத்தியாவசிய தேவைகள் இல்லாத பொதுமக்கள் அடுத்த 4 நாட்களில் கொழும்பு நகருக்குள் நுழைவதை தவிர்க்க அல்லது மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருகோணமலை திருக்கோணேஸ்வர ஆலயத்திற்கு சொந்தமான காணிகள் தொடர்பில் மாவட்ட நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருக்கோணேஸ்வர ஆலயம் அமைந்துள்ள பகுதி மற்றும் அருள்மலை உள்ளிட்ட 18 ஏக்கர் 1 ட்ரூட் 29 போர்ச்சஸ் காணி, பாபநாச தீர்த்தம் அமைந்துள்ள 3 ஏக்கர் 2 ட்ரூட் 1 போர்ச்சஸ் காணி மேலும் கோட்டைவாசல் பிள்ளையார் அமைந்துள்ள 26 பேர்ச்சஸ் காணி ஆகியவை ஆலயத்திற்கு சொந்தமானவை என அறிவிக்கவும் அவற்றை ஆலய நம்பிக்கை பொறுப்பாளர் சபைக்கு ஒப்படைக்குமாறு கோரியும் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சட்டத்தரணி திலகரட்னம் துஷ்யந்தன் தலைமையிலான ஆலய நிர்வாக சபையினர், திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலாளர், தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோருக்கு எதிராக கடந்த ஏப்ரல் 29 தேதி திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். 1950 ஆண்டிலிருந்து இதுவரை அரசாங்கம் மற்றும் தொல்பொருள் திணைக்கடத்தினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் கையகப்படுத்தல்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஆலயத்தின் ராஜகோபுர கட்டுமானம் மற்றும் பிற அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஆலய நம்பிக்கை பொறுப்பாளர் சபைத்தலைவர் திலகரட்னம் துஷ்யந்தன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வில் முன்னேற்றம் அடைய வேண்டிய அவசியம் இருப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பட்டிப்பளையில் நேற்று நடைபெற்ற மேதின கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அடுத்த மேதினத்திற்குள் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் தொடர்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என கூறினாா்.

0: மக்களிடம் வரிச்சுமை, மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பு போன்ற சுமைகள் ஏற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் பணவீக்கத்திற்கு ஏற்ப சம்பள உயர்வு இல்லாததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மீனவர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பல தரப்பினரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்தில் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வே தேவை என அவர் வலியுறுத்தினார்.
1: இந்திய செய்திகள்.
0: இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக ரோஹித் ஜெயின் இன்று மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வரும் இவர் நாளை முதல் 3 ஆண்டுகளுக்கு இந்த பொறுப்பை வகிப்பார். கடந்த மாதம் ஓய்வு பெற்ற முன்னாள் துணை ஆளுநர் டி ரவிசங்கருக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். வங்கியின் முக்கிய கொள்கை முடிவுகள் மற்றும் தொழில்நுட்ப மேலாண்மையில் இவருக்கு நீண்டகால அனுபவம் உள்ளது. இவருக்கான புதிய பொறுப்புகள் குறித்த விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தா நகரில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு 60 நாட்கள் தடை உத்தரவு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் வெளியிட்ட உத்தரவின்படி 3 தேதி நாளை முதல் 3 ஜூலை வரை இந்த தடை அமுலில் இருக்கும் என்றும், தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 4 தேதி நடைபெறவுள்ளதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நகரின் மத்திய வணிக பகுதிகளில் பெரிய கூட்டங்கள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 பேருக்கு மேற்பட்டோர் கூடுவது, ஆயுதங்கள் எடுத்துச் செல்லுதல் உள்ளிட்ட செயல்களும் தடை செய்யப்பட்டுள்ளன. வன்முறை சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்ற அச்சம் இருப்பதால் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்ததையடுத்து மின்னணு வாக்கு இயந்திரங்கள் தொடர்பாக எழுந்த சர்ச்சைகளும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைக்கு காரணமாக உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் சட்டவிரோதமாக வெளியான விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 9 பேரின் பிணை மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை வழங்கியுள்ளது. நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் குற்றச்சாட்டின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பிணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. தணிக்கை சான்றிதழ் பெறுவதில் ஏற்பட்ட தாமதத்தால் திரையரங்கு வெளியீடு தாமதமாகியிருந்த நிலையில் படம் முழுமையாக வெளியானது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக தயாரிப்பு நிறுவனமான கேவியன் புரொடக்ஷன் அளித்த முறைப்பாட்டின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு சம்பவத்தில் தொடர்புடையதாக 9 பேரை கைது செய்திருந்தனர். விஜய் அரசியலுக்கு வந்த பின்னர் அவர் நடித்த கடைசி திரைப்படம் என்பதால் ஜனநாயகன் வெளியீட்டை சுற்றியுள்ள எதிர்பார்ப்பு அதிகரித்தமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடா மற்றும் சீனா இடையிலான ராஜதந்திர உறவில் மீண்டும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. கனடாவுக்கான சீன தூதர் வாங் டி தைவான் விவகாரத்தில் கனடா சிவப்பு கோட்டை தாண்டுவதாக கடுமையாக எச்சரித்துள்ளார். தைவான் நீரிணை வழியாக கனடா தனது போர்க்கப்பல்களை அனுப்புவதும், கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தைவானுக்கு தொடர்ச்சியாக பயணம் மேற்கொள்வதும் சீனாவின் கொள்கையை மீறுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த எச்சரிக்கைக்கு பதிலடி கொடுத்துள்ள கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயக நாடுகளுடனான உறவை தீர்மானிக்க சீனாவிற்கு அதிகாரம் இல்லை என்று கூறியுள்ளனர். குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் துணைத் தலைவர் மெலிசா லாட்ஸ்மேன் சீனாவின் மிரட்டல்களுக்கு பணியாமல் தைவானுடன் அதிக அளவிலான ஒத்துழைப்பை கனடா பேண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மாக்கானி கடந்த ஜனவரி மாதம் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டு 8 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த மூலோபாய கூட்டாண்மையை மீட்டெடுத்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த முறுகல் நிலை இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை மீண்டும் கேள்விக்குறியாக்கியுள்ளது.

0: டொரண்டோ பொது மருத்துவமனையில் அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை பிரிவு இன்று திறந்து வைக்கப்பட்டது. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் துல்லியமான கதிர்வீச்சு சிகிச்சை முறைகள் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இது கனடாவிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் சிகிச்சை மையங்களில் ஒன்றாக திகழும். அமெரிக்காவை சேர்ந்த குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் திடீரென தனது அனைத்து சேவைகளையும் நிறுத்துவதாக தெரிவித்துள்ளது. புளோரிடாவை தலைமையகமாக கொண்ட இந்த நிறுவனம் உடனடியாக செயல்பாடுகளை நிறுத்தி அனைத்து விமானங்களையும் ரத்து செய்துள்ளதாகவும் பயணிகள் விமான நிலையங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட கடும் நிதி சுமைகள் காரணமாக கூடுதல் நிதி திரட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக குறைந்த செலவில் விமான பயணத்தை பொதுமக்களுக்கு எளிதாக்கியதில் ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் முக்கிய பங்காற்றியது என்று நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டேவ் டேவிஸ் கூறினார். மேலும் 2026 மார்ச் மாதத்தில் கடன் வழங்குநர்களுடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்தாலும் நிறுவனத்தை தொடர்ந்து செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் அவர் விளக்கினார். இந்த நிறுவனத்தின் மூடல் மலிவு விமான சேவையை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு பயணம் செய்து வரும் கனடிய பயணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: உலகச் செய்திகள்.
0: ஜெர்மனியிலிருந்து சுமார் 5,000 படையினரை திரும்ப பெற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜெர்மன் சான்சலர் ஃபெட்ரிக் மெர்ஸ் இடையிலான கருத்து மோதலின் பின்னணியில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் போருக்கான விவகாரத்தில் அமெரிக்கா அவமானப்படுத்தப்பட்டது என்று மெர்ஸ் தெரிவித்ததைத் தொடர்ந்து ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்தார். சமூக வலைதளங்களில் அவர் மெர்ஸ் மிக மோசமாக நிர்வாகத்தை நடத்துகிறார் என்றும் குடியேற்றம் மற்றும் ஆற்றல் உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் தோல்வியடைந்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளிலிருந்தும் அமெரிக்க படைகளை குறைக்கும் வாய்ப்பு இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தற்போது ஜெர்மனியில் 36,000-க்கும் மேற்பட்ட அமெரிக்க படையினர் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட்டர் ஹெக்ஸ் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. இந்த படையினர் திரும்பப் பெறும் நடவடிக்கை அடுத்த 6 முதல் 12 மாதங்களில் நிறைவேறும் என கூறப்பட்டுள்ளது. நேட்டோ கூட்டணியை நீண்டகாலமாக விமர்சித்து வரும் ட்ரம்ப் ஹோமஸ் நீரிணை தொடர்பான நடவடிக்கைகளில் கூட்டணி நாடுகள் ஒத்துழைக்காததை தொடர்ந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கியூபா குறித்து சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார். புளோரிடா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய அவர், ஈரான் நடவடிக்கைகள் முடிந்தவுடன் திரும்பும் வழியில் கியூபாவையும் அமெரிக்க கடற்படையை கைப்பற்றும் என நகைச்சுவையாக குறிப்பிட்டார். USS அப்ரஹாம் லிங்கன் போன்ற விமான கப்பல் கியூபா கரைக்கு அருகே சென்றால் அந்த நாடு உடனே சரணடையும் எனவும் கூறியுள்ளார். இந்த கருத்துக்கள் அமெரிக்கா கியூபாவுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகள் அறிவித்த பின்னணியில் வெளியானவை. இந்த தடைகள் கியூபாவின் பொருளாதாரத்தின் பல துறைகளை குறிவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பதிலளித்த கியூபா அரசு இந்த நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்துள்ளது. யமன் நாட்டின் ஷப்பா கடற்கரை அருகே MT இரேக்கா என்ற எண்ணெய் தாங்கி கப்பல் அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டுள்ளது. இக்கப்பல் தற்போது சோமாலிய கடல் பகுதியை நோக்கி கடத்திச் செல்லப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் சர்வதேச கடல் வர்த்தகம் மற்றும் எண்ணெய் போக்குவரத்தில் மீண்டும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை லெபனானில் போர் நிறுத்தம் அமலில் இருந்த போதிலும் இன்று இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஒரு ராணுவ வீரர் உள்ளிட்ட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹெஸ்புல்லா அமைப்பினர் போர் நிறுத்தத்தை மீறியதாலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பு விளக்கம் அளித்துள்ளது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: வடகொரியா வங்கதேசத்தின் சில்கட் மைதானத்தில் நடைபெற்ற T20 தொடரின் கடைசி போட்டியில் இலங்கை மகளிர் அணி 3 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மழையினால் ஒரு அணிக்கு 9 ஓவர்கள் என குறைக்கப்பட்ட இந்த போட்டியில் அணித்தலைவர் சமரி அத்தபத்துவின் சிறப்பான ஆட்டத்தால் இலங்கை 87 ஓட்டங்களை குவித்தது. வங்கதேச அணி 84 ஓட்டங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் 3-0 என்ற கணக்கில் தொடரை முழுமையாக கைப்பற்றி இலங்கை வரலாற்று சாதனை படைத்துள்ளது. செய்தியின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி 3 கட்ட அகழ்வின் 6 நாளன இன்று மேலும் 2 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தா நகரில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு 60 நாட்கள் தடை உத்தரவு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. கனடாவுக்கான சீன தூதுவர் வாங் டி தைவான் விவகாரத்தில் கனடா சிவப்பு கோட்டை தாண்டுவதாக கடுமையாக எச்சரித்துள்ளார். ஏமன் நாட்டின் ஷப்பா கடற்கரை அருகே MT இரைக்கா என்ற எண்ணெய் தாங்கி கப்பல் ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டுள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: பண்பலியின் நபர் செப்பியல் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் எஃப்எம் 101.3.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 GTA கிரெடிட்.
8: Everything okay, no problem and dinam.
9: Bar kalamu closing da adikira nadik.
10: The customer you're trying to reach is not available.
11: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155 416-268-0155.
8: Last minute left. Closing day, the brothers, Chellathukku thanks.
9: Chellam illa da, Selvam.
8: Sari, sari.
12: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
13: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
14: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன்கலி
13: இதுக்கே நப்பா தமிழ் பேப்பரை பாக்குற மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
12: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
15: 905-270-8800
16: நேரம் 11:22. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12 மணிக்கு நேர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 2 மணி வரை நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், காற்றுடன் கூடிய குளிர்நிலை பூஜ்ஜியத்திற்குள்ள 2 பாகை செல்சியஸ் ஆக இருக்கிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 13 பாகை செல்சியஸ் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. சில இடங்களில் இப்பொழுது பனி மூட்டத்திற்கான புகை மூட்டத்திற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்களை செலுத்துபவர்கள் அவதானமாக வாகனங்களை செலுத்துங்கள். ஒலிக்கும் பாடலை பாடியவர் நிர்ஜானி கருணாகரன்.

0: காம்ப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம் பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன திரைப்பட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காப்ரூ, 416-335-3334.
1: ஐயோ, இந்த ஃப்ளோரை பார்த்தாலே தலை சுத்துது. நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்கிராச்சஸா இருக்கு.
2: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், BC ஃப்ளோரிங் போங்க.
0: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சாலிட்வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் BC ஃப்ளோரிங் பிளஸ், 595 பிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்காப்ரோ, 416-609-3386, 416-609-3386. எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், பல்க் ஆர்டர்ஸ், ஃப்ரீ கோர்ஸ், BC ஃப்ளோரிங் பிளஸ். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
4: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
5: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
6: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775. 647-522-1775.
7: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
8: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
7: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
8: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200.
9: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
10: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
9: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
10: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
9: சுகந்தன், 416-540-6269.
10: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நிகழ்ச்சிகள் தொடர்வது பேசும் இதயங்கள்.
2: பேசும் இதயங்கள் இன்று இதயங்கள் என்ன பேசிக் கொள்ளப் போகின்றன?
3: அன்புக்கு பஞ்சமில்லை, உன்னில் தஞ்சம் புகுந்த நாளிலிருந்து வஞ்சகமறியாத பதுமை நீ, நஞ்சு கலக்காத பிஞ்சு பேச்சு, மனமெனும் தங்கச் சுரங்கத்திலிருந்து வெளியேற மனமில்லை, அதனுள் ஆகுதியாகவே எண்ணுதடி மனம், மெய்த்தகையோடு மெய்யுறையாக எனக்குள் நீ, மித்தையில்லா மிக அன்பில் மேனி செலுத்தி நிற்கிறேன் மெய்யன்போடு, மின்னி மின்னி ஒளிரும் உன் வெளியழகில் மீக்குணம் புலருதடி, எக்கணமும் அகலேன் உன்னிலிருந்து, அணியாத விளக்காய் ஒளிர்வேனடி, உன் மாதுரியத்தை மான்மியம் பேசுகின்றது, மங்கா புகழாக தாரமே உன்னை தண்டிகையில் தாங்கிடுவேன், தவிப்பு என்ற ஒன்றை தரவே மாட்டேன் கண்ணே, புரிதலோடு நீ இருக்க பிரிவு என்னும் கோட்டையை தகர்த்து உன்னில் தஞ்சமாக்குவேன், ஓடும் நீரைப் போல கரைபடியா உனதன்பில் நான்

அள்ளி தெளிக்குது அன்பு மழை, அதில் துள்ளி குதிக்குது இன்ப முயல். அந்த கள்ளி எடுத்த இதயத்திலே இன்னும் வெள்ளி முளைக்குதே, என்ன செய்ய? கன்னம் சிவக்க கதை பேசி அந்த அன்னம் நடந்தது. ஊடல்களோ பல, வண்ண கனவுகள் வந்து வந்து இங்கே எண்ணெய் கடப்பது தேடல்களோ. சக்கச் சிவந்த இதழ்களினால் அவள் பக்கம் வந்து தந்த முத்தத்திலே உள்ளே எக்கச்சக்கமான ஆசைகளை நானும்

பூமியது காணாத வெண்ணிலவே, இரு புருவ நெளிவின் மையத்தில் என்னை நிறுத்தி வைத்தாய். வெண் புயலுக்குள் மயில் கொண்ட வேங்கை மேல் வெள்ளடித்த வெள்ளை புறாவை, உன்னை என் கண்கள் அணைத்த போதில் சூரிய குழம்பாய் தகித்தாய். அந்த பொம்மை என்னை சுடவில்லை, என் மனசுக்குள் புகுந்தின்று பற்றி எரிகின்ற காதல் நெருப்பானது. அது ஒரு அணையாத தீபம் என்று இப்போதுதான் புரிந்து கொண்டேன். என் உடலுக்குள் உறையும் அந்த சின்ன சின்ன சுவாசம் உன் மூச்சை சுவாசிக்கிறதே ஏன் பெண்ணே? இரவு பகலாக என் கண்களது இமைமூட மறுக்கிறதே ஏன் பெண்ணே? நேற்று வரை சுகமான என் இதயம் இன்றோ இதமான சுமையானதே ஏன் பெண்ணே? உன் நினைவுகளை சுமப்பதாலா? என் இதயத்துள் உலாவர வந்தவளே, என் இதய நந்தவனத்துக்குள் கொஞ்சம் புகுந்து சென்று பார். உனக்கான அந்த நந்தவனத்துள் இதழ்கள் விரித்த ரோஜாவாக நீயே அங்கே வீட்டிருப்பாய். உனக்கான நிழலை தேடி ஓடாதே, உனக்கான விருட்சம் அங்கே நிழல் தர காத்திருக்கிறது. என் நிதிய நரம்பை கொஞ்சம் உன் விரல்களால் மீட்டிப்பார். உன் பெயரைத்தான் சொல்லி இசைக்கும் மோக நிலவான பெண்ணே, அந்த நீல வானத்து நிலா உன் கண்களுக்கு தெரியாதிருந்தால் ஜோதி நிலவாக என் இதே நிலா நீ அங்கே வீட்டிருப்பதை காண்பாய். தீயாக சுடும் பாலைவனத்தில் நீ தகித்து நின்றாலும் பாதம் பதித்துன்னை சுமந்து செல்வேன். இன்னும் என் சுவாசத்துள் மூச்சில்லை. கவிதையே, உன் பதிலை சொல்லிவிட்டால் என் மனமோ பூவின் வடிவம் எடுத்து மலரும், மறுத்தால் தீயின் வடிவம் எடுத்து கொழுந்து விட்டெறியும். என் ஆத்மா அழும் குரல் உனக்கு கேட்டால் இந்த காந்த நதியோடு பயணம் போக பனி நீராக உன் பதிலை தந்துவிடு. என் உயிர்த்தலமங்கும் சிலித்து பரவும் எண்ணங்கள் யாவும் சுகமாக தூங்கும். ஓ

0: நேர்கள் இதுவரை கேட்டது பேசும் இதயங்கள். மீண்டும் மற்றொரு பேசும் இதயங்களில் உங்களை நாம் சந்திக்கின்றோம்.
1: சிஎம்ஆர் தமிழக 101.3
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
4: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள். 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
5: துள் துள் வைக்கும் இசை, ஆடி பாடி கொண்டாடி மகிழ சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
6: நேரம் 11:53. நேர்களில் 12 மணிக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம்.

சுருக்கம். தாய்லாந்திலிருந்து போதைப்பொருட்களை கடத்தி சென்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட 22 புத்தபிக்குகளை மே 12 தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக ரோஹித் ஜெயின் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார். தாய்வான் விவகாரத்தில் கனடா சிவப்பு கோட்டை தாண்டுவதாக கனடாவுக்கான சீன தூதர் வாங் டி கடுமையாக எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் இடைக்கால தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் முக்கிய மாகாணங்களில் ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 12:01 நேர்கள். இப்பொழுது முதல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். இன்று 2026 3rd ஞாயிற்றுக்கிழமை. புதிய நாள் ஒன்று பிறந்திருக்கிறது. இன்றைய நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேர்கள் கலைஞர்கள் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். உங்களுக்கான நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055. கலந்து கொள்ளும் முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன்.
0: கண்ணன் கூறுங்கள், வணக்கம். என்ன பாடல் கேட்கப்படுங்கள்?
1: முத்து படத்தில் இருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி, அந்த பாடல கேட்கிறேன்.
0: மற்றவர்கள் எல்லாம் தொழிலாளிகள். சரி, இதோ பாடல் அளிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்,
0: நன்றி.

0: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
4: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். 199 டாலர்களுக்கு குயின் பெட் ஒன்றை கொள்வனவு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், 299 டாலர்களுக்கு 6 கதிரைகளோட டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், 699 டாலர்களுக்கு சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனவு செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிரம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 9053029494.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 டாலர் வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
5: 416-834-2266.
6: ஜீவா.
8: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
9: ஆடுங்கள், பாடுங்கள், கொண்டாடுங்கள். CMR தமிழகம் உங்களுக்காக.
10: உங்கள் CMR தமிழ் FM-இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
11: வணக்கம் செவந்தி ஹரிகிரண், எப்படி இருக்கீங்க?
10: நலமாக இருக்கிறேன் செவந்தி. நீங்கள்?
11: நலமாக இருக்கிறேன், நன்றி.
10: என்ன பாடல் கேட்க போனீங்களா நீங்கள்?
11: சபாஸ் பாபு திரைப்படத்தில இருந்து மானே மாரி குழந்தை.
10: இரண்டு பாடல்கள் இருக்கின்றன, யார் பாடிய பாடல்?
11: சித்ரா பாடினதுக்கப்புறம்.
10: சித்ரா பாடிய, சரி. இதோ அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
11: நன்றி,
10: நன்றி, நன்றி.

இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்ப

0: நேரம் 12:18 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம் கலைவன், நான் மகன் வைக்கின்றேன்.
0: நலமாக இருக்கிறேன், நீங்கள்?
1: நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம்.
0: என்ன பாடல் கேட்க போனீங்க நீங்கள்?
1: அனைவருக்காகவும்
0: ஹரிஹரன், அஜித் குமார் மற்றும் பேபி மணி பாடிய பாடல்.
2: December 30th, 1865. October 28th, 1886. 1901. The Statue of Liberty. December 7th, 1903. January 1st, 1920. The first.

0: இருந்தாங்க. நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்களா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரனை கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரனை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாரகன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: CMR Tamil FM 101.3.
1: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி, பர்சனல் மற்றும் கோபரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச், ஸ்காப்ரோ. 6478853012.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
3: ஐயோ, இந்த ஃப்ளோரை பார்த்தாலே தலை சுத்துது. நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்கிராச்சஸா இருக்கு.
4: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு.
5: அதுக்குத்தான் சொல்றேன், பிசி ஃப்ளோரிங் போங்க.
6: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சாலிட் வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் பிசி ஃப்ளோரிங் பிளஸ், 595 மிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்கார்ப்ரோ. 416-609-3386. 416-609-3386. எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், பல்க் ஆர்டர்ஸ், ஃப்ரீ கோட்ஸ், பிசி ஃப்ளோரிங் பிளஸ்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000. GTA கிரெடிட்.
9: உங்கள் மனதை மறுடும் இனிமையான பால் 101.3.

0: நேரம் 12:28 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055 கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன், நீங்கள்?
1: நலமா இருக்கிறோம். உங்களோட திரைசலம்
0: நன்றி. கலந்து உண்மைக்கு
1: நன்றி.
0: நன்றி நன்றி. பவன் மற்றும் பிச்சை அரசு பாடிய பாடல்.

0: காற்றின் அலைவரிசை கேட்கிறதா?
1: டிடிஏ முழுவதும் எஃப்எம் 101.3 தமிழ் வானொலிகளின் முதல்வன் சுயமார் தமிழ் எஃப்எம்.
2: நேரம் 12:35 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்எல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
3: வணக்கம், நான் தீபக்.
2: தீபக் வணக்கம், எப்படி, நலமாக இருக்கிறீர்களா?
3: நலமாக
2: இருக்கிறேன். சரி, குருங்கள், என்ன பாடல் கேட்க பண்ணுங்கள்?
3: இனிக்கு முழமை படத்திலிருந்து மாலை மயங்கினால் இரவாகும்.
2: இது அந்த பாடல் ஒடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
3: நன்றி
2: நன்றி நன்றி.

0: ஜிடிஏ முழுவதும் அதிர்வெண் 101.3.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
8: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
9: இனிமை இளமை புதுமை என்றும் உங்களுடன், உங்கள் CMR தமிழ் FM.

0: 101.3 FM. நேரம் 12:44 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், இன்றைய பகல் பொழுது 8 பாகை செல்சியஸ். உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர்
1: என்ன?
0: வணக்கம் செல்வி. என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
1: எனக்கு மாமியார் வீடு படத்துல இருந்து
0: அந்த பாடல் உங்களுக்காக வருகிறது. யாரோடு சேர்ந்து கேட்க போனீர்கள்? சரி, அனைவருக்காக முடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, நன்றி.
0: கே ஜே ஜெயசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: காற்றின் அலைவரிசை கேட்கிறதா?
1: டிடிஏ முழுவதும் எஃப்எம் 101.3 தமிழ் வானொலிகளின் முதல்வன் சுயமார் தமிழ் எஃப்எம்.
2: மிசிசாகா பிரம்ப்டன் மக்களுக்கு நல்லதொரு உணவகம் மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம், ஊபர் ஈட்ஸ், டோ டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிரம்ப்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில் இலக்கம் 263, குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2, 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட டேஸ்டி மாயாஸ்.
3: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: Everything okay? No problem. And did you
8: bar kalam closing that adikira nadi
9: the customer you're trying to reach is not available.
10: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155, 416-268-0155.
11: வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
12: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால.
13: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
14: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் இஸ் தி பெஸ்ட் ஃபார் தி தமிழ் கம்யூனிட்டி.
15: நேரம் 12:53. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்எல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 மணி வரை நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055. கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
16: வணக்கம், வெண்பா.
15: வெண்பா கூறுங்கள், வணக்கம். என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
16: எனக்கு இது நீதி படத்துல இருந்து சின்னத்தம்பி உன்ன நம்பி.
15: சின்னத்தம்பி வெல்வாரா வெல்ல மாட்டாரா?
16: நன்றி,
15: கலந்து கொண்டமைக்கு. இது அந்த பாடல் ஒலிக்கிறது, மீண்டும் சந்திக்கலாம்.
16: நன்றி.
17: சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு, நாளெழுத்து நீ

0: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயத்தோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3.
1: உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
2: காசிநாதன்.
1: கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்? வா தலைவா பாடல் ஒலிக்கிறது. அவருக்காகத்தான் நீங்களும் பாடல் கேட்கிறீர்களா? சரி, இதோ பாடல் ஒலிக்கிறது. நன்றி.
2: நிகழ்ச்சி அந்த மாதிரி எங்களுக்கு முந்தைய வருடங்களுக்காக தான் சிவராத்திரி. இப்ப கிழமையில ஒரு ஒவ்வொரு நாளும் கணக்கலாம் சிவராத்திரி.
1: நன்றி. இதோ பாடல் ஒலிக்கிறது, மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி.
1: ஜவாய், நன்றி.

0: நேரம் 1:04 நேர்கள் சிமார் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055 கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம், நான் ரமேஷ் சேகரன்.
0: ரமேஷ், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க பண்ணீர்கள்?
1: இந்த அம்மா இந்த ரெண்டு நாள்
0: எங்களது அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ பாடல் ஒன்று ஒடிக்கிறது. நன்றி கலந்து உணமைக்கு.
1: நன்றி.
0: நன்றி.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
2: உங்களோடு உங்கள் CMR தமிழ் FM 101.3.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். நேரம் ஒரு மணி 12 நிமிடம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம், நான் திலாவதி அமர்வாஜியா பேசுறேன். அதிகாலை வணக்கம் உங்களுக்கு, கலாபவனவர்களுக்கு
0: வணக்கம். வணக்கம், நலமா இருக்கீங்களா நீங்கள்?
1: ஓ, நலமா இருக்கிறோம் நிகழ்ச்சியோடு. நான் கேட்கும் பாடல், ஏழு ஏழு ஜென்மம் என்னது மனைவி வந்தது என்ற பாடல், தெற்கு திருமச்சல்லே ஸ்ரீ பாலசுவாமி பாடியது. அனைத்து சிஎம்ஆர் மக்களும் நீங்களும் நாங்கள் வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அனைவருக்காக முடிக்கிறது, மீண்டும் சந்திக்கலாம்.

0: காற்றின் அலைவரிசை கேட்கிறதா?
1: டிடிஏ முழுவதும் எஃப்எம் 101.3 தமிழ் வானொலிகளின் முதல்வன் சுயமார் தமிழ் எஃப்எம். மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677-289-200-4677-VKRH.com.
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
8: நேரம் 1:20. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இல் உங்களுக்காக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
9: வணக்கம், பபி கதைக்கிறேன்.
8: பபி கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
9: எப்படி இருக்கிறீங்க?
8: சுகமா இருக்கிறேன். நீங்கள்?
9: நல்ல சுகமா இருக்கிறேன். படம் சிகரம், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின இதோ இதோ என் பெல்லவி பாட்டு.
8: இதோ அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
9: நன்றி, நன்றி, வணக்கம்,
8: நன்றி.

0: உங்களுக்கான நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம் கலர்மன, நான் லலித் கலைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறேன். நீங்கள்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம்.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க நீங்கள்?
1: எனக்கு இந்த பாடு, அமைதிக்கு பெயர் தான் சாந்தி, அந்த பாடு.
0: அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. இதோ பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ் இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்கார்ப்ரோ, மோர்னிங்சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
5: 416-990-2462. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-84.

0: உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம், காந்தி.
0: காந்தி குருங்கள், என்ன பாடல் கேட்க போறீர்கள்?
1: எனக்கு அமர்கலம் படத்துல சத்தமில்லா தனிமை கேட்டேன். ஆனா வந்து இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு சில பேர் இங்கே கனடால இருக்குன்னு போல நடக்கு. நன்றி.
0: சரி, இதோ பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. சத்தம்.

0: சிஎம்ஆர் தமிழகம் 1:39 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம், நான் கலியுகவர்தன் கேட்கிறேன்.
0: கலியுகவர்தன், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
1: நான் கேட்கும் பாடல், படம் நேற்று இன்று நாளை. பாட்டு பாடும் போது நான் தென்றல் காடு மற்றது லாஸ்ட் சாட்டர்டே விடுமுறை கழக குத்தாட்டம் போட்டது. இன்றைக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் விடுமுறை கழகளுக்கு.
0: இன்றைக்கும் கலக்கல் தான், பார்த்து கொண்டிருங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி தம்பி.
0: உங்களுக்காக அட்டகாசமான பாடலோடு சூப்பர் ஸ்டார் செந்தில்நாதன் காத்திருக்கிறார்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 416-700-2222 J.CA. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444 416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
3: சுகந்தன் 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுடோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
3: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
3: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
3: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
4: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
5: நேரம் 1:46. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், இன்றைய பகல் பொழுது 14 பாகை செல்சியஸ். உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
6: வணக்கம்.
5: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
6: சுந்தர்லிங்கம்.
5: சுந்தர்லிங்கம் கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போறீர்கள்?
6: வசந்த மாளிகை படத்தில் யாருக்காக இந்த மாளிகை?
5: யாருக்காக அந்த மாளிகை? இது உங்களுக்காக அந்த மாளிகை. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
6: நன்றி, வணக்கம்.
5: நன்றி.

0: நேரம் 1:50 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். 2 மணியிலிருந்து விடுமுறை கலக்கல் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம், இது அருண் கணேசன்.
0: அருண் கணேசன், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
1: எனக்கு தாய் நாடு படத்துல இருந்து தாய் மாமன் கைகள் அந்த பாடலை கேருங்கோ.
0: அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: நல்லதினர்களே, ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. கலந்து கொண்ட சிறப்பித்தனர்கள் அனைவருக்கு நன்றி. இந்த பாடலோடு நானும் விடைபெற்று செல்ல போன்றேன். தொடர்ந்து அட்டகாசமான பாடல்களுடன் உங்களை அதிர வைக்க வருகிறார் எஸ் டி செந்தன். நாதன் நாதன் நாதன் நாதன்
2: அது என்னது
1: எக்கோ

0: நேரம் 2:01.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். செம்மணி மனித புதகுளியின் 3ஆம் கட்ட அகழ்வின் 6ஆம் நாளான நேற்று மேலும் 2 மனிதன்பு கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தா நகரில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு 60 நாட்களுக்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கனடாவுக்கான சீன தூதுவர் வாங் டி தாய்வான் விவகாரத்தில் கனடா சிவப்பு கோட்டை தாண்டுவதாக கடுமையாக எச்சரித்துள்ளார். யமன் நாட்டின் ஷவாபா கடற்கரை அருகே எம்டி யுரோகா என்ற எண்ணெய் தாங்கி கப்பல் ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டுள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நன்றி கேவி கலருவன். நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். இன்று மே மாதம் 3ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை. புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று மே 3ஆம் தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் டேர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 3 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மடிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 0.5 செல்சியஸாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வழியிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளியின் மிகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 13 செல்சியஸ். சில இடங்களிலே லேசான மழை தூறலுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தென்படுகின்றது. காலை பொழுதிலே சில இடங்களிலே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 8 செல்சியஸாக குறைவடைந்து திங்கட்கிழமை 19 செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமை சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிலேயே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். திங்கட்கிழமை இரவு பொழுது 10 செல்சியஸாக குறைவடையும். அந்த வெளியிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 40% தொடர்ந்து செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகளில் மழைக்குரிய நாட்களாக இருக்கப் போகின்றன. முகில் கூட்டத்தோடு செவ்வாய்க்கிழமை 15 செல்சியஸ், புதன்கிழமை 12 செல்சியஸ், வியாழக்கிழமை 11 செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சரி, விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்கள் விடுமுறை கலக்கல் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation.com.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
4: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2ஆம் தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை, சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262 Elite.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: Everything okay, no problem indigenam.
8: Bar kalamu closing da tadikira nadi.
9: The customer you're trying to reach is not available.
10: Pradeep Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Silvam 416-268-0155 416-268-0155.
7: Last minute left. Closing day, the brothers. Chella, thanks.
8: Chella, my lad. Silvam.
7: Chari, chari.

0: நேரம் 2:08 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகம் இப்பொழுது முதல் நீங்கள் கேட்க இருப்பது
1: விடுமுறை கலக்கல்.
2: பாட்டு போடியா?
3: Hit it! Check it!
4: One, 101.3 FM.

இடைவிடா இசை மழை.

0: விடுமுறை கலக்கல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சங்கர் மகாதேவன், பத்மலதா,
1: டாக்டர் எம் ஜி.

0: முகமெல்லாம் வேர்த்து கொட்டுறது.
1: எனக்கு தெரியல.
0: அச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: தெரியல.
0: உட்காருங்க.

0: பிரகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
3: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு சாப்பிட வர போய் இந்த கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன்
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
5: 9052708800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
7: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்
6: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 GTA Credit
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
9: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்
8: தங்க நகை அடகு சேவை மிக குறைந்த வட்டி வீதம் நம்பிக்கையான சேவை அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம் பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம் உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East Unit G03 416-284-7000
10: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா பிரைஸ் பெஸ்டா டெலிவரி ஃபாஸ்டா ஆன்சர் என்ன தெரியுமா மேப்பிள் க்ரோசரி தான் உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா மேப்பிள் க்ரோசரி
11: 9 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
10: 905-417-6069
11: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம் டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069
12: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்
13: விடுமுறை கலக்கல் கட்டிக்கொண்டிருக்கீர்கள் திப்பு சிம்மை பாடுகின்ற பாடல் நேரம் 2:37

0: இடைவிடா இசை மழை.
1: நேரம் 2:42 நிமிடம். இடைவிடா இசை மழை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விடுமுறை கலக்கல்.

0: பிரகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM 101.3
1: FM. கலமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
2: 416-700-2222 416-700-2222 J.CA. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
3: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்ளுணர்வு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறிகளோட டைனிங் டேபிளை கொள்ளுணர்வு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்ளுணர்வு செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 9053029494.
4: ராகுல் நம்பியார், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல் இது விடுமுறை கலக்கல்.

0: 101.3 FM.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி, பர்சனல் மற்றும் கோபரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்ட், ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச், ஸ்காப்ரோ. 6478853012. 6478853012.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD CMR FM 101.3.

நேரம் 3:01 செய்யுமாறு தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பெரும்பாகத்திலே உருப்பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு நோக்கி மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 0 செல்சியஸாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த விடையில் சில இடங்களில் லேசான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40%. இன்றைய பகற்பொழுது 13 செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். காலை பொழுதிலும் லேசான தூறல் காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 8 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 60% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. திங்கட்கிழமை பகல் பொழுது 19 செல்சியஸாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலை சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிலேயே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படலாம். இரவு பொழுது 10 செல்சியஸாக குறைவடைந்து செவ்வாய்ப்பு தென்பியாளன் 3 நாட்களுமே முகில் மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை 15 செல்சியஸ், புதன்கிழமை 12 செல்சியஸ், வியாழக்கிழமை 11 செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது விகடம் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு.

0: என்ன வேக்கில் கொசு கடிக்குது
1: மாஸ்டர். வந்ததும் வராததுமா என்ன பிரச்சனை?
0: இல்ல எனக்கு தான் இது சிலிக்குது.
1: எது சிலிக்குதோ?
0: அதை தடக்கிறதுக்கு என்ன சொல்றவே
1: மாஸ்டர்? அது ஸ்லீப் பண்றதுன்னு சொல்றது.
0: ஸ்லீப் பண்றதா? நீ திரோடுறே
1: டங் ஸ்லீப் ஆகுறதுன்னு சொல்லிவிடும் மாஸ்டர். அதை சொல்றது நீங்கள் வாய் ஏதோ இப்படி போட்டு தண்ணி கட்டுருக்க பாக்கறதுக்கு விசராக
0: என்னோட ஊசியாக போட்டு தொப்பளை சுத்தி.
1: என்ன
0: தொப்பளை சுத்தி?
1: என்ன ஊசி?
0: விசர் ஊசி
1: மாஸ்டர். உந்த ஊசிக்கு எல்லாம் போடக்கூடாது மாஸ்டர். அதுக்கண்டு ஸ்பெஷல் ஊசி இருக்குது. உது சும்மா தையல் ஊசி ஒதை போட்டு
0: காத்தடிக்கலாம்.
1: வேறு சொல்லப்படாது. நீங்கள் சும்மா அப்புறம் அதுக்குள்ளே எப்படி காத்து போறது காத்துட்ட வேகத்தை கண்டுபிடிக்கிறீர்கள்? அதுக்கு சிலோட வசனர் நாங்கள் தேர்மோமீட்டர் மாதிரி காத்து அளக்கிறதுக்கு ஒரு மானி இருக்குதா?
0: மானி இருக்குது. என்ன மானியம்?
1: காற்று அளக்கும் மானி என்ன இருக்குது மாஸ்டர்? வர்த்தக மானியம் கேட்கப்படாது.
0: அது வர்த்தக மானியம் வெளியிடுறது.
1: அது வேற மாஸ்டர். அது
0: தெரியும் எனக்கு. சரி, இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப எங்க என்னதுக்காக சொன்னாங்க இப்ப இந்த காத்துக்கதை?
1: காத்துக்கதை வந்து சொன்னது மாஸ்டர். நான் சொன்னேன் இப்ப நீங்க சொன்னீங்க சரியான குளிராக கிடக்குது காத்து மடிக்குதுண்டு. அப்ப நான் தான் சொன்னேன் இப்ப 45 கிலோமீட்டர் வேகத்துல வீசி கொண்டிருக்குதுண்டு. அதுக்கு தான் நீங்க இந்த கதையை கொண்டு தெரியும்.
0: ஓ, அந்த கதையை தொடங்கின இதான். ஓ, அப்ப என்னன்னு சொன்னால் இல்ல ஏப்ரல்ல நல்ல வெயில் வரும்போது சொல்லிக்கணும். பேருந்து பார்த்தால் இப்படி
1: சென்டிமீட்டர்
0: பொழியாதோட்டதுல
1: நாங்கள் சொல்றதை விட்டுட்டு 5 பாகை 6 பாகை 8 பாகை முடிஞ்சது.
0: முடிஞ்சதோ?
1: அது சரி. இப்ப என்ன மாஸ்டர் இப்ப சமரம் வருது. சமரக்கு ஏதாவது பிசினஸ் செய்யணும் மாஸ்டர்.
0: நான் வளமையா சொல்றதை இப்ப ராஜா பூஜை வலிக்கிறது
1: உங்களோட சேதரக்கம் தொத்திட்டு மாஸ்டர்.
0: எது தொத்துவியா?
1: இப்படிதான் இளசுக்கு கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்தது. இளசு வேற பிசினஸ் தொடங்கும் உங்களோட சேர்ந்து கடைசியா ஒன்றும் சரி வரையில இளசு எங்கேயோ போட்டுது.
0: சரி, அதை விடுவோம். இப்ப நாங்கள் என்னன்னு சொன்னால் இது செய்யலாம், ஆனால் அதுக்கு அது பிரச்சனையா இருக்கும்
1: மாஸ்டர். அதுக்கு அது கொஞ்சம் தேவைப்படும். அது தேவைப்பட்டால் தான் பிறகு நாங்கள் இது செய்யலாம். நீங்கள் சொன்னதுக்கு தான்
0: நான் ஒன்று
1: சொல்லியிருப்பா. அது செய்வப்பட்டு
0: அது அதன்று சொன்னதை இன்னும் நான் மனசுக்கு முடிவடை இல்லை.
1: அதைத்தான் மாஸ்டர் நானும் சொல்றேன்.
0: இப்ப நாங்கள் ரெண்டு பேரும் யோசிப்போமோ கொஞ்ச நேரம்.
1: என்னத்த
0: என்ன செய்யலாம் யோசிப்போம்.
1: அதான் இப்ப மாஸ்டர் என்ன சொல்லுங்க பாப்போம். இப்ப எனக்கு என்றால் ஒரு ஐடியா வந்திருக்குது.
0: என்ன ஐயா?
1: நாங்கள் வந்து இந்த எங்கடியாக்களுக்கு மாஸ்டர் இஞ்சத்தைய பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு வெறுத்து போச்சு. ஏனென்றால் தண்ணி அது ஒரு ஒரு நிறம் வைக்க நல்லா இருக்கு. பிறகு பண்ணிடும் நாங்களது ஊர்ல இருக்கிற குரோட்டர்கள் மற்றது இந்த கரகாம்பரம் மற்றது ஜப்பான் ஜப்பான் ரோஸ் எல்லாம் இருக்கு மாஸ்டர். அதுகள் மற்றது அந்த என்ன 4 மணிக்கண்டு தள்ளி போயிருக்கு
0: என்னன்னு சொன்னால் செய்யலாம் தான்.
1: அது மல்லிகைகள்,
0: மல்லிகை
1: மல்லிகை மற்றது இன்னும் ஒன்று மாஸ்டர்
0: ஏற்கனவே இருக்குது அனைச்சு
1: மல்லிகை இருக்குது மாஸ்டர். ஆனால் பெருசா எல்லாரும் செய்யறேன் இல்லையா? நாங்களும் பெருசா செய்வோம், பெரிய பிசினஸா செய்வோம் மாஸ்டர்.
0: ஓ பெரிய வியாஹவுஸ் வச்சு
1: என்ன விலையெல்லாம் குறைக்கிறது, விலையெல்லாம் குறைச்சு நாங்கள் எல்லாம் படர்ந்து வரக்கூடிய மாதிரி செய்ய
0: வேணும்.
1: இன்னு ஒன்று என்ன கடதாசி பூவோ,
0: கடதாசி பூ,
1: கடதாசி பூ.
0: ஓ
1: மற்ற அப்படி கரெக்டா இருக்கு மாஸ்டர். ஊர்ல நாங்கள் கரெக்ட தாவரிகளும் பிறக்கலாம். தாமரை,
0: தாமரை,
1: தாமரை அள்ளி
0: அவ அங்க கவிதை எழுதி கொண்டிருக்கா வருவா?
1: அந்த தாமரை இல்ல மாஸ்டர், இது நாங்கள் தான் சொன்னது மாஸ்டர். அந்த குளத்துக்கு இருக்கு தாமரை, அந்த
0: தாமரையே தேனிதழே. அது
1: எல்லாத்துக்கும் மாஸ்டர் ஒரு பாட்டும் எல்லாம்
0: வச்சிருக்கிறீர்கள். அந்த காலத்துல நாங்கள் கமலாட்டிக்கிறதுக்கு பின்னால பாடிக்கிட்டு
1: பூவரசம்பூவை பூவரசம் பெறத்தை நாங்கள் இறக்கிவிட்டால் மாஸ்டர் அது பக்கத்தை விட்டு

0: அவரு அவரோட போய் போட்டால் கண்டுபிடிப்பாங்கள அந்த புள்ளடி போடுற அந்த இதை பார்த்துருக்கீங்களா பாஸ்டர், சும்மா ஒரு கார்ட்போர்ட் பண்டிகையால அப்படி மூடி கட்டிக்கிறாங்க.
1: ஓ, அது ஏதோ கஷ்டப்பட்ட வீடுகளுக்கு மேல போட்டு
0: கிடக்கு. இப்படி எல்லாம் உழவு டெவலப்பான ஒரு இடத்துல இப்படி எல்லாம் ஒரு கார்ட்போர்ட்டால வச்சிருக்க, நாங்கள் இது ஒரு பிசினஸா செய்திருக்கலாம். எலெக்ஷன் பெட்டி அடிச்சு கொடுக்கறது ஒரு பிசினஸா தொடங்கி இருக்கலாம்.
1: அது மூத்தடிக்கிறது
0: பாஸ்டர். அதான் நாங்கள் சொன்னாங்களே பாஸ்டர், அந்த போட்டுகள் அடிச்சு கொடுத்தால் கொண்டு அவர் ஒரு தட்ட வீடுகளுக்கு நட்டால் நல்ல பிசினஸ். அது ஒரு நல்ல பிசினஸ்.
1: மே 2 தேதி இங்கே தொடங்க போயிருமே.
0: தொடங்க போயிருக்கா
1: கனவே இருக்கா போறாக்கா கனவே
0: எல்லாம் கேட்கிற பிரச்சனை மாசம் எல்லாரையும் வெளில வைக்க விடும். எல்லாரும் எங்களை தானே கேட்கிறோம். நாங்கள் எல்லாரையும் வெளில வைக்க விடும்.
1: வெளில வைக்க விடும்.
0: அதை விட்டுட்டு நாங்கள் சும்மா அப்புறம் எல்லாரையும் வெளில வைக்காம அப்புறம் ஜோஜ் ஓட்டுருக்கே எந்த பிரியோசனம் இல்லையே.
1: ஏன் வெளில வைக்க வேணும்?
0: வெளில இல்ல மாசன், வெளில வெளில வைக்க விடும்.
1: நீண்ட காலத்துக்கு பிறகு மழை பெய்தபடியால் வந்த வெள்ளத்தில் எல்லாம் கொண்டு போடுறது சொல்லி
0: வந்த வெள்ளத்தில் மழையை காட்டிய வீட்டுல இது வெள்ளம் ஒரு நோடி வந்திருக்கு.
1: என்ன தெரியல,
0: வெள்ளத்துல வந்து சில வேலை எறும்புல எல்லாத்தையும் கொண்டு போயிருக்குமா. நேரம் 12:22 நேர்கள் விகட நிகழ்ச்சியில கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: உதய இப்படி சொல்ல அவர் கோவிக்க மாட்டாரே.
0: அவர் வெட்டி எடுப்பார் பிரச்சனை
1: இல்லையா? என்னது
0: என்ன சார் ஏதோ சொல்ல வந்தீர்கள்? கூட வாய பாக்கிறாங்க பஞ்சி ஆகினாங்க. என்ன
1: நீங்கள்
0: வேற எங்க தலையை கொடுத்து
1: பூக்கள் இருக்குதானே? என்ன பூக்கள்?
0: ஏதாவது ஒரு பூக்கள் பாஸ்டர்.

0: என்ன இல்லை அது நாங்கள் என்ன சொல்லுங்க பாப்பா பாஸ்டர், நாங்கள் என்ன பூவை வித்தால் உழைக்கலாம் பண்ணதை பார்க்க வேணும் என்ன?
1: ஓ அது ஒரு பேச்சு
0: சும்மா சும்மா எல்லா பூக்களையும் இறக்கி போட்டு அப்புறம் கடைசியால் என்ன குத்துவிளக்கு என்ன விளக்கிலேருந்து குத்துவிளக்கிலேருந்து கணக்கு பார்க்குற மாதிரி போட்டு
1: எப்படி சொல்கிறேன் குத்துவிளக்கிலேருந்து கணக்கு பார்க்குறாங்க
0: குத்துவிளக்கிலேருந்து கணக்கு பார்த்தால் மாஸ்டர் என்ன சொல்லுங்க பார்ப்போம் என்னது என்ன சொன்னாலும் எனக்கு தெரியல என்னென்று சொல்கிறேன்னு தெரியல என்ன
1: சொன்னால் இப்ப தனியா
0: அதுக்கு வேற பாஸ்டர் பாட்டு
1: வச்சிருக்கு பாட்டு வருது
0: அதை விட்டுட்டு
1: பாடினா தெரியுமே அவருக்கு உணவு காசு பேசினதாம் அவர் சொன்னாராம் பாடகை காசு இருக்கணும் சொல்லி அவ காசு கொடுக்க இல்ல அப்ப அவருடைய
0: என்னன்னு சொன்னால்
1: வைக்காமல் நாங்களே போய் அவைக்கு பின்னால கொத்தி
0: அவளுக்கு
1: பின்னால
0: வீட்டுல செய்தால் நல்ல ஐடியா தான் அதோட இடத்துல நாங்கள் புல்லு பிறகு தானே
1: புல்லு
0: புல்லு செருக்கி
1: அங்க
0: ஊர்ல இறங்கினாள் இரண்டால் அங்கத்தே இப்போ அந்த என்ன சொல்ற உரம் எல்லாம் வந்து மாஸ்டர் புல்லுக்கு நல்ல இது என்ன ஏன்னா நெல்லுக்கு போட்டால் நெல் வளர்றதுல புல்லு தானே வளர்றது
1: ஒவ்வொரு வேலையாச்சும் வந்து ஒரு வீட்டுல நாங்க வேஜ் வேலை இருப்போம்
0: வீட்டுக்கு போய் வேலை செய்யறதுக்கு வழிய பார்த்தா நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற பிள்ளையாருக்கு
1: இல்ல அதான் தொடர்ந்து அங்கேயே மாறி மாறி எல்லா வேலையும் செய்ய போற முடிச்சா அங்கேயே இருக்க
0: வேண்டிய
1: முதல் அவைக்கு கொத்தி விட்டு பிறகு நாங்கள் அதை பதப்படுத்தி இந்த இது கண்டுபிடி எல்லாத்தையும் வச்சு தண்ணி அடிச்சு அது வளர்ந்த பிறகு புல்லுக்கு விதை எல்லாம் போட்டு போய் புல்லு வளர்ந்தா புல்லு வெட்ட விடும்
0: பிசினஸ் இருக்குதானே
1: ஒரு ஏரியா புல்லா கவ பண்ண விடும்
0: நீங்கள் ஒரு நாலு வீட்டை கவ பண்ணிட்டு நான் ஒரு நாலு வீட்டை கவ
1: சமரக செய்து போட்டு
0: வீட்டுக்கு சீரோ அளிக்கிறது அப்படி ஏதாவது வேலையில பாக்கலாம். நாங்கள் ஒரு என்ன சொல்லுவோம் மாஸ்டர், இது கஸ்டமர் சர்வீஸ் பேரியர். நாங்கள் அவையிட்ட நல்ல பேர் எடுத்துட்டப்பட்டாலும் என்னத்துக்கு மக்களை தான்
1: கூப்பிடுவோம்.
0: டசப்புவோ கூப்பிடுக்கோ லசோக்கோ மாஸ்டரை கூப்பிடுக்கோன்னு சொல்லி என்னத்துக்கு மக்களை கூப்பிடுவோம். அதுக்கு மாஸ்டர் நாங்கள் நல்ல அவையிட்ட நல்ல பேர் எடுக்க விடும்.
1: நல்ல பேர் எடுக்கணும், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
0: வித்தியாசமா கொண்டிருக்கலாம். அதாவது வந்து அந்த இண்டு போட்டு இருக்குதானே என்ன என்ன சொல்ற மாஸ்டர், அந்த நித்ய
1: கல்யாணி, நித்ய கல்யாணி,
0: அந்த நித்ய கல்யாணி இல்ல மாஸ்டர், இது இதாவது நித்ய கல்யாணியோட ஒரு பூ இருக்கு மாஸ்டர்.
1: ஓ
0: அந்த அதெல்லாம் கொண்டுடலாம்.
1: நித்ய கல்யாணி, நித்ய கல்யாணி,
0: நித்ய கல்யாணி,
1: நித்யா கல்யாணி, ரெண்டு பேர்.
0: நித்ய கல்யாணி என்று ஒரு பேர் தான்,
1: ஒரு பேர்.
0: அது நித்ய கல்யாணி என்று சொல்லி என்னதுக்கு வந்ததும் தெரியாது. அதே மாதிரி நல்ல பூ ஒன்று சொல்லி அங்க பாவிக்கிறவே.
1: அது என்ன சொன்னா நித்யம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் கல்யாணி அந்த வேறி அப்படியே இருக்கும்.
0: அப்படி இருக்கு பாஸ்டர், இன்னும் மட்டும் தானே பாஸ்டர் அந்த பொம்பே ரோஸ் என்று சொல்லி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு
1: பொம்பே ரோஸ் டல்லா இருக்கு. அது என்ன சொன்னால் அந்த முட்டை இருக்கல்லோ, முட்டையை வடிவா எல்லாம் உப்பு இதெல்லாம் போட்டு அடிச்சு போட்டு அதுக்குள்ள பானை தோச்சு போட்டு அப்படியே முட்டை இதுக்குள்ள பானை தோச்சு போட்டு அப்படியே டோஸ்டர்ல வச்சுட்டு சாப்பிட்டால் பொம்பே டோஸ் டல்லா
0: பாஸ்டர். பானை தோய்க்கிறீர்கள் நீங்களும் கரங்கேறலாம் தானே
1: முட்டைகளையோ. சரி சரி, நான் அந்த முட்டை வேணும், பெரிய முட்டை இல்ல வேணும்.
0: பொம்பே ரோஸ் சொல்லி பூவை பற்றி கேட்கிறேன், முட்டை ரோஸை பற்றி கேட்கிறீங்க.
1: பொம்பே ரோஸ் அண்டு பொம்பே டோஸ்ட் கேட்டேன்,
0: டோஸ்ட் கேக்கு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கலரா பாரு, காலமே ஒரு கலர், மத்தியான ஒரு கலர், பின்னேரம் ஒரு கலர். அந்த மாதிரி தான் இந்த நாலு மணி கண்டு.
1: ஓ, நாலு மணிக்கு, நாலு மணிக்கு பூ பூக்கும்,
0: நாலு மணிக்கு பூ பூக்கும்.
1: ஓ, மணியஞ்சா போதும், மணியஞ்சா போதும்.
0: அது ஊர்ல பத்தி
1: சொல்றேன்,
0: கணவதி பிள்ளை தாச்சி
1: பட்டு போயிரும்
0: தூரத்துக்கு
1: நாங்கள் கிளறி இதெல்லாம்
0: நாங்கள்
1: இதோடு கடையை பூட்டி விடிய பிறகுறோம், மீண்டும் சந்திப்போம். குட் நைட் காய்ஸ்,
0: மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட சந்திக்கிறோம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது விகடம் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
5: ஐயோ, இந்த ஃப்ளோரை பார்த்தாலே தலை சுத்துது, நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்கிராச்சஸா இருக்கு,
6: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு.
7: அதுக்கு தான் சொல்றேன், BC ஃப்ளோரிங் போங்க.
8: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சாலிட் வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் BC ஃப்ளோரிங் பிளஸ், 595 பிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்கார்ப்ரோ. 416-609-3386 416-609-3386 எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், பல்க் ஆர்டர்ஸ், ஃப்ரீ கோட்ஸ், BC ஃப்ளோரிங் பிளஸ்.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
10: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
9: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
10: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
11: பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
2: நேரம் 3:27, சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மனைவி சொல்லி மந்திரம் திரைப்படத்திற்காக கே ஜி ஜேசுதாஸ், வாணிஜ்யராம்.

உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். நேரம் 3:33 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் உருவாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 13 செல்சியஸாக இருக்கும். சூரியோடு நிறைந்திருக்கும் இடையிலேயே அங்கங்கே முகில் கூட்டம் காணப்படும். காலப்பொழுதிலே சில இடங்களில் லேசான மழைத்துறலுக்கான வாய்ப்புகள் 30%, இரவு பொழுது 60% மழைக்குரிய வாய்ப்புகள். குறைந்த வெப்பநிலை 8 செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமை சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். 19 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 10 செல்சியஸாக குறைவடைந்து செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகளில் மகிழ் கூட்டத்தோடு காணப்படும். செவ்வாய்க்கிழமை 15 செல்சியஸ், புதன்கிழமை 12 செல்சியஸ், வியாழக்கிழமை 11 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 5 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. நேரம் 4:00 உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். இதயமலர் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது பி ஜெயச்சந்திரன், வாணிஜ்யராம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
2: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
3: நேரம் 3:38. 4 உங்களுக்கான ஜில்லை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-593-0055. அன்பின் முகவரி திரைப்படத்துக்காக கிருஷ்ணச்சந்தர், எஸ் ஜானகி.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
1: 2462 4662 4662.
0: உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 4162680155 4162680155.
2: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ், செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா செல்வம்.
2: சரி சரி.

நேரம் 3:45 நிமிடம். சினிமா தமிழ் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். 4 உங்களுக்கு ஆராய்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடுகின்ற பாடல் கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
2: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
4: மிசிசாகா பிரம்டன் மக்களுக்கு நல்லதொரு உணவகம் மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம் ஊபர் ஈட்ஸ், டோ டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிரம்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில், இலக்கம் 263 குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2, 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட டேஸ்டி மாயாஸ்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
6: நேரம் 3:51. கே ஜி ஜேசுதாஸ் வாணிஜிராம் பாடுகின்ற பாடல் இமயம் திரைப்படத்திற்காக.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000 416-284-7000
4: CMR, the Mofem 101.3.

நேரம் 4:02. CMR சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். கனடிய தூதுவர் இசபெல்லா மார்டின் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையிலான முக்கிய சந்திப்பு நடைபெற்றது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 9 அரசுமுறை பயணமாக கரீபியன் நாடுகளுக்கு சென்றுள்ளார். கனடாவின் வறுமை வீதம் 11% தொடர்வதாக கனடா புள்ளி விவரியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போரை நிறுத்த அமெரிக்கா முன்வைத்த 2 போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் நிராகரித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: இப்பொழுது முதல் உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4 6 5 9 3 0 0 5 5 தொண்டு பெரும்பாகத்தில் ஒரு பாகை செலுத்ததாக இருக்கிறது. முகில் மூட்டமடைந்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 6 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. பகல் பொழுது 13 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். காலை பொழுதிலே சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 8 பாகை செலுத்ததாக குறைபடியும். 60% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை திங்கட்கிழமை 19 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இடையிடையே ஆங்காங்கே முகில் கூட்டம் தென்படும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலை தெரிவித்திருக்கிறது. உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள பெற முதல் நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்,
0: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்? காதல் காலம். அழைப்பில் இருக்கிறீர்கள், அதிலிருந்து பாடலா? சரி, இது மழைக்காலமா? சரி, இது உங்களுக்காக கார்த்திக் கிரண் மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல். நன்றி.

0: Funding. More music, more fun.
1: ஸ்காப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காப்ரூ. 416-335-3334.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
6: நேரம் 4:12. உங்களுக்கான சின்ன கேட்டுக் கொடுக்கிறீர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேர் சந்திப்பு வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: பேசுகின்றேன்.
6: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
7: பொன்மனம் படத்துல அழகா அழகா அழுதால் அழகான்ற பாடல். CMR நேரில் CMR இப்பாட CMR விளம்பரதார்கள் கார உறவுகள் காரை விபுல் மற்றது எங்கள் சுவார் ரைட்டிங் சுந்தரி மற்ற மோனியா கூட்டாளி மேல எல்லாரோடும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து அழகான பாடலை கேட்போம்.
6: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி, நிகழ்ச்சியில கலந்து கொண்டு வைக்க
7: நன்றி, வணக்கம், சந்திப்போம். நன்றி.
6: SP பாலசுப்ரமணியம், சுஜாதா, SA ராஜ்குமார் பாடுகின்ற பாடல்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: மஜா, சூப்பர் பாடி மஜா. ஹே, தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை கார். நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்டி.
4: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
5: If we know it's wrong, why do we still do it?
6: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
7: CMR 101.3 FM.
8: 4:19 அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதுவரை பாடலை கேட்க 416-593-0055 இணைந்து கொள்ளும். அடுத்த நேயர் வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், நான் கனியவர் தான் கேட்கிறேன்.
8: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
9: பாடல் படம் நேற்று இன்று நாளை பாட்டு நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை மற்றும்
8: நன்றி, நன்றி உங்கள் அன்புக்கு. இதோ நீங்கள் கேட்ட பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடுகின்ற பாடல் நேற்று இன்று நாளை.

0: சாந்தா
1: நாரா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation.com.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
5: CMR தமிழகம் 101.3.
6: நேரம் 4:26. உங்களுக்கு ஆரம்பிச்சினை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நவங்க வைக்கிறேன்.
6: சரி, மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள்?
7: நானும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
6: சரி, என்ன பாடலை? நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பி சுசிலா பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
7: நன்றி.

0: உங்களுக்கான நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரையை சந்திக்கப் போகின்றோம். அதுக்கு முதல் தொடர்ந்து பின்பாக்கத்திலே ஒரு பாகை செல்சியஸாக இருக்கிறது. காற்று தற்பொழுது மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 13 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியனுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். காலை பொழுதிலே சில இடங்களில் மழைக்குரிய வாய்ப்புகள். 30% இரவு பொழுது 8 பாகை செல்சியஸாக குறைவடையும். இரவு பொழுது 60% மழைக்குரிய வாய்ப்புகள். பின்பு திங்கட்கிழமை உயர்வடைய இருக்கிறது. 19 பாகை செல்சியஸாக சூரியோடு இறைந்திருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கிறது. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம். வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: பாடுகின்ற
0: பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.

0: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: 20 தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: ஆடுங்கள், பாடுங்கள், கொண்டாடுங்கள். CMR தமிழகம் உங்களுக்காக.
4: நேரம் 4:37. உங்களுக்கு ஆன்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சிவா, சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
5: நான் வந்து நினைப்பது நிறைவேறும் படத்துல இருந்து நினைப்பது நிறைவேறும்
4: சாரி நினைப்பது நிறைவேறும் திரைப்படத்திலிருந்து நினைப்பது நிறைவேறும் பாடலா?
5: நீ இருந்தால் என்னோடு அந்த பாடல்.
4: இதோ உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
5: நன்றி சார். நன்றி.
4: எம் எல் ஸ்ரீகாந்த், வாணிஜ்யராம் பாடுகின்ற பாடல்.

0: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். நேரம் 4:45 அதிகாலை செய்தி அறிக்கையை கேட்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், இது அருண் கணேசன்.
0: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு வந்து பட்டிக்காட்டு ராஜா படத்திலிருந்து உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா மேடை, அந்த பாட்டு அறிங்களா?
0: சரி, பார்த்த ஞாபகம் இருக்கிறதா? நினைவு கொள்ளுங்கள். சரி, நன்றி. எஸ்பி பாரதமணியம் பாடுகிற பாடல் உங்களுக்கு அகலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.

0: குழந்தை மரடும் இனிமையான பால்காண்டு 103.3.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
6: 4167002222 J.CA.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
8: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
8: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
7: சுகந்தன், 416-540-6269.
8: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
9: நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருமானது நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: இனிய கால வணக்கம்,
9: சொல்லுங்கள், என்ன பாடல்?
10: எனக்கு பாடல் வந்து வசந்தத்தில் ஒரு நாள் படத்தில் இருந்து,
9: சரி,
10: வேண்டும் வேண்டும் உறவு.
9: இதோ உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி,
10: நன்றி, வணக்கம்.
9: எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடுகின்ற பாடல்.

0: உங்களுக்கு ஆரம்பிச்சு இன்டர்வியூ செய்வர நேர சந்திப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம், ஹலோ, சீர் சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: எனக்கு வந்து கவிஞர் இயக்கத்தின் செயல் வந்த நினைத்து பாடலை.
0: சரி, இது உங்களுக்காக பாடல் அளிக்கிறது, நன்றி. அந்த பாடலை திருப்பி செய்தமைக்கு இது உங்களுக்காக நன்றி.

0: நேரம் அதிகாலை 5 மணி. CMR தமிழ் FM செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜி ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். கனடிய தூதுவர் இசபெல்லா மார்டின் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையிலான முக்கிய சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 9 நாள் அரசுமுறை பயணமாக கரபியன் நாடுகளுக்கு சென்றுள்ளார். கனடாவின் வறுமை வீதம் 11% தொடர்வதாக கனடா புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போரை நிறுத்த அமெரிக்கா முன்வைத்த 2 மாத போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் நிராகரித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: ரஷ்ய சுகாதார அமைச்சர் மிகைல் மொராஸ்கோ தலைமையிலான உயர்மட்ட தூதுக்குழு இன்று 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை சென்றுள்ளது. இந்த விஜயத்தின்பொழுது மருத்துவ தொழில்நுட்பம், மருந்துகள் விநியோகம் மற்றும் மருத்துவ பயிற்சி திட்டங்கள் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை பலப்படுத்தும் வகையில் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்த சந்திப்புகள் இலங்கை மற்றும் ரஷ்யா இடையிலான சுகாதாரத்துறை கூட்டாண்மையை மேலும் விரிவுபடுத்தும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி 92 ரக பெட்ரோல் லீட்டர் 1க்கு 12 ரூபாயும் 95 ரக பெட்ரோல் 15 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 110 டாலரை தாண்டியதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவரும் முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்காக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஏற்பாடு செய்துள்ள 3வது சுற்று சந்திப்பு எதிர்வரும் புதன்கிழமை கொழும்பில் நடைபெறவுள்ளது. முன்னதாக மார்ச் 2 தேதி மற்றும் ஏப்ரல் 9 தேதி ஆகிய நாட்களிலே நடைபெற்ற 2 சந்திப்புகளிலும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சில பொதுவான இணக்கப்பாடுகளை எட்டியிருந்தனர். இதற்கிடையில் தமிழ் தேசிய பேரவை முன்னெடுத்த கூட்டத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வை ஒருங்கிணைந்து முன்வைப்பதற்காக 28 உறுப்பினர்களை கொண்ட ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை வழிநடத்தல் குழுவை அமைக்க தீர்மானிக்கப்பட்டதாக ஒருங்கிணைப்பாளர் தீனா விக்னேஸ்வரன் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி சட்டத்தரணி பேரவைக்கு அனுப்பிய கடிதத்தில் அனைத்து தமிழ் தரப்புகளும் ஒருமித்த முடிவை எட்டும் வரை அரசாங்கத்துடன் தரித்து செயல்பட மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை தமிழ் தேசிய பேரவையை சமீபத்திய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட ஒருமைப்பாட்டு முயற்சிகளில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடிய தூதுவர் இசபெல்லா மார்டின் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையிலான முக்கிய சந்திப்பு நேற்று நடைபெற்றது. அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் தற்போதைய நிலைமைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஞானமுத்து ஸ்ரீநேசன் மற்றும் வைத்தியர் இளைய தம்பி ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் இந்திரன் ரூபசாந்தன், சுப்பிரமணியம் பாஸ்கரன் மற்றும் தர்மதாஸ் ஆரியதாஸ் ஆகியோரும் கலந்து கொண்டு பிரதேச மக்களின் பிரச்சினைகளை தூதுவரின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இந்த சந்திப்பில் யுத்தத்துக்கு பிறகும் அபிவிருத்தியில் பின்தங்கியுள்ள நிலை, திட்டமிட்ட பாரபட்சம், வேலைவாய்ப்பு பற்றாக்குறை போன்ற சவால்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. குறிப்பாக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் மற்றும் சுயதொழில் ஊக்குவிப்பு தொடர்பாக சர்வதேச ஒத்துழைப்பு தேவைப்படுவதாக வலியுறுத்தப்பட்டது. அதேவேளை பின்தங்கிய பகுதிகளில் கல்வித்தரத்தை மேம்படுத்த கனடா அரசாங்கம் அதிக ஆதரவு வழங்க வேண்டும் என்று கோரப்பட்டது. பிரதேச மக்களின் வாழ்வாதாரம், கல்வி மற்றும் பொருளாதார சிக்கல் குறித்து கவனித்துக் கொண்ட தூதுவர் இக்கோரிக்கைகள் தொடர்பாக தேவையான கவனம் செலுத்துவதாக உறுதியளித்தார்.
1: இந்திய செய்திகள்.
0: இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 9 நாள் அரசு முறை பயணமாக கரபியன் நாடுகளுக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின்பொழுது கயானா, பனாமா மற்றும் டொமினிக்கன் குடியரசு ஆகிய நாடுகளுக்கு அவர் விஜயம் மேற்கொள்ள உள்ளார். கயானாவில் நடைபெறும் இந்தியா கரிக்கம் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் அந்த நாட்டு தலைவர்களுடன் எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார். மேலும் எஸ்ஐசிஏ அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்று வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார். இந்த பயணம் இந்தியா மற்றும் கரீபியன் பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மாநில அரசியலில் புதிய மாற்றத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுகின்றன. என்டிடிவி ஊடகம் வெளியிட்டுள்ள ஆய்வின்படி தமிழகத்தில் நீண்டகாலமாக நிலவி வந்த இருமுனை போட்டி அரசியல் முறை உடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியல் சக்திகளின் எழுச்சி, குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளின் வரவு, திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற பாரம்பரிய கட்சிகளின் ஆதிக்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இளைஞர்கள் மாற்றத்தை விரும்பும் மனோநிலையே இந்த தேர்தல் முடிவுகளில் வெளிப்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் மதிப்பிடுகின்றனர். இதனால் முக்கிய கட்சிகள் எதிர்காலத்தில் தங்களது அரசியல் வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. தமிழக சிறைகளில் கைதிகள் தற்கொலை சம்பவங்களை தடுக்க சிறைத்துறை புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. சிறை அறைகளில் உள்ள சுவர்களில் உள்ள ஆணிகளை அகற்ற உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் அவற்றுக்கு பதிலாக பாதுகாப்பான பிளாஸ்டிக் சாதனங்கள் பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிறை வளாகங்களில் உள்ள கூர்மையான பொருட்கள் அகற்றப்படுவதோடு கைதிகளுக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கைகளில் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிறைத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடாவின் வறுமை வீதம் 11% தொடர்வதாக கனடா புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது 2020 இருந்த 7% விட பெருமளவு அதிகமாகும். தற்பொழுது சுமார் 45 லட்சம் கனடியர்கள் வறுமையில் வாடுகின்றனர். சராசரி குடும்ப வருமானம் சற்று உயர்ந்திருந்தாலும் விலைவாசி உயர்வால் மக்களின் உண்மையாக வாங்கும் சக்தி 2.5% குறைந்துள்ளது. கியூபெக்கில் 7% குறைந்தபட்ச வறுமை நிலை பதிவாகியுள்ளது. நவூட் பகுதியில் அதிகபட்ச வறுமை 31.7% பதிவாகியுள்ளது. குறிப்பாக வீட்டு வாடகை மற்றும் உணவுப் பொருட்களின் விலையேற்றமே இந்த வறுமை நிலை நீடிக்க முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்டு அமெரிக்காவின் மிச்சிகனில் உள்ள சானிலா வெலி ஸ்டேட் யூனிவர்சிட்டியிலிருந்து கௌரவ டாக்டர் பட்டத்தை பெற்றுக் கொண்டார். நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் டாக்டர் ஆஃப் ஹியூமன் லெட்டர்ஸ் பட்டத்தை பெற்றுக்கொண்ட அவர் கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலே நிலவும் வர்த்தக மோதல்கள் குறித்து உரையாற்றினார். தனது குடும்ப தொழிலான லேபிள் பிரிண்டிங் நிறுவனத்தை வளர்ப்பதற்காக அமெரிக்காவில் பல ஆண்டுகள் பணியாற்றியதை நினைவு கூர்ந்த டக் ஃபோர்டு தனது சகோதரர் ரொஃபோர்டுடன் டொரண்டோ நகரசபையில் பணியாற்றிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் 200 ஆண்டுகால ஒத்துழைப்பை பாராட்டிய அவர் உரையின் இறுதியில் வழக்கம்போல தனது தொலைபேசி எண்ணையும் மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டார். நீரழிவு நோய் மற்றும் உடலெறியை குறைக்க பயன்படுத்தப்படும் புகழ்பெற்ற மருந்தான ஒசாம்பிக்கின் 2வது ஜெனரிக் தயாரிப்புக்கு கனடா சுகாதாரத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. டொரண்டோவை சேர்ந்த அபோடெக்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த மருந்து இனி குறைந்த விலையில் கனடியர்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னு இந்தியாவின் டாக்டர் ரெட்டிக்ஸ் நிறுவனத்தின் ஜெனரிக் மருந்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் இது 2வது பெரிய அங்கீகாரமாகும். கனடா அரசாங்கத்தின் விலை நிர்ணய விதிகளின்படி சந்தையில் 2க்கும் மேற்பட்ட ஜெனரிக் மருந்துகள் கிடைக்கும் பொழுது அவற்றின் விலை அசல் மருந்தின் விலையிலிருந்து சுமார் 35% குறையும். இது மருத்துவ காப்புறுதி இல்லாத ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு பெரும் நிம்மதியை அளிக்கும். குறிப்பாக நீரழிவு நோய்க்காக மட்டுமன்றி உடலடை குறைப்புக்காகவும் இந்த மருந்து அதிகளவில் பரிந்துரைக்கப்படுவதால் சந்தையில் நிலவி வந்த தட்டுப்பாடும் விலையேற்றமும் இனி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரானுடன் எண்ணெய் வர்த்தகம் மேற்கொண்டதாக கூறி சீன நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடைகளை சீனா

அமெரிக்காவின் ஒருதலைபட்ச நடவடிக்கைகளை ஏற்க முடியாது என்றும் சீனா தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் காரணமாக ஆசிய மற்றும் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் அரசியலில் பதட்டம் மேலும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு போரை நிறுத்த அமெரிக்கா முன்வைத்த 2 மாத போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் நிராகரித்துள்ளது. ஈரான் தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமெரிக்காவின் இந்த முன்மொழிவுக்கு இஸ்ரேல் கூடுதல் கால அவகாசம் வழங்கும் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக 30 நாட்களுக்குள் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் 14 அம்சங்களை கொண்ட புதிய திட்டத்தை ஈரான் முன்வைத்துள்ளது. அனைத்து தரப்பு படைகளும் வெளியேறுதல் மற்றும் மனிதாபிமான உதவிகளை விரைவுபடுத்துதல் ஆகிய இந்த திட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளாகும். இந்த முன்னேற்றம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதட்டத்தை குறைக்குமா அல்லது மேலும் அதிகரிக்குமா என்பது குறித்து உலக நாடுகள் கவனமாக கண்காணித்து வருகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடிய தூதுவர் இசபெல்லா மார்டின் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையிலான முக்கிய சந்திப்பு நடைபெற்றது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 9 நாள் அரசுமுறை பயணமாக கரீபியன் நாடுகளுக்கு சென்றுள்ளார். கனடாவின் வறுமை வீதம் 11% தொடர்வதாக கனடா புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போரை நிறுத்த அமெரிக்கா முன்வைத்த 2 மாத போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் நிராகரித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 5:12.
1: One of one.

0: கடந்த பிற்பாகத்தில் ஒரு பாகை செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 14 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரியோடு நிறைந்திருக்கும். இடையிடையே முகில் கூட்டம் தென்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. காலை பொழுதிலே இப்பொழுது மழை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. இரவு பொழுது 8 பாகை செலுத்ததாக குறைபடையும். இரவு பொழுது 70% மழைக்குரிய வாய்ப்புகள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை திங்கட்கிழமை சூரிய ஒளி நிறைந்தொரு நாளாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுது 10 பாகை செலுத்ததாக குறைபடைந்து செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகளில் தொடர்ந்து முகில் கூட்டத்தோடு காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை 15 பாகை செலுத்ததாகவும் புதன்கிழமை 12 பாகை செலுத்ததாகவும் வியாழக்கிழமை 11 பாகை செலுத்ததாகவும் இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. விளம்பரங்களை தொடர்ந்து ரியோசை நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
5: Working for you.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
7: காற்றலையில் உங்களோடு உங்கள் சி

நேரம் 5:16. சீமா தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். தொடர்வது ரியோசை நிகழ்ச்சி. ரியோசை நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க பி சிங்கராஜ் பாடும் பாடல்.

0: நேர்கள் இதுவரை ரியோ சே நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நேரம் 5:33.
1: CMR
0: தொடர்வது
2: வணக்கமீர்களே. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையை சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதையை திண்ணுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

மனிதனுக்குள் நல்லதும் கெட்டதுமாக ஆயிரம் வகையான குணங்கள் புதைந்து கிடக்கும். ஆனால் தற்பெருமை மட்டும் கூடவே கூடாது. ஏன்? வியாசரின் மகன் சுகபிரம்மர், சுகம் என்றால் கிளி. ஆம், சுகபிரம்மர் கிளிமுகம் கொண்டவர். பிறந்தவுடனேயே இவருக்கு ஞானம் வந்துவிட்டது. எழுமுனியளவு கூட களங்கம் இல்லாத மனதுடையவராக இருந்தார். ஒரு நாள் வியாசர் சுகபிரம்மா இங்கே வா என்றார். வருகின்றேன் என்று சுகபிரம்மர் மட்டுமல்ல, அங்கே நின்ற மரம், மட்டை, செடி, கொடி எல்லாம் வருகின்றேன் என்றன. சுகபிரம்மருக்கு பெருமை தாங்கவில்லை. நான் வருகின்றேன் என்றேன், ஆனால் ஊரில் இருக்கின்ற மரம் மட்டைக்குள் கூட நான் இருக்கின்றேன். நான் எவ்வளவு பெரிய ஆள் என்று நினைத்தாரோ இல்லையோ, ஞானம் போய்விட்டது. சுகா, தற்பெருமையால் ஞானம் இழந்தாய். நீ ஜனகரை பார்த்து உபதேசம் பெற்று வா என்றார். சுகர் மிதுலாபுரிக்கு சென்றார். ராஜாங்கத்தில் இருந்தும் குடும்ப வாழ்வில் பட்டம் படாமல் இருந்த ஜனகரை சந்திப்பதற்காக வாயில் காப்பவனிடம் அனுமதி கேட்டார். சுவாமி, இங்கேயே நில்லுங்கள், நான் போய் அரசரிடம் அனுமதி பெற்று வருகின்றேன். மன்னர் நீங்கள் யார் என கேட்பார், என்ன சொல்ல வேண்டும் என்றான். சுகபிரம்ம மகரிஷி அவர்கள் வந்திருப்பதாக சொல் என்றார். காவலன் உள்ளே ஓடினான். மன்னா, சுகபிரம்ம மகரிஷி அவர்கள் தங்களை காண வந்திருக்கின்றார், அனுப்பட்டுமா என்றார். அவர் நான்கைந்து பேருடன் வந்திருக்கின்றார், அவர்களை வெளியே விட்டுவிட்டு தனியே வர சொல் என்றார். காவலனுக்கு புரியவில்லை, அவர் ஒருவர் தானே வந்திருக்கின்றார், மன்னர் இப்படி சொல்கின்றாரே. இருந்தாலும் எதிர்கேள்வி கேட்க முடியுமா? அவன் தலையை பீத்துக் கொண்டு, சுகபிரம்மர் அவர்களே, தாங்கள் அழைத்து வந்திருக்கின்ற நான்கைந்து பேரை விட்டுவிட்டு மன்னர் தங்களை உள்ளே வர சொன்னார் என்றான். சரி, சுகபிரம்மம் வந்திருக்கிறது என்று சொல் என்றார். காவலனும் மன்னனிடம் அவ்வாறே சொல்ல, இன்னும் ஒரே ஒரு ஆள் இருக்கின்றார், அவரை விட்டுவிட்டு வர சொல் என்றார் ஜனகர். அவனுக்கு இன்னும் குழப்பம். சுவாமி, தங்களோடு இருக்கின்ற ஒருவரை விட்டுவிட்டு வர சொல்கின்றார். சரியப்பா, சுகபிரம்மன் வந்திருக்கின்றேன் என்று சொல் என்றதும் அவனும் அங்கு போய் சொல்ல, அவரை உள்ளே வர சொல் என்றார் ஜனகர். ஜனகர் அவரிடம் பேசவில்லை, மொட்டையடித்த ஒருவரை அழைத்து வர சொன்னார். அவனை அமர வைத்து தலையிலே ஒரு தட்டை வைத்தார். தட்டிலே எண்ணெயை ஊற்றினார். டே, உடனே புறப்பட்டு ரத வீதிகளை சுற்றிவிட்டு மீண்டும் இங்கே வா. தட்டு கீழே விழக்கூடாது. தட்டில் இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தக்கூடாது. விழுந்தால் உனக்கு தலை இருக்காது என்று எச்சரித்தார். அவன் பயத்தோடு புறப்பட்டான். செல்லும் வழியிலே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், கச்சேரி எல்லாம் நடந்தது. அவன் எதன் மீதும் கவனம் செலுத்தவில்லை. ஒட்டுமொத்த கரத்தும் தட்டின் மேலேயே இருந்தது. அது கீழே விழாமல் பவ்யமாக நடந்து மன்னர் முன்னால் வந்து நின்றான். ஓடிப்போ என்றார் ஜனகர். அவன் தலை தப்பித்த மகிழ்ச்சியில் பறந்தான். ஜனகர் அப்போதும் சுகபிரம்மரிடம் பேசவில்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொண்டார். ஒருவனுக்கு உயிர் போய்விடும் என்ற நிலையில் சுற்றுப்புறத்திலே என்ன நடந்தாலும் அதை கண்டுகொள்ள முடியாது. ஊரை சுற்றி வந்த போது அவன் கவனம் முழுவதும் தட்டின் மீது இருந்தது. நாமும் மனதை அடக்கி, கடவுளாக நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ, எதை நினைக்கின்றீர்களோ, அதன் மீது மட்டும் கருத்தை செலுத்த வேண்டும். அப்படியானால் அகங்காரம் தானே அடங்கும், மீண்டும் ஞானம் பிறக்கும் என்ற உபதேசத்தை பெற்றவராக அங்கிருந்து கிளம்பினார் சுகபிரம்மர். நல்லது நீங்களே, நான் வாசித்ததிலிருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா.

0: மஜா, சூப்பர் பாடி மஜா. ஹே தி சுமார், மை கார் மை பெட்ரோல் மை ராட், நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்டி.
1: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
2: If we know what's wrong, why do we still do it?
3: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
4: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
7: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. எலைட்கோ.

இன்று மே மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வைகரை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது முதல் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். வைகரை வசந்தம் நிகழ்ச்சியிலே இன்று மே மாதம் 3ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ஸ்ரீமார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: 93 FM. KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் கோசரியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம் டீன்கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 9052708800 9052708800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: Everything okay no problem undichinam
5: bar kalamu closing da tadikira nadi
6: the customer you're trying to reach is not available
0: Pradeep Selvam first and second mortgage refinance first home buyers debt consolidation adhiga vatti seluthikondirukkireergala ungal mortgage gulai vangikku maatavum call Pradeep Selvam 416-268-0155 416-268-0155
4: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்
5: செல்லம் இல்லடா செல்வம்
4: சரி சரி
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா மழை காலத்தில் கூரை ஒழுக்கா இதனை உடனே சரி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம் இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம் உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்
7: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3
8: மே மாதம் 3rd தேதி 2026 என்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்
9: Many more happy returns of the day. Baby, let's party.
8: ஒலிகேற்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய அதிகாலை ஒலிபரப்பு 6 மணியிலிருந்து 10:30 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியினை கேட்கலாம் 10:30 மீண்டும் சீமார் தமிழ் எஃப்எம் ஞாயிறு காலை ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம் 24 மணி நேரம் சீமார் HT2 தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம் 6 மணியிலிருந்து 10:30 வரை நேரடி ஒலிபரப்பை வழங்குவதற்காக உங்களுக்காக ஜோதி ஜெயக்குமார் காத்திருக்கின்றார் சரணர்களே மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக சிறப்பான நாளாக மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிவிடப்பெறும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன் வணக்கம் நேர்களே மீண்டும் சந்திப்போம்

பானா.

ராமை சம்பாத்தாய் ராமை சம்பாத்தாய் ராமை சம்பாத்தாய் திங்கு கோரியோ கராமை சம்பாத்தாய் கராமை சம்பாத்தாய்.

நற்செய்தி வாசகம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் தீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழுமிடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும், அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள், என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார், ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு

தவம் செய்துதான் வரம் கேட்க வேண்டும். இவ்வாரத்திற்கு என்ன வரம் வேண்டும் என்ற செய்தியை அருள்தந்தை அமிர்தாஸ் டென்சிங் அவர்கள் வழங்குகிறார்.

இயேசுவில் அன்பு கூறிய நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். பாஸ்கா காலத்தின் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று தவம் செய்து வரம் கேட்கும் நம்முடைய திருப்பயணத்தில் இறைவார்த்தை தரும் செய்தி என்ன? இறைவார்த்தை தத்துவத்தில் நாம் என்ன வரம் கேட்கலாம்? வரங்களை வாரி வாரி வழங்கும் இறைவனிடம் நாம் அன்றாடுவோம். அன்பு நண்பர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு தரக்கூடிய அழகான வார்த்தை, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். ஏன் அப்படி கூறுகின்றார்? இது கடவுளின் உயிர்த்தெழுதலின் சமூகம், சாதாரண சமூகம் அல்ல, உயிர்த்தெழுதலை நம்பும் சமூகத்தை நோக்கி இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். அப்படி என்றால் இயேசு நம்முடைய உள்ளத்தை பார்த்திருக்கிறார். அவருடைய சீடர்கள், அவரோடு வாழ்ந்தவர்கள், அவர்களை தேடுகின்றவருடைய உள்ளங்களை அவர் பார்க்கின்றார். எனவேதான் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்கின்றார். எவ்வளவு ஆறுதலான வார்த்தை, எவ்வளவு ஆறுதலான வார்த்தை இது! உள்ளம் கலங்க வேண்டாம் என்று இயேசு கூறும் அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் ஏற்போம். நம் நண்பர்களை பார்த்து சொல்வோம், உள்ளம் கலங்க வேண்டாம், உறுதியாக இருங்கள். இந்த வார்த்தை நம்மிடமிருந்து அடிக்கடி வெளிவர வேண்டும். நாம் சமாதானத்தை சுவாசித்து அன்பு மூச்சை வெளியிட வேண்டும். சமாதானம் என்னும் மூச்சை சுவாசித்து அன்பு என்னும் மூச்சை வெளியிட வேண்டும். ஆங்கிலத்திலே breathe in peace, breathe out love. அப்படி என்றால் இப்படி ஒரு கடமையை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார், அன்றாட பழக்கமாக. எனவேதான் ஆனாலும் நம்மால் உள்ளம் கலக்கம் வந்து விடுகிறது. எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறோம், எவ்வளோ அன்பு செய்திருக்கிறோம், எவ்வளோ நன்மைத்தனத்தை நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம், கடவுளை நோக்கி முறையிடுகிறோம், வழிபாடுகளில் கலந்து கொள்கிறோம், ஆனாலும் உள்ளம் கலங்குகிறோம். உள்ளம் கலங்குவோம், அது உண்மையானது, இயல்பானது, தவிர்க்க முடியாதது. மனிதர்கள் நாம், பெரியவர்கள் என்று நினைக்கக்கூடாது நம்மை. மனிதர்கள் நாம் கலங்குவோம், தெளிவோம், மீண்டும் கலங்குவோம், தெளிவோம். எனவே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று இயேசு தரக்கூடிய இந்த ஆறுதலுக்கு பின்னால் ஏராளமான குணமடைதல் இருக்கிறது. ஒரே ஒரு நபர் சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல் வார்த்தையால் ஒரு சமூகமே தெளிவு பெறுகின்றது. நீங்கள் என்று ஒரு சமூகத்தை பார்த்து சொல்லுகின்றார், உள்ளம் கலங்க வேண்டாம். அப்படி ஆறுதல் படுத்தக்கூடிய அந்த இயேசு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த உயிர்த்தெழுந்த சமூகத்திற்கு ஒரு பண்பை கற்றுத்தருகின்றார். அது என்ன பண்பாக இருக்கும்? கடந்த வாரத்திலே மே 1 நாம் தொழிலாளர்கள் தினத்தை நாம் அனுசரித்திருப்போம். தூய யோசேப்பினுடைய வாழ்க்கை, அவர் உழைப்பாளராக தொழிலாளராக இருந்து திருக்குடும்பத்தை வழிநடத்தி அவர்களுக்கு உணவு ஊட்டி வாழ வைத்திருப்பார் என்ற விசுவாசத்தை நாம் சிந்தித்திருப்போம். அவருடைய உழைப்பிலே இனிமை இருந்திருக்கும், கனிவு இருந்திருக்கும். எனவேதான் இயேசு தொழிலாளர்களை நோக்கி தேடி செல்கின்றார். மீன்பிடிக்கக்கூடிய தொழிலாளர்கள், மற்ற அனைத்து தொழிலாளர்களையும் தான் தன்னுடைய சீடர்களாக்குகின்றார். தொழிலாளர்களை சீடராக்கிய இயேசு அப்படி

என்பதை இயேசு உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்கின்றார். உழைப்பாளர்களை நோக்கி, தொழிலாளர்களை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தை என்று இதை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் உயிர்ப்பு கொடுக்கக்கூடிய சமூகம். உழைப்பாளர்களிடமும் தொழிலாளர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்ன? இல்லாத ஒன்றை உருவாக்குவார்கள், இருப்பதை புதுப்பிப்பார்கள். அவர்களுக்கு அந்த திறமை இருக்கிறது, திறன் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, உருவாக்கி அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த படைப்பு திறன் இருக்கிறது. எனவே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். ஆனால் இந்த சமூகம் அதை எப்படி பார்க்கிறது? தொழிலாளர்கள் காலம் காலமாக போராடி கொண்டே இருப்பார்கள். தாங்கள் செய்வது அனைத்தும் சிறப்பு, அதனால் தான் இந்த சமூகமே ஈடேற்றம் பெறுகிறது என்றாலும் அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள், அவருடைய உரிமைகள் சுரண்டப்படுகின்றன, அவர்களை பொருளாதாரத்தில் பின்தங்க வைக்கிறது இந்த சமூகத்தின் தலைமை. எனவே இப்படிப்பட்ட ஒரு கவலையிட்ட சூழலில், உரிமைகளை இழந்து நிற்கக்கூடிய சூழலில், எவ்வளவு கடினப்பட்டு உழைத்தும் ஏற்றம் பெறாத சூழலில், உரிமை இல்லாத சூழலிலும் உழைக்க வேண்டியிருக்கிறது என்று எவ்வளவு கொடூரமானது. நான் உழைப்புக்கேற்ற மரியாதை எனக்கு இல்லை, ஆனாலும் நான் அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதில்லை, ஆனாலும் அந்த வேலையை நான் செய்ய வேண்டியிருக்கிறது. எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு கவலை. மகிழ்ச்சி இல்லாமல் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் உழைக்கக்கூடிய அந்த நிர்பந்தம், அதை எப்படி புரிந்து கொள்கிறோம்? தாழ வைத்து வீழ்ச்சி உற செய்து வேலை வாங்கக்கூடிய சமூக தத்துவம். வீழ்ச்சி அடைய செய்து, நீ கீழானவன் தான், நீ தொழிலாளி தான், எனவே தான் நீ உழைக்க வேண்டும் என்று தாளாக்கி, தாழ்மைப்படுத்தி, வீழ்ச்சியுற செய்து வேலை வாங்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தில் துன்பப்படுகின்ற மக்களே, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். இது இந்த உலகம் தரக்கூடிய பாடம், அது இயேசுவின் பாடம் அல்ல. இயேசுவினுடைய பண்பு அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கிறது என்று இந்த நற்செய்தி சொல்கின்றது. இயேசு சொல்கின்றார், நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார்கள், ஏன் அவற்றை விட பெரியவற்றை செய்வார்கள். செய்தல், உழைத்தல், செயல்கள் வழி வாழ்க்கையை வழி நடத்துதல் என்ற தத்துவத்திற்கு இயேசு ஒரு முன்னுதாரணமாக சொல்கின்றார். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். நான் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது செய்த செயல்கள் அவருக்கு நிறைவானது, மகிழ்ச்சியானது. அவர் நிர்பந்தப்படுத்தப்பட்டு செய்யவில்லை, அவர் கடவுளுடைய மகத்தானாக செய்தார், மகிழ்ச்சியாக செய்தார், எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை, தனக்கென்று எதுவும் வேண்டும் என்ற மனநிலையோடு செய்யவில்லை. எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தன்னை மகிழ்ச்சியின் ஒரு கருவியாக வைத்து எல்லாவற்றையும் செய்தார். நீங்களும் என்னிடம் நம்பிக்கை கொண்டால் நான் செய்ததை விட பெரியவற்றை செய்வார். எவ்வளவு தாழ்ச்சியானது. செய்பவர்களே, உழைப்பவர்களே, இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவர் செய்தவற்றை விடவும் அதிக பெரியவற்றை செய்யலாம். விடுதலை என்ற திசைக்கு அவர் வழிகாட்டியதைப் போல நாமும் அடுத்தவருக்கு விடுதலைக்கு வழிகாட்டியாக இருக்கலாம். அதுதானே உயர்ந்த பண்பு என்று விவிலியம் பறைசாற்றுகிறது. விடுதலைக்கு வழிகாட்டுங்கள், மானுட விடுதலைக்கு எப்பொழுதும் வழிகாட்டுங்கள். காரணம், மனித பலவீனத்தால் மீண்டும் மீண்டும் அடிமையாகி விடுவோம். எனவே விடுதலைக்கு வழிகாட்டுங்கள், அதற்கு இயேசுவை நம்புங்கள். இயேசுவை, உண்மையிலேயே இயேசுவில் நம்பிக்கை கொள்வது என்பது என்ன, இதை நாம் கேள்வி கேட்டிருக்கிறோமா? இயேசுவை நான் நம்புகிறேன், அப்படி என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? மிகவும் எளிதான விடை. இயேசுவை நம்புவது என்பது இயேசுவின் வழியை பின்பற்றுவது. இயேசுவினுடைய வழி எதுவாக இருந்தது? இயேசுவின் வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு என்ன மனநிலை இருந்தது? இருக்க வேண்டும், நான் குணமாவேன், நான் மீட்படைவேன், நான் மன்னிப்பு கொடுப்பேன், நான் சமத்துவத்தை பறைசாற்றுவேன், நான் நல்ல சமாரியனாக வாழ்வேன், நல்ல ஆயனாக என்னுடைய ஆடுகளை மேய்ப்பேன். இதுதானே இயேசுவினுடைய வழி. இந்த இயேசுவின் வழியை நம்புதல், நான் இயேசுவில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று ஜபம் செய்து நிறுத்திவிடுவதல்ல. செயல்களுக்கான பட்டியல் ஏராளம் இருக்கிறது. ஒவ்வொரு சூழலுக்கும், ஒவ்வொரு சமூகத்திற்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு பங்குக்கும் வேறுபட்டு நிற்கும்.

எனவே இயேசுவின் செயல்பாடுகளை நான் முன்னெடுப்பேன் என்று சொல்வதன் மூலம், என்று வாக்குறுதி அளிப்பதன் மூலம், என்று நினைத்து நாம் திருமுழுக்கும் நற்கரணையும் பிற அருட்சாதனங்களையும் பெறுவதன் மூலம் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்கிறோம். எனவே இயேசு செய்ததை விட பெரியவற்றை செய்ய முடியும் என்று இயேசு தன்னை தாழ்ச்சிப்படுத்துகின்றார். மிக உயர்ந்த செயலை இந்த உலகத்தில் செய்து காட்டியவர், இந்த உலகத்தில் வாழ்ந்து செய்து காட்டியவர். அது என்னது? தன்னை கையளித்து இயேசுவால் உயிர்ப்பை அடைய முடியும், கடவுளால் உயிர்ப்பு என்ற உலக மகிமையை அடைய முடியும் என்று நிரூபித்தவர். எனவே இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டும்? இயேசுவின் செயல்களை செய்து உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், நாம் உயிர்க்க வேண்டும். இதை நம்புகிறோம் என்றால் நாம் தாழ்ச்சி அடைவோம். எனவே நம்மிடம் தாழ்ச்சி இல்லை என்றால் நம்முடைய உழைப்பு சரியில்லை என்று அர்த்தம். நாம் உழைக்கக்கூடிய விதம் சரியில்லை என்று அர்த்தம். நாம் உழைக்கக்கூடிய விதம் சரியில்லை என்றால் நாம் தாழ்ச்சி என்ற பண்பை அடைய முடியாது. தாழ்ச்சி என்ற பண்பை அடையாமல் நாம் விடுதலை அடைய முடியாது, உயிர்ப்பை அடைய முடியாது. எனவே நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய செயல்களிலும் மகிழ்ச்சியும் தாழ்ச்சியும் இருக்கிறதா, அதில் விடுதலை இருக்கிறதா, நிர்பந்தப்படுத்தப்பட்டு செய்கிறோமா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இறையாட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள் எந்த நிர்பந்தத்தில் உழைத்தாலும் தாழ்ச்சி இருக்காது, அவர்கள் அதிகாரத்தை கையிலெடுத்து விடுவார்கள். எனவே இந்த உலகத்திற்காக, பணத்திற்காக, அதிகாரத்திற்காக உழைப்பவர்கள் அடுத்தவர்களை குறைவாக மட்டம் தட்டி, இல்லை என்றால் வீழ்ச்சி உற செய்து வேலை வாங்கி அந்த உழைப்பின் லாபத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இறையாட்சிக்காக உழைப்பவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தாழ்ச்சியாக, தாழ்ச்சியினுடைய கருவியாக தாழ்ச்சி அடைந்து உயிர்ப்பை அடைவார்கள். இதுதான் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வதற்கான வெகுமதி. அன்பு நண்பர்களே, நாம் ஆண்டவரிடம் வரம் கேட்போம். கடவுளே, நான் அன்றாடும் செய்யக்கூடிய செயல்களில், திருச்சபைக்காக செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் நான் மகிழ்ச்சியையும், அதன் மூலமாக நான் தாழ்ச்சியின் மனிதனாகவும் என்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலம் நானும் என் சமூகமும் உயிர்ப்பை அடைய வேண்டும். ஆமென்.

மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான கடவுளே, நான் வாழ்வாங்கு வாழ்வதற்காக, மீட்படைந்து வாழ்வதற்காக, விடுதலையடைந்து வாழ்வதற்காக இயேசு மகானை உயிர்த்தள செய்தீர். உயிர்த்தள வைத்து அன்றாடம் ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த உலகத்தில் உயிர்ப்பு அனுபவம் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றீர். அன்பு கடவுளே, என் குடும்பமும் என் சமூகமும் என்னோடு இணைந்து நிற்கக்கூடிய மனிதர்களும் இந்த உயிர்ப்பின் வரலாற்றை உணர்ந்து உணர்ந்து ஒவ்வொரு செயலிலும் நாங்கள் தாழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக காட்சி அளிக்க வேண்டும். எங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரமும் அதை ஒட்டிய கோபமும் அதில் இருக்கக்கூடிய வெறித்தனங்களும் நீங்கி பிறரை காயப்படுத்தும் பண்புகள் எல்லாம் 100% கரைக்கப்பட்டு எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு செயலிலும் எம் சக மனிதர்கள் ஆறுதல் பெற வேண்டும், ஆற்றல் பெற வேண்டும், குணம்பெற வேண்டும், மன்னிப்பு பெற வேண்டும். இதன் மூலமாக என் குடும்பமும் என் சமூகமும் உயிர்த்தெழுதலின் சமூகமாக குடும்பமாக வாழ வரம் கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

சுயமார் தமிழ் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் அருமையான காலை வணக்கம். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காற்றலையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லமாக இருப்பீங்க, உற்சாகமாக இந்த நாளை ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் உற்சாகமாக ஆரம்பிக்காமல் போவீங்க? ஏனென்னா வெளியில் காலநிலை 14°C ஆக இருக்கிறது. தைரியமாக நீங்கள் எடுக்க ஜாக்கெட் எல்லாம் வெளியே போகலாம். பிறகு அது உங்களுடைய குளிர் டாலரன்ஸை பொறுத்தது. ஒருவேளை உங்களுக்கு வந்து சின்ன லேசான காற்றுக்கு கூட குளிரமாக இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பில்லை. ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு நல்ல வெதர் இருக்குது. வெளியில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் டேண்டிலியன்ஸ் பூத்திருக்கு. சில பேருக்கு அது அலர்ஜி, சில பேருக்கு அது பூ, சில பேருக்கு அது வீடு. ஆக எப்படி இருந்தாலும் அது ஒரு ஒரு நச்சு பூ அவங்களுக்கு ஒவ்வாமையாக இருந்ததாக இருந்தால் அதை விட்டு விலகி நடந்து போங்க. ஆனால் இல்லை, காத்தாறு காலால் காலாறு நடந்து போக வேணும், வெளியில் கொஞ்சம் நல்ல ஒரு காற்று வாங்க வேணும் அப்படின்னா வெளியில் போய் பாருங்கள் இவ்வளவு அழகாக டேண்டிலியன் எல்லாம் பூத்திருக்குது அப்படின்னு. அதே மாதிரி உங்களுடைய வீடுகளில் மங்கோலிய மலர்கள், அந்த பூ மரம் இருக்குமா இருந்தால் இது மங்கோலிய மலர்கள் பூத்து நிறைஞ்சு குலுங்குற காலம் இது. ஆக வெளியில் போகிறவங்க நீங்கள் இந்த அழகை எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கட்டும். நல்ல நல்ல பாடல்களோடு நல்ல நல்ல விஷயங்களோ பேசிக்கொண்டே பயணிக்க போகிறோம். 2:30 மணி வரைக்கும் அடைந்திருக்க போகிறேன் நான் பிரியாவின் சென்று நேரம். இப்பொழுது 10:34 நிமிடம்.

0: மஜ்னு திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் டிம்மி அனுபமா இணைந்த அந்த அழகான பாடல பாடியிருந்தாங்க. நேரம் 10:39 நிமிடம்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம், 905-667-7200, 9-5-6-6-7-7-2-0-0.
3: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி, பர்சனல் மற்றும் கோர்பரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்ட், ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச், ஸ்காப்ரோ, 6478853012, 6478853012.
4: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, பட்சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabavathi Ravindran.
5: Listen to us around the universe. www.cmr.fm.
0: FM 100.3 3வது வரிசையில் சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 10:43 நிமிடம். இன்னைக்கு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருப்பீங்க, வெளியே போகணும், என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ண வேணும்னு சொல்லி. அதில் கட்டாயமாக அவங்களுடைய வீட்டுக்கான தளபாடங்கள் இருக்கும் இல்லையா, கனடாலாம் வாங்கணும்னு அப்படியே தள்ளி தள்ளி வச்ச விஷயம். இன்னைக்கு எப்படியாவது நாங்கள் வெளியே போகிறோம், வீட்டுக்கான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் மாத்திரம் வாங்குகிறோம், அதுவும் உடனே வாங்க முடியாது, ஒரு 4 கடை ஏறி இறங்கணும், இப்படியெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னா பிரிக் உங்களுக்கான நல்ல சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களோடு சுதர்ஷினியும் வாசலும் நேற்றைப் போலவே இன்றைக்கும் உங்களோடு இணைந்திருப்பார்கள். வணக்கம் இருவருக்கும்.
6: வணக்கம் பிரியா, வணக்கம் நேர்களை, எப்படி இருக்கிறீர்கள்?
0: மிக்க நலமாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இருவரும்?
6: நாங்களும் அதே நலமாக இருக்கின்றோம். ஆமாம், நேற்றைய போலவே இன்றைய தினமும் டென்ட் அமைக்கப்பட்டு சலுகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினம் பெரிய ஒரு மெட்ரஸை பார்த்தால் பெரிய ஒரு உயரத்தில் இருந்தது. இன்றைய தினம் 2 மெட்ரஸ் தான் டெண்டில் இருக்கின்றது,
7: காணாமல்
6: போய்விட்டது, வந்து வாங்கிவிட்டார்கள். ஆமாம், நேற்றைய தினம் $88 ஆரம்பமாகிய மெட்ரஸ்கள் இன்றைய தினம் அவற்றை நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். $150 இருந்து ஆரம்பிக்கின்றன. வந்து பார்த்தால் கிளியரன்ஸிலும் இருக்கின்றன மெட்ரஸ்கள், அவற்றையும் நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். டெண்டில் இருக்கும் அனைத்தையுமே நீங்கள் 60% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். $1,000 மேல் அதிகமாக நீங்கள் கொள்வனவு செய்வீர்கள் அப்படி சொல்லி சொன்னால் ஃப்ரீ பார்ட்டி ஸ்பீக்கர் உங்களுக்கு கிடைக்க போனது, ப்ளூடூத்தோடு கூடியது, லைட்டோடு கூடியது ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க போனது. உடனடியாக பணம் செலுத்தணும் அப்படி சொல்லியும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. 2030 வரை, அதாவது கிட்டத்தட்ட 44 மாதங்கள் எந்தவித வட்டியும் இல்லாமல் பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியையும் செய்து தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். மீண்டும் வர வேண்டிய இடம் இலக்கம் 1165 கெனடி ரோட் ஸ்காபுரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
7: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் பல்வேறு விதமான இந்த விற்பனை சலுகைகள் மிக பிரம்மாண்டமான முறையில் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. விலை கழிவுகள் மலை அளவு குறைந்திருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். பல விலைகளையும் நாங்கள் பார்க்கின்ற போது அந்த விலைகள் எல்லாம் ஏற்கனவே இங்கே இருக்கின்ற பொருட்கள் மீது பழைய விலை புதிய விலை என்றெல்லாம் போட்டிருக்கின்றார்கள். குளிர்சாதன பெட்டிகள் எல்லாம் $400, $500 மலிவான விலைகளில் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. வருகின்ற போதே அந்த விலைப்பட்டியல் தான் தொங்கவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் நீண்டகாலமாக ஒரு குளிர்சாதன பெட்டியை நீங்கள் கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற தேவை இருந்தால் அந்த தேவையை பிரிக் அவுட்லெட் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கு நிறைவேற்றும். தள்ளுபடி விலைகளில் வீட்டு தளபாடங்களை நீங்கள் துள்ளி வந்து அள்ளி செல்லுங்கள் என்பது போல இங்கே விலை கழிவுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே காலதாமதம் என்றால் இன்றே நீங்கள் வர வேண்டும். இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனம் உங்களுக்கான பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கி பல்வேறு விதமான உத்தரவாதங்களுடன் அவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தள்ளுபடி விலைகள் என்று சொன்னால் பொதுவாகவே கிளியரன்ஸ் பொருட்களில் 60% மேற்பட்ட தள்ளுபடி விலைகள் வழங்கப்படுகின்றன. அதுவும் இந்த 10 sales மேலும் பல தள்ளுபடிகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களது இல்லறத்திலே நீங்கள் ஒரு மகிழ்ச்சியை சிரிப்பை எப்போதும் வரவேற்றுக் கொள்ள வேண்டும், வரவழைக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக இன்றைய தினம் அதற்கு மிக உகந்த தினமாக இருக்கும். ஒரு நல்ல சிரிப்பை மகிழ்ச்சியை உருவாக்கிக் கொள்ளுங்கள். பொதுவாக மே மாதம் 3rd என்றாலே உலக சிரிப்பு தினம் பிரியா என்ற வகையில் நீங்களும் சுதர்சனியும் சிரித்துக் கொண்டு இந்த எங்களது இந்த பிரிக் அவுட்லெட் நிறுவன செயல்சை ஆரம்பித்தீர்கள். அது இன்று முழுவதும் சிரிப்பாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: வாசன ஒரு கேள்வி விடைபெற முன்னா
7: சொல்லுங்கள்.
0: சிரிப்பினால நல்ல சேல்ஸ் எனக்கு போன எங்களுக்கும் கமிஷன் அனுப்புவாங்க.
7: பிரியாக்கு மறைமுகமாக ஒரு கமிஷன் வரும், கட்டாயம் கிரெடிட் கொண்டு வரும்.
0: இல்ல சாப்பாடு கடை ப்ரமோஷன் கேட்கலாம், வரும்போது எங்களுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. இப்ப தலகபாட தூக்கிட்டு வாங்க இல்லையா கேட்க வேண்டும்.
7: தளவாடங்களும் தருவார்கள்.
0: நல்ல டீலா இருக்கு, நாங்க இதை பற்றி பேசுவோம். மிக்க நன்றி இருவருக்கும் இணைந்து கொண்டதுக்கு.
7: நன்றி.
0: தொடர்ச்சியாக மேலதிக விவரங்களுக்காக நாங்கள் அவர்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். நேரம் 10:47 நிமிடம் ஒலிக்க ஆரம்பிக்கிறது. இது கார்த்திகின் குரலில் அடி சுகமா சுகமா சுடிதாரி.

0: சுயமார்த்தங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 10:52. சரி, தளபாடம் வாங்குறதுக்கு முதல் வீடு வாங்கணுமே. வீடு வாங்குறதா இருந்தால் மோகேஜை பற்றி யோசிக்கணுமே. சரி, யோசிக்கவே வேணாம். கஜன் கனக விநாயகம் உங்களுக்கான சிறப்பான வழிகாட்டல்கள் வழங்குகிறார். அது குறித்த விவரங்களோடு நாங்கள் அருணை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் அருண்.
1: இனிமையான காலை வணக்கம் பிரியா வின்சன். காலை வணக்கம் நேர்களே, நலம் தானே நீங்கள்?
0: மிக்க நலம். நீங்க நலமா?
1: நலமாக, மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமாம், மோகேஷ் தொடர்பாக நேற்றும் பல்வேறு விடயங்களை பேசியிருந்தோம். இது கஜன் கனக விநாயகம் தரக்கூடிய ஒரு மோகேஷ் தொடர்பான விடயங்களை பேசுகிறோம். மோகேஷ் என்பது மிக முக்கியமான ஒரு தேடலுக்குரிய விடயம் இன்றைய நாட்களிலே. என்ன சொன்னால், ஒரு மோகேஷ் சார்ந்த ஒரு நபரை, நாங்கள் சரியான நபரை அணுகவில்லை என்று சொன்னால் அது எங்களுடைய தலைவிதியை மாற்றிவிடுகின்ற ஒன்றாக இன்றைய நாட்களில் இருக்கிறது. குறிப்பாக வீடுகளை, சொத்துக்களை வாங்கியவர்களுக்கு இந்த வருமானம் மற்றும் இந்த விடயங்கள், அதாவது குறிப்பாக மோகேஷ் தொடர்பான விடயங்களிலே ஒரு நேர்மையான, கண்ணியமான, சொன்ன வார்த்தைகள் தவறாமல் தங்களுக்கான அந்த வேலையை செய்தரக்கூடிய ஒரு நம்பிக்கையான நபர் தேவை. அந்த வகையிலே இவை எல்லா தகமைகளோடும் கூடவே உங்களிடத்திலிருந்து உங்களுடைய பிரச்சனைகளை அணுகிக் கொள்ளக்கூடிய ஒரு நம்பகமான ஒரு ஆளுமையாக நீங்கள் கஜன் கனக விநாயகத்தை பார்க்கலாம். இன்டர்நெட்டில் COVID-19 காலத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே அவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயம், நீங்கள் மோகேஷுக்காக தன்னை தொடர்பு கொள்கிற போது உங்களுடைய தான் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய சில பதில்களை வைத்துக் கொண்டே உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்தர முடியுமா இல்லையா என்பதை நான் சொல்லிவிடுகின்றேன். எனவே உங்களுக்கு அதன் மூலமாக பல நன்மைகள். ஒன்று, பொறுப்பு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கான மோகேஜை அவர் 100% அதற்கான உழைப்பை கொடுத்து அந்த மோர்கேஜை சிறப்பான முறையிலே குறித்த நாளுக்கு முன்பாகவே அதை முடித்து தருகின்றார் பிரதான வங்கிகளிலே. ஒன்று, அல்லது உங்களுடைய மோகேஜை தன்னால் செய்தர முடியாதென்று சொல்லிவிட்டால் நீங்கள் உங்களுடைய கால நேரத்தை முன்னெடுக்காமல் அடுத்த ஒரு தெரிவை நோக்கி நீங்கள் செல்லலாம். எனவே இது உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு சேஃபான, பாதுகாப்பான ஒரு விடயம். ஒரு நம்பிக்கையான, நேர்மையான, குறித்த நேரத்தில் உங்களுக்கான மூக்கீச்சு செய்தரக்கூடிய, வங்கிகளில் உங்களுக்கான மூக்கீச்சு செய்தரக்கூடிய நபராக நீங்கள் கஜன் கனக விநாயகத்தை தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 416-2744-4345 என்பது தொலைபேசி இலக்கமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த உங்களுக்கு சில வருமான போதாமைகள் இருக்கலாம், லோ இன்கம் என்று சொல்வார்கள், அது குறித்த கவலைகள் இருந்தால் அதற்காக நீங்கள் பிரைவேட் மூக்கீச்சு நாட வேண்டிய தேவைகள் என்பது இல்லை. மாற்று வழிகள் ஊடாக உங்களுக்கான மூக்கேச்சை தர முடியும் என்பது மிக முக்கிய.
0: அருண், இணைப்பில் இருக்கிறீர்களா? உங்கள் இணைப்பில்
1: விலை கொடுத்து வாங்கி கேட்கவில்லையா?
0: இப்பொழுது கேட்கிறது, சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: இப்பொழுது
1: கேட்கிறேன். இப்போது ஆமாம், இப்போது இந்த மோகேஜ் தொடர்பாக எல்லோருமே சந்திக்கின்ற விடயம், இந்த அப்ரேசல் என்பது பலருக்கும் கிடைப்பதில்லை. எனவே அப்ரேசல் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பலரும் உடனடியாகவே பிரைவேட் மோகேஜை மாற்று தெரிவாக கருதுகின்றார்கள். சில மோகேஜை செய்யக்கூடிய நபர்களே அப்படி ஒரு வழியை காட்டுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் அப்ரேசல் குறைவாக இருப்பதனால் நீங்கள் எந்த வகையிலும் அடுத்த தெரிவாக பிரைவேட் மோகேஜுக்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை. எனவே மோகேஜ் மூலமாக சில நிபுணத்துவமான வழிமுறைகளோட உங்களுடைய மோகேஜை பிரதான வங்கிகள் நிறைவேற்ற முடியும் என்பதை சொல்லுகின்றனர். அதைவிட உங்களுடைய சுயதொழில், அதாவது உங்களுடைய வேலை வருமானங்கள் சம்பந்தமாகவோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் சார்பாகவோ நீங்கள் பிரைவேட் மோகேஜுக்கு செல்லாமல் உங்களுடைய மோகேஜை பிரதான வங்கிகளிலே முடிக்க முடியும் என்பதையும் சொல்லி இருக்கின்றார். எனவே நீங்கள் அழைத்து பேசுங்கள். 416-2744-4345 என்பது தொலைபேசி இலக்கம். மிக முக்கியமாக நீங்கள் ஏற்கனவே பிரைவேட் மோகேஜில் இருந்தால் கூட, ஆறாவது பிள்ளையாக வழிகாட்டியோ அல்லது நிர்பந்தங்கள் காரணமாகவோ நீங்கள் ஏற்கனவே பிரைவேட் மோகேஜுக்கு சென்றிருந்தால் தொடர்ந்தும் பிரைவேட் மோகேஜில் இருக்க வேண்டியது உங்களுடைய தலையெழுத்து அல்ல, அதை மாற்ற முடியும். பிரதான வங்கிகளுக்கு தன்னால் இலகுவாகவே மாற்றித்தர முடியும் என்பதை கஜன் கனக விநாயகம் தெரிவிக்கின்றார். எனவே மோகேஜ் குறித்த ஒரு நம்பிக்கையான தெரிவாக மிக முக்கியமாக அழைக்கின்ற போதே உங்களுடைய அடிப்படை தரவுகளை வைத்துக் கொண்டு உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்தர முடியுமா இல்லையா என்று சொல்கின்றார். செய்தர முடியும் என்று பொறுப்பேற்று விட்டால் அதற்கான 100% உழைப்பை வழங்கி உங்களுக்கான மோகேஜை வெற்றிகரமாக பிரதான வங்கிகளிலே முடித்து தருகின்றார். எனவே ஒரு நம்பிக்கையான தெரிவாக மோகேஜ் குறித்த எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் அழைத்து பேசலாம். 416-2744-4345 416-274-4345 மீண்டும் தொடர்ந்து பேசலாம். நன்றி பிரியாவின் சார்.
0: நன்றி அருண், இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. மேலதிக விவரங்களுக்காக தொடர்ச்சியாக உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். நேரம் 10:57.
2: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
5: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
6: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் கிரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் கிரோசரி
9: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
8: 905-417-6069.
9: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் கிரோசரிஸ் CA 905-417-6069.
10: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
11: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
12: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
13: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
14: Listen to us around the universe. www.cmr.fm. CMR Tamil FM-il seidhigalukku mudhalidam.
15: News first.

0: வணக்கம். நேரம் முற்பகல் 11 மணி. சிமார் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் பிரியா வின்சென்ட், செய்தி ஆசிரியர் எஸ் ஜி ராம்கிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.

0: கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆகியோரை இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகள் நாளை கூட்டாக சந்திக்க உள்ளனர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 9 நாள் அரசுமுறை பயணமாக கரீபிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். மாகாண முதல்வர் டக் ஃபோர்டு அமெரிக்காவின் சாக்கினா வேலி ஸ்டேட் பல்கலைக்கழகத்திடம் இருந்து கௌரவ டாக்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டார். ரஷ்யா கடந்த 24 மணி நேரத்தில் உக்ரைன் நகரங்களை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
0: கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் கேத்ரின் மார்டின் மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் ஆகியோரை இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகள் நாளை கூட்டாக சந்திக்க உள்ளனர். கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் கேத்ரின் மார்டின் நேற்றைய தினம் கிழக்கு மாகாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இலங்கைக்கான உயர்ஸ்தானிகராக பதவியேற்றதன் பின்னர் முதன்முறையாக கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்திருக்கும் அவர் 3 நாட்கள் அங்கு தங்கியிருந்து பல்வேறு தரப்பினருடனும் சந்திப்புகளை நடத்தவுள்ளார். அதேவேளை பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கும் கிழக்கு மாகாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார். அதன்படி கனேடிய மற்றும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர்களுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற மற்றும் பிராந்திய மட்ட பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நாளை மட்டக்களப்பில் நடைபெறவுள்ளது. இச்சந்திப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் அதன் நாடாளுமன்ற கூட தலைவர் இரா சாணக்கியன், தமிழரசுக் கட்சி வாலிப முன்னணி உறுப்பினர்கள், மகளிர் பிரிவு உறுப்பினர்கள், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் மற்றும் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் கே துறை ராஜசிங்கம் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இதன்போது மயிலத்தமிடு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரம், படையினரால் கையகப்படுத்தப்பட்டு இன்னமும் விடுவிக்கப்படாமல் உள்ள காணிகள், வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம், பயங்கரவாத தடை சட்டத்தின் தொடர் பிரயோகம் என உள்ளடங்களாக தமிழ் மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகள் மற்றும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படாமை குறித்து இரு நாட்டு உயர்ஸ்தானிகர்களிடமும் விரிவாக எடுத்துரைக்கப்பட உள்ளது. மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். மாலைத்தீவு மாலை நகரிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL116 என்ற விமானம் மூலம் இன்று மாலை 5:33 அளவில் அவர் கட்டுநாயக்காவை சென்றடைந்தார். இந்த விஜயத்தின் ஜனாதிபதியுடன் மாலைத்தீவில் முதல் பெண்மணி மற்றும் 20 உயர் அதிகாரிகள் அடங்கிய தூதுக்குழுவினர் சென்றுள்ளனர். மாலைத்தீவு ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினரை வரவேற்பதற்காக பிரதமர் ஹரினி அமரசூரிய உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருந்தனர். மாலைத்தீவு ஜனாதிபதி நாளை முதல் இலங்கையில் பயணத்தை முன்னெடுக்க உள்ள நிலையில் தனது இலங்கை விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு எதிர்வரும் 6 மே மீண்டும் மாலைத்தீவு நோக்கி புறப்பட உள்ளார். முல்லைத்தீவு நந்திக்கடல் கழப்பு பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் 3 காயமடைந்து முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நீராவிப்பட்டியைச் சேர்ந்த முஸ்லிம் சமூகத்தவருக்கும் கள்ளப்பாடு பகுதியைச் சேர்ந்த தமிழ் சமூகத்தினருக்கும் இடையே சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுதல் தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் கடுமையான முரண்பாடாக மாறி தாக்குதலாக வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் கள்ளப்பாடு பகுதியைச் சேர்ந்த 33 மற்றும் 49 வயது மதிக்கத்தக்க 2 நபர்கள் தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயங்களுக்குள்ளாகினர். அத்தோடு நீராவிப்பட்டியைச் சேர்ந்த 28 இளைஞனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்பகுதியில் இருந்தவர்கள் போலீசாருக்கு அறிவித்ததைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் 3 கைது செய்துள்ளதுடன் ஏனையவர்கள் தப்பி சென்றுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்த முல்லைத்தீவு மாவட்ட மீனவ சங்கங்களின் மாவட்ட தலைவர் அன்னலிங்கம் நடனலிங்கம், நீரியல் வளத்திணைக்களம் சட்டவிரோத தொழிலை முறையாக கட்டுப்படுத்தி இருந்தால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்காது என குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்காக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஏற்பாடு செய்துள்ள மூன்றாவது சுற்று சந்திப்பு எதிர்வரும் புதன்கிழமை கொழும்பில் நடைபெறவுள்ளது. முன்னதாக மார்ச் 2 மற்றும் ஏப்ரல் 9 ஆகிய திகதிகளில் நடைபெற்ற இரு சந்திப்புகளிலும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சில பொதுவான இணக்கப்பாடுகளை எட்டியிருந்தனர். இதற்கிடையில் தமிழ் தேசிய பேரவை முன்னெடுத்த கூட்டத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வை ஒருங்கிணைத்து முன்வைப்பதற்காக 28 உறுப்பினர்களை கொண்டு ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை வழிநடத்தல் குழுவை அமைக்க தீர்மானிக்கப்பட்டதாக ஒருங்கிணைப்பாளர் தி விக்னேஸ்வரன் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி சட்டத்தரணிகள் பேரவைக்கு அனுப்பிய கடிதத்தில் அனைத்து தமிழ் தரப்புகளும் ஒருமித்த முடிவை எட்டும் வரை அரசாங்கத்துடன் தனித்து செயல்பட மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அதேவேளை தமிழ் தேசிய பேரவையின் சமீபத்திய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட ஒருமைப்பாட்டு முயற்சிகளில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலையையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய சுகாதார அமைச்சர் மிகைல் மொராஸ்கோ தலைமையிலான உயர்மட்ட தூதுக்குழு இன்று 3 உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கைக்கு சென்றுள்ளது. இந்த விஜயத்தின் போது மருத்துவ தொழில்நுட்பம், மருந்துகள் விநியோகம் மற்றும் மருத்துவ பயிற்சி திட்டங்கள் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இந்த சந்திப்புகள் இலங்கை மற்றும் ரஷ்யா இடையிலான சுகாதாரத்துறை கூட்டாண்மையை மேலும் விரிவுபடுத்தும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 2026 மே 2 நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவித்துள்ளது. புதிய எரிபொருள் விலையின் அடிப்படையில் ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 12 அதிகரிக்கப்பட்டு 1 புதிய விலையாக ரூ 410 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 15 அதிகரிக்கப்பட்டு 1 புதிய விலையாக ரூ 470 நியமிக்கப்பட்டுள்ளது. ஓட்டோ டீசல் 10 அதிகரிக்கப்பட்டு 1 விலை ரூ 392 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீசல் 15 அதிகரிக்கப்பட்டு 1 புதிய விலையாக ரூபாய் 458 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் 1 புதிய விலை ரூபாய் 265 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 10 மண்ணெண்ணெய் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 9 அரசுமுறை பயணமாக கரீபிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது கயானா, பனாமா மற்றும் டொமினிக்கன் குடியரசு ஆகிய நாடுகளுக்கு அவர் விஜயம் மேற்கொள்கிறார். கயானாவில் நடைபெறும் இந்தியா வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட உள்ளார். மேலும் சிக்கா அமைச்சர்கள் கூட்டத்திலும் பங்கேற்று வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட உள்ளன. இந்த பயணம் இந்தியா மற்றும் கரீபியன் பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மாநில அரசியலில் புதிய மாற்றத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுகின்றன. NDTV ஊடகம் வெளியிட்டுள்ள ஆய்வின்படி தமிழகத்தில் நீண்ட காலமாக நிலவி வந்த இருமுனை போட்டி அரசியல் முறை உடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியல் சக்திகளின் எழுச்சி, குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளின் வரவு, திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற பாரம்பரிய கட்சிகளின் ஆதிக்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இளைஞர்கள் மாற்றத்தை விரும்பும் மனநிலையே இந்த தேர்தல் முடிவுகளில் வெளிப்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் மதிப்பிடுகின்றனர். இதனால் முக்கிய கட்சிகள் எதிர்காலத்தில் தங்களது அரசியல் வியூகங்களை மாறி பரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. தமிழக சிறைகளில் கைதிகள் தற்கொலை சம்பவங்களை தடுக்க சிறைத்துறை புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. சிறை அறைகளின் சுவர்களில் உள்ள ஆணிகளை அகற்ற உத்தரவிட்டுள்ளதுடன் அவற்றுக்கு பதிலாக பாதுகாப்பான பிளாஸ்டிக் சாதனங்கள் பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிறை வளாகங்களில் உள்ள கூர்மையான பொருட்கள் அகற்றப்படுவதோடு கைதிகளுக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கைகள் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிறைத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம் மாநிலத்தின் ஜபல்பூர் மாவட்டத்தில் உள்ள பர்கி அணையில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்று காலை தமிழகத்தைச் சேர்ந்த காமராஜ் மற்றும் மயூரன் ஆகியோரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. சுமார் 41 பேர் பயணித்த இந்த படகு விபத்தில் 28 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேச அரசின் சுற்றுலாத்துறையால் இயக்கப்பட்ட இந்த படகு 20 ஆண்டு கால பயன்பாட்டில் இருந்ததாகவும் 2006 ஆண்டு கட்டப்பட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. படகு இயக்கியவர்களின் அலட்சியமே விபத்துக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணையில் உறுதியாகியுள்ளது. இதனிடையே மீட்பு பணிகள் இன்று நிறைவடைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ராகவேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகமின் செய்திகள்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கை
1: 416-700-2222 கனேடிய செய்திகள்.
0: கனடாவின் வறுமை வீதம் 11% தொடர்வதாக கனடா புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது 2020 ஆண்டிலிருந்து 7% விட பெருமளவு அதிகமாகும். தற்போது சுமார் 45 லட்சம் கனேடியர்கள் வறுமையில் வாடுகின்றனர். சராசரி குடும்ப வருமானம்

0: பகுதியில் அதிகபட்ச வருமை 31.7% பதிவாகியுள்ளது. குறிப்பாக வீட்டு வாடகை மற்றும் உணவுப் பொருட்களின் விலை ஏற்றமை இந்த வறுமை நிலை நீடிக்க முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டாக் ஃபோர்டு அமெரிக்காவின் மிச்சிகனில் உள்ள சக்கினாவ் வேலி ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருந்து கௌரவ டாக்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டார். நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் டாக்டர் ஆஃப் ஹியூமன் லெட்டர்ஸ் பட்டத்தை பெற்றுக்கொண்ட அவர் கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே நிலவும் வர்த்தக மோதல்கள் குறித்தும் உரையாற்றினார். தனது குடும்ப தொழிலான லேபிள் பிரிண்டிங் டாக்ஸ் நிறுவனத்தை வளர்க்க அமெரிக்காவில் பல ஆண்டுகள் பணியாற்றியதை நினைவு கூர்ந்த டாக் ஃபோர்ட் தனது சகோதரர் ரஃப் போர்டுடன் டொரண்டோ நகர சபையில் பணியாற்றிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் 200 ஆண்டுகால ஒத்துழைப்பை பாராட்டிய அவர் உரையின் இறுதியில் வழக்கம் போல தனது தொலைபேசி எண்ணையும் மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டார். நீரிழிவு நோய் மற்றும் உடல் எடையை குறைக்க பயன்படுத்தப்படும் புகழ்பெற்ற மருந்தான அசம்பிக்கின் 2வது ஜெனரிக் தயாரிப்புக்கு கனடா சுகாதாரத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. டொரண்டோவைச் சேர்ந்த அப்பட்டாக்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த மருந்து இனி குறைந்த விலையில் கனடியர்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவின் டாக்டர் ரெட்டஸ் நிறுவனத்தின் ஜெனரிக் மருந்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் இது 2வது பெரிய அங்கீகாரமாகும். கனடா அரசாங்கத்தின் விலை நிர்ணய விதிகளின்படி சந்தையில் 2க்கும் மேற்பட்ட ஜெனரிக் மருந்துகள் கிடைக்கும் போது அவற்றின் விலை அசல் மருந்தின் விலையில் சுமார் 35% குறையும். இது மருத்துவ காப்புறுதி இல்லாத ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு பெரும் நிம்மதியை அளிக்கும். குறிப்பாக நீரிழிவு நோய்க்காக மட்டுமன்றி உடல் எடையை குறைப்பிற்காகவும் இந்த மருந்து அதிக அளவில் பரிந்துரைக்கப்படுவதால் சந்தையில் நிலவி வந்த தட்டுப்பாடும் விலையேற்றமும் இனி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதிகாலை 3:30 அளவில் ஸ்காப்ரோவின் விக்டோரியா பார்க் மற்றும் கலு டிரைவ் சந்திப்பில் வாகனம் ஒன்று மின்கம்பத்தில் மோதி தீப்பிடித்துள்ளது. இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் போதையில் வாகனம் ஓட்டியதற்காக ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
0: ரஷ்யா கடந்த 24 மணி நேரத்தில் உக்ரைன் நகரங்களை குறிவைத்து நடாத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். கெர்சன் மற்றும் ஒடேசா உள்ளிட்ட பகுதிகளில் இடம்பெற்ற ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதுக்கு பதிலடியாக உக்ரைன் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதி கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. வடமேற்கு ரஷ்யாவில் உள்ள முக்கிய எண்ணெய் முனையம் சேதமடைந்ததுடன் கருங்கடல் பகுதியில் 2 எண்ணெய் கப்பல்களும் தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல்களால் ரஷ்யாவின் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் ட்ரோன் தாக்குதல்களை அதிகரித்துள்ள நிலையில் போர் பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: மத்திய கிழக்கில் போரை நிறுத்த அமெரிக்கா முன்வைத்த 2 மாத போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் நிராகரித்துள்ளது. ஈரான் தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமெரிக்காவின் இந்த முன்மொழிவு இஸ்ரேலுக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்கும் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக 30 நாட்களுக்குள் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் 14 அம்சங்களை கொண்ட புதிய திட்டத்தை ஈரான் முன்வைத்துள்ளது. அனைத்து தரப்பு படைகளும் வெளியேறுதல் மற்றும் மனிதாபிமான உதவிகளை விரைவுபடுத்துதல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளாகும். இந்த முன்னேற்றம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்குமா அல்லது மேலும் அதிகரிக்குமா என்பது குறித்து உலக நாடுகள் கவனமாக கண்காணித்து வருகின்றன. ஜெர்மனியில் உள்ள 5000 அமெரிக்க வீரர்களை குறைக்கும் பென்டகன் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. குடியரசுக் கட்சி மூத்த உறுப்பினர்களான ராஜா விக்கர் மற்றும் மைக் ரோஜர்ஸ் இந்த நடவடிக்கை ரஷ்யாவுக்கு தவறான செய்தியை அனுப்பும் என எச்சரித்துள்ளனர். இதற்கு பதிலளித்த பென்டகன் பேச்சாளர் சீன் பானல் நிலைமைகளை ஆய்வு செய்த பிறகே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த டொனால்டு டிரம்ப் எதிர்காலத்தில் மேலும் படைகள் குறைக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறினார். இந்நிலையில் ஜெர்மனி பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் டிஸ்ட்ரோசியர் அமெரிக்க வீரர்கள் ஜெர்மனியில் இருப்பது இரு நாடுகளுக்கு முக்கியம் என வலியுறுத்தினர். மேலும் இந்த அறிவிப்பை தொடர்ந்து நேட்டோ கூட்டணியும் அமெரிக்காவிடம் விளக்கம் கோரியுள்ளது.

0: விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: டொரண்டோ ராப்டர்ஸ் கூடைப்பந்த அணி மற்றும் கிளவலாண்ட் கவாலியர்ஸ் அணிகள் பங்கேற்கும் பிளே ஆஃப் சுற்றின் முக்கியமான 7வது ஆட்டம் இன்று மாலை 7:30 ஒஹியோ ராக்கெட் அரைனா ஒஹியோவில் நடைபெறுகிறது. இந்த ஆட்டத்தில் ஆர்ஜி பாரட் மூலம் ராப்டர்ஸ் அணி தொடரில் நடித்துள்ளது. இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் நிலையில் போட்டி மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதற்காக டொரண்டோவின் ஸ்கோஷியபேங்க் அரேனா அருகே திரையில் போட்டியை காண ரசிகர்கள் பெரும் திரளாக திரண்டு தங்கள் அணியை உற்சாகப்படுத்த தயாராகி வருகின்றனர்.
2: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோ செல் கால் 416-700-2222.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆகியோரை இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகள் நாளை கூட்டாக சந்திக்க உள்ளனர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 9 அரசுமுறை பயணமாக கரீபிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். மாகாண முதல்வர் டக்ஃபோர்டு அமெரிக்காவின் சாக்கினா வேலி ஸ்டேட் பல்கலைக்கழகத்திடம் இருந்து கௌரவ டாக்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டார். ரஷ்யா கடந்த 24 உக்ரைன் நகரங்களை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் 10 உயிரிழந்துள்ளனர். இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.
3: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
4: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் FM 101.3. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
5: மிசிசாகா பிரம்டன் மக்களுக்கு நல்லதொரு உணவகம் மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம், ஊபர் ஈட்ஸ், டோ டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிரம்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில் இலக்கம் 263 குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் யூனிட் 2 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட டேஸ்டி மாயாஸ்.
6: Everything okay? No problem. Indigenam.
7: Bar kalamu closing da. Tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradis Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhikavatti selithi kundurukkundirikala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradis Selvam. 416-268-0155. 416-268-0155.
6: Last minute left. Closing day the Pradesh Chellathukku thanks.
7: Chellam illa da Selvam.
6: Sari sari.
10: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
11: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமாறு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி குரலில் ஒலி தோய்ந்திருக்கிறது அது சாமுராய் திரைப்பட பாடல். நேரம் 11:29. சரி, பிரேக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசனோடு இணைந்திருக்கிற நேரம் இது. வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் அனைவருக்கும். மாமா பிரிக் அவுட்லெட் நிறுவனம் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினமும் காலையில் நாங்கள் கதைத்ததை கேட்டு மாலை பொழுதுகளில் நிறைய தமிழ் வாடிக்கையாளர்கள் வந்ததாக சொல்லியிருக்கின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. ஆமாம், அதே மாதிரி நீங்களும் இந்த சலுகைகளில் டென் சேல் பயன்பெற வேண்டும் என்றால் வர வேண்டிய இடம் இலக்கம் 11:65 கனடி ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். டெண்டில் இருக்கும் அனைத்தையுமே நீங்கள் 60% தள்ளுபடி விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் கிளியரன்ஸில் தெரிவுகள் இருக்கின்றன. அது தளபாடங்களாக இருக்கலாம் அல்லது அப்ளையன்சஸ் ஆக இருக்கலாம். அவற்றையுமே நீங்கள் 60% 70% தள்ளுபடி விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உடனடியாக பணம் செலுத்த தேவையில்லை. அதுதான் இங்கே காசு இருக்கின்றதா அப்படி சொல்லி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. உடனடியாக செலுத்த தேவையில்லை. பகுதி பகுதியாக 2030 வரை பகுதி பகுதியாக எந்தவித வட்டியும் செலுத்தாமல் நீங்கள் செலுத்தக்கூடிய வசதியையும் செய்து தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தமிழில் உரையாடி அந்த தகவல்களை உங்களுக்கு இருக்கின்ற அந்த சந்தேகங்களை போக்கிக் கொள்ளவும் தமிழில் ஊழியர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் வரலாம். இலக்கம் 11:65 கெனடி ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திற்கு.
2: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனம் பல்வேறு விதமான அப்ளையன்சஸ் பொருட்களையும் இன்றைய நாளிலே உங்களுக்கு பல்வேறு விலை தள்ளுபடிகளில் வழங்க காத்திருக்கின்றார்கள். அதிகம் கொள்ளனவு செய்து அதிகம் சேமிக்கின்ற முறை, பைமோ சேமோ என்ற முறையை உங்களுக்கு கட்டித்தருகின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அப்ளையன்சஸ் பொருட்களின் கொள்ளளவு. நீங்கள் அப்ளையன்சஸ் பொருட்கள் என்று சொல்லுகின்ற போது குளிர்சாதன பெட்டிகளாக இருக்கலாம், டிரையராக இருக்கலாம், வாஷராக இருக்கலாம், இன்னும் அவன் என்று பல உங்களது இல்லத்தின் பல்வேறு விதமான அன்றாட வேலைகளை இலகுவாக்கக்கூடிய அப்ளையன்சஸ் பொருட்கள் பலவற்றையும் நீங்கள் இங்கு கொள்ளளவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பொதுவாக வாழ்க்கை ஒரு மரதன் ஓட்டம் என்று சொல்வார்கள். மிக நீண்ட ஓட்டம் என்பதை விட நிதானமாக, பொறுமையாக, உறுதியாக நாம் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அந்த வாழ்க்கையை மரதன் ஓட்டம் என்று சொல்வார்கள். கனடாவில் மரதன் ஓட்டங்கள் களைகட்டி இருக்கின்ற இந்த வேளையிலே அந்த வாழ்க்கையுடன் அந்த மரதன் ஓட்டத்தை நீங்கள் தொடர்புபடுத்தினால் உங்கள் இல்லத்துக்கு வேண்டிய பொருட்களை கொள்ளளவு செய்கின்ற போதும் உறுதியாக, நிதானமாக, நீடித்த நிலைத்த தன்மை கொண்ட பொருட்களை கொள்ளளவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் குடிகொள்ளும் என்ற வகையில் நீடித்த நிலைத்த தன்மை கொண்ட உறுதியான அந்த பிரிக் என்ற பெயரிலேயே அந்த உறுதித்தன்மை இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவற்றை கொள்ளளவு செய்ய வேண்டும் என்றாலே நீங்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தை நாடலாம். இலக்கம் 11:65 கெனடி வீதியில் அமைந்திருக்கின்றது. இங்கே நீங்கள் அப்ளையன்சஸ் பொருட்களை கொள்ளளவு செய்கின்ற போது உங்களது விருப்பத்துக்கேற்ற பிராண்ட்களில் இருக்கக்கூடிய அப்ளையன்சஸ் பொருட்களை தெரிவு செய்து நீங்கள் கொள்ளளவு செய்யலாம். அது மட்டுமல்ல, 1500 தொடக்கம் 2500 பெறுமதியான பொருட்களை கொள்ளளவு செய்தால் 150 உங்களுக்கு மேலதிகமாக போனஸாக வழங்கப்படும். அது மட்டுமல்ல, அது 2500 தொடக்கம் 4500 ஆக இருந்தால் உங்களுக்கு $250, 4500 தொடக்கம் 6500 வரையாக இருந்தால் $500, அதுவே 6500 மேற்பட்ட டாலர்களில் நீங்கள் அப்ளையன்சஸ் பொருட்களை கொள்ளளவு செய்ய நினைத்தால் உங்களுக்கு $1000 இனாமாக வழங்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த அளவு, மிக பெருமளவு பொருட்களை நீங்கள் கொள்ளளவு செய்கின்ற போது அதிக அளவு பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பை பிரிக் அவுட்லெட் நிறுவனம் உங்களுக்கு கேட்டு தருகின்றது. இங்கே நீங்கள் வருகின்ற போது சிஎம்ஆர் கேட்டு வருகின்றோம் என்று சொல்லி தமிழிலே கலந்துரையாடுகின்ற பல விற்பனை பிரதிநிதி நிபுணத்துவம் வாய்ந்த விற்பனை பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். அவர்களுடன் பேசி நீங்கள் மேலும் பேரம் பேசல்கள் மூலம் அதிக அளவு சலுகைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். $150 வவுச்சர் காத்திருக்கின்றது. ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உங்கள் இல்லத்தின் மோட்கேஜ் ஆக இருக்கலாம், ரெண்ட் ஆக இருக்கலாம், அவற்றை ஒரு வருடங்களுக்கு செலுத்தக்கூடிய வாய்ப்பை பிரிக் உங்களுக்கு இந்த டென் செயல் மூலம் வழங்குகின்றது. இலக்கம் 11:65 கெனடி வீதியில் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. நேரம் 11:33.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
4: மே
3: மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
8: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
12: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
13: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
14: Listen to us around the universe. www.cmr.fm.
0: FM 101.3 அலைவரிசையில் சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:37. நம்மிடம் மோர்கேஜ் விற்பனை முகவர் கஜன் கனக விநாயகம் வழங்கும் தகவல்களோடு அருண் இணைந்திருக்கிறார். வணக்கம் அருண்.
15: வணக்கம் பிரியா வின்சன். வணக்கம் நேர்களே. ஆமாம், இது கஜன் கனக விநாயகம். மோர்கேஜ் குறித்த பல்வேறு விடயங்களுக்கும் உங்களுக்கான தீர்வுகளுக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார். எனவே இப்போது சமகாலத்தில் மோர்கேஜ் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எப்போதுமே மோர்கேஜ் என்பது முக்கியமானால் இப்போது பலரும் தங்களுடைய அதாவது தாங்கள் சிறுக சிறுக சேமித்த சொத்துக்களை இழந்திருக்கின்றார்கள். கடந்த 20 ஆண்டுகளாக வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு அந்தஸ்துக்கு ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று போராடிய வாழ்க்கை பலருக்கு மீண்டும் ஆரம்பித்த இடத்தில் போய் நிற்கிறது. அதாவது இந்த சொத்துக்கள் வேண்டிய இடத்திலே அவர்கள் அணுகிய மோர்கேஜ் முறைமைகள் அல்லது மோர்கேஜ் குறித்து அவர்கள் அணுகியவர்கள் காட்டிய தவறான வழிகள், இப்படி பல விடயங்கள் அதிலே சேர்ந்திருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக விடை என்று பார்க்கிற போது மீண்டும் பலர் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அப்பார்ட்மெண்ட்ஸில் தங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலை அல்லது ரெண்டல் கொண்டோக்களிலே தங்களுக்கான வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலைக்கு சென்றிருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படை பார்க்கிற போது மோர்கேஜ் குறித்த ஒரு தவறான வழிகாட்டல் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அல்லது சரியான நபர்களை அவர்கள் அணுகிக் கொள்ளாத நிலை காணப்படுகிறது. இங்கே பலருமே மோர்கேஜ் குறித்து ஒரு வியாபாரமாக அதை வருமானமாக கருதி அதை பெருமளவிலே உள்வாங்கிக் கொண்டு அதை குறித்த நேரத்திலே செய்து முடிக்க முடியாமல் திணறுகின்ற நிலை பல இடங்களிலே காணப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக எல்லாமே சரி வருகிறது, எல்லாமே ஸ்மூத்தாக போய்கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டு கடைசி நேரத்திலே இது சரிவரவில்லை, எங்கள் பிரைவேட்டுக்கு தான் போக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் அந்த கடைசி நிமிடங்களில் வைத்து வேறு வழியில்லாமல் அந்த யார் வாடகை அந்த மோகேச்சிக்காக காத்திருக்கின்றார்களோ அவர்களை ஒரு நிற்கதியான நிலைக்கு தள்ளுவது. சில நேரங்களில் ஷோர்ட்ஃபால், உங்களுக்கு அப்ரேசல் கிடைக்கவில்லை, ஷோர்ட்ஃபால் இருக்கிறது, இவ்வளவு பணத்தை கொண்டு வாருங்கள், இவ்வளவு ஹண்ட்ரட்ஸ் வேணும் என்று சொன்னால் யார் எங்கிருந்து பணத்தை மாறுவது என்கின்ற நிலையில் சிலர் சொத்துக்களையே விட்டிருக்கின்றார்கள். போட்ட காசு, செலவழித்த காசு எல்லாம் அப்படியே துளைந்திருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் சமூக அந்தஸ்து குறித்து பலரும் இதை பேசுவதில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எனவே ஒரு ஒரு கஜன் சொல்லுகின்ற விடயம் என்று சொன்னால், மோகேஜ் குறித்து ஒரு தேவைக்கு நீங்கள் அழைக்கிற போது உங்களுக்கான மோகேஜை சில கேள்விகளுக்கான பதில்களை வைத்துக் கொண்டே தன்னால் செய்தர முடியுமா இல்லையா என்பதை சொல்லிவிடுகின்றேன். செய்தர முடியும் என்று பொருட்படுத்திவிட்டால் அதற்கு 100% உழைப்பை கொடுத்து உங்களுக்கான மோகேஜை குறித்த காலப்பகுதிக்குள் அதை சிறப்பாக வங்கிகளிலே முடித்து தருகின்றனர். அப்படி இல்லை என்று சொன்னால், அவர் தன்னால் எடுக்க முடியாது என்று சொல்கிற இடத்தில் நீங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு போய்விடலாம். எனவே ஒரு இடத்திலே நின்று தேங்கி நாட்களை வீணடித்து நம்பிக்கை கொடுத்து கடைசியாக அந்த கைவிடுகின்ற நிலை என்பது கஜனுடைய அலுவலகத்தில் இல்லை. இதுதான் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மோகேஜ் குறித்த ஒரு தெளிவான வழிகாட்டல், சிறந்த தீர்வுகளுக்கு நீங்கள் ஒரு காத்திருப்பு இருந்தால், அதற்கான தேவை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கஜனை அணுகலாம். 416-274-4345 கஜன் கனக விநாயகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போது நீங்கள் வாங்கிய சொத்துக்கள், வீடுகளோ கொண்டுகளுக்கோ சில நேரங்களில் அப்ரேசல் கிடைக்காமல் போகலாம். உரிய அந்த மதிப்பீட்டு தொகை என்று சொல்வார்கள், அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக பலரும் மோகேஜ் குறித்து ஒரு நிபுணத்துவமான அறிவில்லாத பலருமே காட்டுகின்ற வழி பிரைவேட். பிரைவேட்டுக்கு போனால் வாழ்க்கை என்னவாகும் என்பதில் இருக்குமே தெரியும். எனவே அப்படி பிரைவேட் மோகேஜுக்கு உங்களை கொண்டு போகாமல் உங்களுக்கான மோகேஜை சிறந்த முறையிலே கனடாவின் பிரதான வங்கிகளிலே பெற்றுத்தர முடியும் என்பதையும் கஜன் சொல்லுகின்றார். சில நேரங்களில் உங்களுக்கு வருமான போதாமைகள் இருக்கலாம், லோ இன்கம் என்று சொல்வார்கள். எனவே இந்த விடயங்களிலும் உங்களுடைய நிலைமைகள் இருக்கால் அதை மோகேஜ் முறைமைகளோட சரி செய்ய முடியும் என்பதையும் அவர் கஜன் தெரிவிக்கின்றார். அதுபோலவே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும் சரி, வேறு இதர விடயங்கள் உங்களுடைய மோகேஜில் பாதிப்பை செலுத்தும் என்று நீங்கள் கருதினாலும் சரி, இதுவாக இருந்தாலும் கனடாவின் பிரதான வங்கிகளிலே உங்களுக்கான மோகேஜை செய்தர முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். நீங்கள் கஜனை தொடர்பு கொள்ள தொலைபேசி இலக்கம் 416-2744-4345 416-274-4345 என்பது தொலைபேசி இலக்கம். அண்மை காலத்திலே இப்பொழுது இந்த HST ஃப்ரீ என்பது ஒரு பெரிய சலுகையாக இந்த புதிய வீடுகளை வாங்குவதற்கான சலுகை கிடைத்திருக்கிறது, அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற விடயம். எனவே இது குறித்து அந்த நிலைக்கு நீங்கள் வீடுகளை வாங்க தீர்மானிக்க முன்பாக ஒருமுறை தன்னோடு பேசுகிற போது அதில் இருக்கக்கூடிய நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் குறித்து உங்களுக்கு வழிகாட்ட முடியும் என்று சொல்கின்றனர். சில நேரங்களில் இப்பொழுது உங்களுக்கு 10% வீடு வாங்குற நிலைமைகள் சிலவருக்கு சாதகமாகலாம். அப்படி 10% வீடு வாங்குற நிலைமை ஒன்றை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் அதற்கான மோகேஜ் ஒழுங்குமுறைகள் சிலவற்றை அடிப்படையில் செய்து கொண்டு போவது நல்லது. எனவே அதற்குறித்தும் நீங்கள் வழிகாட்டுவதற்காக நீங்கள் கஜனை அழைக்கலாம். மிக முக்கியமாக நீங்கள் தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்பதற்காக நீங்கள் இவரிடத்திலே மோர்க்கேஜ் செய்ய வேண்டும் என்கின்ற எந்த கட்டாயங்களும் இல்லை. அது நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக, அதாவது குறிப்பாக ஒரு தமிழ் சமூகத்தின் உறவுகளாக நீங்கள் எப்போதுமே அழைத்து ஆலோசனைகளை கேட்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே அழையுங்கள். நம்பிக்கையான மோர்க்கேஜ் தீர்வுகளுக்கு 416-274-4345 416-274-4345 மீண்டும் சந்திக்கலாம். நன்றி பிரியாவின்சன்.
0: நன்றி இணைந்து கொண்ட இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக மேலதி விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்ற மொழிக்கு ஆரம்பிக்கிறது இது தில்லோத்தமா அனுபமா மற்றும் பரத்வாஜ் குரலில்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
2: உதயம்
3: சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800.
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே, திஸ் சுமார் மை கார் மை பெட்ரோல் மை லார். நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
6: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
7: If we know it's wrong, why do we still do it?
0: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
8: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சீமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 11:54 நிமிடம் ஆக இருக்கிறது. பிரேக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமா, பிரிக் அவுட்லெட் நிறுவனம் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். டென் சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளைய தினமும் உங்களுக்காக இருக்க போனது. 5 நாட்கள் கொண்ட சலுகைகள் வியாழக்கிழமை ஆரம்பமாகியது. நாளை திங்கட்கிழமை வரை உங்களுக்கு இருக்க போனது 5 நாட்கள். நாளை என்று தவறவிடாதீர்கள். ஏனென்றால் நாங்கள் முதலிலே கூறியது போல வெளியிலே டென்ட் அமைக்கப்பட்டு மெட்ரஸ்கள் எல்லாம் நேற்றைய தினம் பெரிய ஒரு மலை மாதிரி இருந்தது. இன்றைய தினம் அது காண அந்த மலையை காண முடியாமல் இருந்தது. ஆகவே வாடிக்கையாளர்கள் அதை கொள்வனவு செய்கின்றார்கள். முந்திக் கொண்டு வாருங்கள். இலக்கம் 11:65 கெனடி ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திற்கு. அது மட்டுமில்லாமல் பாட்டியோ சிற்களை தேடுபவராக இருந்தால் அவையும் டென்டில் இருக்கின்றன. டென்டில் இருப்பவற்றை 60% தள்ளுபடி விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிளியரன்ஸிலும் கூட பாட்டியோ சிற்கள் இருக்கின்றன. கிளியரன்ஸில் இருப்பவற்றை நீங்கள் 60% தள்ளுபடி விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே சில பாட்டியோ சிற்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 399 ரோடஸ்களுக்கு எக்கோச்சியர் இருக்கின்றது. அதே மாதிரி 5 பீசஸ் உடைய பாட்டியோ செக்ஷனல் செட் இருக்கிறது. 1299 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2 கதிரைகள் டேபிள் அப்படி சொல்லி அந்த செட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 99 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சிலவற்றை நீங்கள் விளம்பரங்களில் காண முடியாமல் இருக்கும். ஆனால் இங்கே நேரே வரும் பொழுது அவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வர வேண்டிய இடம் இலக்கம் 11:65 கெனடி ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: ஆமாம், நீங்கள் சில வேளைகளில் ஒரு டவுன் ஹவுஸில் அல்லது ஹோண்டாவில் வசிப்பவராக இருந்தால், சிறிய இடமாக இருந்தால், அந்த சிறிய இடங்களுக்கு வேண்டிய அளவிலும் நீங்கள் தளவாடங்களை கொள்வனவு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. குறிப்பாக நீங்கள் உங்களது பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸாக இருக்கலாம் அல்லது டைனிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸாக இருக்கலாம். அவை சிறிய இடங்களாக இருந்தால் அந்த இடங்களுக்கு பொருத்தமான பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ் மற்றும் டைனிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் போன்றவற்றை கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இங்கே இருக்கின்றது. $799 ஒரு குயின்ஸ் ஸ்டோரேஜ் பெட் இருக்கின்றது. நீங்கள் கொள்ளனவு செய்து கொள்ளலாம். உடனடியாக அவ்வளவு தொகையை நீங்கள் செலுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாதாந்தம் $22 செலுத்தினால் உங்களது அந்த பெட்டை நீங்கள் உங்கள் சொந்தமாக்கி கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இங்கே டுல்சா குயின் ஃபேப்ரிக் பெட் இருக்கின்றது $599. அதை நீங்கள் $16 36 மாத தவணை அடிப்படையில் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இங்கே குயின் ஃபேப்ரிக் ஸ்டோரேஜ் பெட் ஜாஸ் என்ற பெட் இருக்கின்றது. அதை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது $699 செலவாகும். மாதாந்தம் செலுத்த வேண்டும் என்றால் நீங்கள் $20 செலுத்தினால் போதுமானது. இப்படி பல வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களது இல்லத்தின் சிறிய இடங்களில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டைனிங் டேபிள், டைனிங் பர்னிச்சர்ஸ் போன்றவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நீண்ட காலம் இருந்தால், கோடை காலம் ஆரம்பித்து விட்டது, நீண்ட பகல் பொழுது ஆரம்பமாக இருக்கின்ற உங்களது இல்லத்தில் பல்வேறு விதமான குதூகலங்கள், கொண்டாட்டங்கள், பார்ட்டிகள் என்று பலவற்றை நீங்கள் ஏற்பாடு செய்வீர்கள். அவற்றுக்கு உங்களுக்கு ஒரு டைனிங் செட் ஒன்று வேண்டும் என்ற எண்ணம் நீண்ட காலமாக உங்கள் உள்ளத்தில் உதித்திருந்தால், அதை அந்த உள்ளத்தில் உதித்த அந்த கனவை நினைவாக்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். மிக மலிவான சலுகைகளுடன் கூடிய விற்பனையுடன் டென் சேல்ஸ் முறையில் இவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்யலாம். அதன் மூலம் $397 விற்பனையாகின்ற 3 பீசஸ் கொண்ட ஒரு டைனிங் செட் இருக்கின்றது, டைனிங் பேக்கேஜ் இருக்கின்றது. அது $397 விற்பனையாகின்றது. மாதாந்தம் $11 செலுத்தினால் போதுமானது. அது மட்டுமல்ல, நீங்கள் இங்கே வருகின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களது இல்லத்தில் சிறிய இடத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டேபிள் இருக்கின்றது. 5 பீசஸ் கொண்ட ஒரு டேபிளை நீங்கள் கொள்ளனவு செய்ய வேண்டும் என்றால், டைனிங் செட்டை கொள்ளனவு செய்ய வேண்டும் என்றால், வெறும் $599 செலுத்தினால் போதுமானது. அதை கூட நீங்கள் $16 மூலம் 36 தவணைகளின் அடிப்படையில் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம். 5 பீசஸ் கொண்ட அமோஸ் டைனிங் பேக்கேஜாக இது இங்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் நீங்கள் நேர காலத்துடன் வருகின்ற போதுதான் கொள்ளனவு செய்யலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். டினா கவுண்டர் ஹைட் டைனிங் பேக்கேஜ் இருக்கின்றது. 5 பீசஸ் கொண்டது $699. இதை நீங்கள் $20 செலுத்தி 36 தவணை கட்டணங்களின் அடிப்படையில் உடமையாக்கிக் கொள்ளலாம். இப்படி பல வாய்ப்புகள் இருக்கின்றன. தொடர்ச்சியாக அவை பற்றிய தகவல்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இப்பொழுது விடைபெறுகின்றோம். பிரியா, நன்றி, வணக்கம்.
0: இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக நாங்களும் தொடர்ச்சியான தகவல்களுக்காக காத்திருக்கின்றோம்.

0: ரன் திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல்களை துவந்திருக்கிறது. ரன் திரைப்படத்தினுடைய எல்லா பாடல்களும் நல்ல பாடல்கள், ஆனால் வித்யாசாகரனுடைய இசையில் வந்து அந்த பாட்டு கேட்டாலே ஒரு மாதிரி காதல் அரும்பும் மனசுக்குள்ளே, அந்த மாதிரியான பாடல்கள். ஆனால் பெரிதாக இந்த பாடல் ஒளிபரப்பினது இல்லை, எனக்கு அந்த பாடல் உங்களுக்காக ஒலித்துவந்திருக்கிறது. இந்த நேரம் மோகேஜ் விற்பனை முகவர் கஜன் வழங்கும் தகவல்களோட அருண். வணக்கம் அருண்.
1: முன் வணக்கம் பிரியா வின்சன். வணக்கம் நேர்களே. ஆமாம், மோகேஷ் குறித்த தேடல் பலருக்கும் இருக்கும். அதில் இரண்டு மூன்று விதமாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, ஏற்கனவே கொண்டோக்களை வீடுகளை கட்ட கொடுத்தவர்கள் அதற்கான மோகேஷ் தேடல் ஒன்று இருக்கும். ஏற்கனவே வீடுகளில் இருந்து கொண்டிருப்பவர்கள் அந்த வீடுகளுக்கான மோகேஜை ஒன்று புதுப்பிப்பதற்காக, அல்லது இருக்கின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்கனவே பிரைவேட்ல மோகேஜுக்குள்ள போய் மாட்டப்பட்டிருந்தா அதிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு தேடல் இருக்கும் இருக்கிற வீடுகளுக்கு. இன்னொன்று, வீடுகளை வாங்குவதற்கு பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் தங்களுக்கான மோகேஜ் சரிவருமானு யோசித்துக் கொண்டிருப்பார்கள். வீடு வாங்க கொஞ்சம் காசு இருக்கிறதா, நான் இந்த காசோட போய் மோகேஜ் எடுக்க முடியுமா என்கின்றது. எனவே பலதரப்பட்ட ஒரு பார்வை இந்த மோகேஜ் இருக்கும். எனவே எதுவாக இருந்தாலும், நீங்கள் கட்ட கொடுத்து இருக்கின்ற வீடுகளுக்கான மோகேஜாக இருந்தாலும் சரி, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீடுகளுக்கான பெட்டர் மோர்கேஜ் முடிவுகளை நீங்கள் பெற விரும்பினாலும் சரி, ஏற்கனவே பிரைவேட்ல இருக்கிற மோகேஜை வங்கிக்கு மாற்றிக்கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு தேடல் உங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை எனித்தான் வீடு வாங்குற எண்ணம் இருக்கிறது, இப்போது HST ஃப்ரீ வந்திருக்கிறது, கொஞ்சம் கையில காசு இருக்கிறது, எனவே இதை பயன்படுத்திக் கொண்டு முதல் தரமாக ஒரு வீடு வாங்குற முயற்சி ஒன்று இருந்தாலும் சரி, அந்த முதல் தரமாக வீடு வாங்குற முயற்சிக்கு முன்பாகவே நீங்கள் கஜனோடு பேசுற போது அந்த வீடு வாங்குற அந்த எண்ணத்தையும் அந்த விருப்பத்தையும் மிக எளிதாகவே அது உங்கள் கைகளுக்கு கொண்டு வரும். ஏனென்றா அந்த வீடு வாங்குற ஒரு விஷயத்தை கடினமாக்குற ஒரு விஷயமே இந்த மோகேஜ் தான். ஒன்று, மோகேஜ் குறித்த நபர்கள் அதை பிழையாக வழிகாட்டுவது, அல்லது கடைசி நேரங்களில் அந்த வீடு வாங்குற நபர்களை ஏன் இந்த வீடு வாங்குற முடிவை எடுத்தோம் என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளிவிடுவார்கள். எனவே இப்படியெல்லாம் ஒரு கசப்பான அனுபவங்கள் இல்லாமல் எளிதான இலகுவான ஒரு உங்களுக்கு சாதகமான மோகேஜ் முடிவுகளை பெறுவதற்கு நீங்கள் கஜனை தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 416-274-4345 416-274-4345 என்பது தொலைபேசி இலக்கம். ஏற்கனவே வாங்கிய அல்லது கட்ட கொடுத்த வீடுகளுக்கு இப்போது மோகேஜ் செய்ய வேண்டிய நிலை இருக்கிற போது சில வேளையில் உங்களுக்கு அப்ரேசல் சரியாக கிடைக்காமல் போகலாம். அப்ரேசல் இல்லையென்று சொன்னாலே பலரும் உடனடியான அடுத்த முடிவை பலரும் வழிகாட்டுவது பிரைவேட் மோகேஜ். ஆனால் அப்படி செல்ல வேண்டிய தேவை இல்லை, நீங்கள் பிரதான வங்கியிலேயே உங்களுக்கான மோகேஜை செய்தர முடியும். உங்களுக்கு பெருமான மதிப்பீடு சரியாக கிடைக்காவிட்டாலும் கூட என்று சொல்கின்றார், லோ இன்கம் வருமான போதாமைகள் ஒரு பிரச்சனையாக இங்கே பார்க்கப்படும். எனவே அது குறித்தும் நீங்கள் கஜனோடு பேசுகிற போது சில மோர்கேஜ் நுட்பங்கள் ஊடாக அணுகுமுறைகளூடாக சரியான முறையிலே உங்களுக்கான வங்கிகளிலே அந்த மோகேஜை பெற முடியும் என்பதையும் சொல்லுகின்றார். எனவே ஏற்கனவே உங்களை யாராவது பிழையான வழிகாட்டல உங்களுடைய பிரைவேட் மோகேஜுக்கு தள்ளி மாதம் மாதம் பெரும் சுமையோடும் விரக்தியோடும் உங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருந்தால் அந்த நிலையிலிருந்து மீள முடியும். அதாவது தொடர்ந்து நீங்கள் பிரைவேட் மோகேஜில் இருக்க வேண்டிய எந்த கட்டாயங்களும் இல்லை, அது உங்கள் தலைவிதியும் இல்லை என்பதை கஜன் தெரிவிக்கின்றார். எனவே அழைக்கிற போது பிரைவேட் மோகேஜை நீங்கள் வங்கிகளுக்கு மாற்றக்கூடிய வாய்ப்பினை அவர் ஏற்படுத்தியிருக்கின்றார். இதைவிட ஏற்கனவே நீங்கள் கடன் சுமை, வாகன கடன், வீட்டு கடன், இதர இந்த கிரெடிட் கார்டு போன்றவற்றினுடைய கடன் சுமையால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் எல்லா கடன்களையும் மீள் ஒழுங்கமைப்பு செய்து உங்களுடைய மாதாந்த பொருளாதார மேம்பாட்டுக்கும் மோகேஜ் ஊடாக சில அணுகுமுறைகளை செய்ய முடியும் என்பதையும் கஜன் தெரிவிக்கின்றார். எனவே அழைத்து பேசுங்கள், நம்பிக்கையான மிகச்சிறந்த மோகேஜ் வழிகாட்டலுக்கு 416-274-4345 கஜன் கனக விநாயகத்தோடு பேசுகிற போது நீங்கள் பல்வேறு விடயங்களை பெற்றுக் கொள்ள முடியாத இருக்கும். லோ இங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சுயதொழில் அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும் சரி, அதற்கான வாய்ப்புகள் குறித்து பார்க்கலாம். மிக முக்கியமாக கஜன் சொல்லுகின்ற ஒரு விடயம், நீங்கள் மோகேஜ் தேவைக்காக தன்னை அழைக்கிற போது தன்னுடைய சில கேள்விகளுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய சில பதில்களை வைத்துக் கொண்டே உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்துதர முடியுமா இல்லையா என்பதை சொல்லிவிடுகின்றேன். எனவே பொறுப்பை எடுத்துவிட்டு கடைசி நேரத்தில் உங்களை அலக்களிப்பது, உங்களுடைய மன உளைச்சலுக்கு உள்ளாக்குவதெல்லாம் கஜனுடைய அலுவலகம் ஒருபொழுதும் அந்த விடயங்களை செய்வதில்லை. பொறுப்பு எடுத்துவிட்டால் அந்த கொடுக்கின்ற வாக்குக்கு 100% உழைப்பை கொடுத்து உங்களுக்கான மோகேஜை பிரதான வங்கிகளிலே செய்தருகின்றார். அப்படி இல்லையா ஆரம்பத்திலேயே உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்தர முடியாது என்பதையும் சொல்லிவிடுகின்றார். எனவே உங்களுக்கு தேவையற்ற மன உளைச்சல், அலைச்சல், நேர விரயம் எல்லாமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்கள் கஜனை தொடர்பு ஒரு நிம்மதியான, அதே வேளையில் கால தாமதம் இல்லாத, உங்களுக்கு நன்மை தரக்கூடிய குறைந்த வட்டி வீதங்களில் கனடாவின் பிரதான வங்கிகளிலே கஜனூடாக நீங்கள் மோகேஜை பெற்றுக் கொள்ளலாம் என்பதே அடிப்படையானது. நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கஜன் கனக விநாயகம் 416-274-4345 416-274-4345 416-274-4345 4345 216 274 4345 என்பது கஜன் கனக விநாயகத்தின் தொலைபேசி இலக்கம். தொடர்ந்து பேசலாம். நன்றி பிரியா வின்சன்.
0: நன்றி இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக அருண். நேரம் இப்பொழுது 12:06.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222 416-700-2222 J.CA.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
5: ஐயோ, இந்த ஃப்ளோரை பார்த்தாலே தலை சுத்துது. நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்கிராச்சஸா இருக்கு.
6: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், BC ஃப்ளோரிங் போங்க.
2: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சாலிட் வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் BC ஃப்ளோரிங் பிளஸ், 595 பிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்கார்ப்ரோ. 416-609-3386. 416-609-3386. எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், பல்க் ஓர்டர்ஸ், free courts, BC Flooring Plus.
7: Listen to us around the universe. www.cmr.fm.
0: நேரம் 12:09 இருக்கிறது. FM 101.3 அலைவரிசையில் CMR வர தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து உங்களுக்காக ஒரு பாடல் வர காத்திருக்கு. இந்த பாட்டு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு. சோகமாக இருந்தாலாம் டக்குன்னு அந்த பாட்டு தான் கேட்க தோணும். புது புது அர்த்தங்களில் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை பாடல் கேட்டிருப்பீங்க இல்லையா? அங்கே இந்த பாட்டில் ஒரு வரை வரும். அந்த பாட்டு வரையும் நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்கன்னு உங்களை நீங்கள் கேட்டுக்கோங்க. நெஞ்சமெனும் வீணை பாடுவேன் தோழி என்று ஒரு இடம் வரும் இல்லையா? கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை நெஞ்சமெனும் வீணை பாடுவேன் தோழி என்று சொல்லி SPB அந்த பாடல் வரையும் பாடினதாக இருக்கும். இந்த பாட்டினுடைய வரிகள் எழுதியது வாலி. இந்த திரைப்படம் பாலச்சந்திரனுடைய திரைப்படம். ஆக இந்த வரி வருகிற பொழுது எல்லாருமே, நாங்கள் எல்லாம், எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் இது வரைக்கும் பாடியிருக்கிறேன். நெஞ்சமனம் வீணை பாடுவேன் தோழி அப்படின்னு, ஏன்னா ஒரு பாடகன் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் அந்த கதாநாயகன் ஒரு பாடகன். அப்போ அந்த பாடகனினுடைய மனம் வந்து வீணை போல, அது வந்து அந்த வீணையை மீட்டுவது மாதிரி நான் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளில் எடுக்கலாமேன்னு இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகுதான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். அது வந்து செஞ்சமெனும் வீணை. செஞ்சமெனும் வீணை என்ற ஒரு வீணை இருக்காது, என்ன செஞ்சமெனும் வீணை அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? ஆமாம், இந்த பாடல் இடம்பெற்ற கால பகுதிகளில் வீணையில் ஒரு வகை இருக்குது, இப்போவுமே அது இருக்குது. அதை வந்து செஞ்சமென் வீணை என்று சொல்லுவார்கள். அந்த செஞ்சமென் வீணை பாடுவேன் தோழியன்னா, இந்த செஞ்சமென் வீணையை ஏன் வாசிப்பாங்கன்னா, துக்கமான சோகமான ராகங்கள் வாசிக்கிறதுக்கு தான் அந்த செஞ்சமென் வீணையை வாசிப்பாங்களாம். அந்த செஞ்சமன் வீணையில் தோடி ராகம் வாசிக்கிற பொழுது அந்த வீணை என்னவோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குமா? தோடி ராகத்தை வாசிக்கும் போது அந்த செஞ்சமன் வீணையை கொஞ்சம் நல்ல இசையை வாசிப்பது போல இருக்குமா? ஆக அதைத்தான் வாலி எழுதியிருக்கிறார், செஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த அந்த படக்கதையை பொறுத்த வரைக்கும் அந்த பாடகன் தனக்குள்ளே என்னதான் கவலை இருந்தாலும் அவன் வந்து மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக பாடுகிறான் இல்லையா. அதனால் நான் ஒரு செஞ்சமன் வேணியை போல துக்கம் நிறைஞ்ச ஒரு ஆள், ஆனாலும் நானும் தோடி பாடுவேன் என்ற மாதிரியான ஒரு, என்னாலையும் தோடி பாடுகிற பொழுது மகிழ்ச்சியாக பாட முடியும் என்கிற மாதிரியான ஒரு பொருளில் தான் அந்த வரி எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. அதாவது சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில்லையே என்கிற வரியினுடைய இன்னொரு வடிவம் தான் இந்த செஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி அப்படி என்ற வரி. இந்த வரிகளை குறித்து அந்த பெண்ணினுடைய விளக்க ஒரு ஒரு விளக்க காணொளி ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த காணொளிக்கு பிறகுதான் நம்ம வந்து ஓ இவ்வளவு நாளாக நாங்களுமே நெஞ்சமெனும் வீணை பாடுமே தோழி அப்படின்னு தானே பாடிக்கொண்டிருந்தோம் அப்படி என்று போய் தேடி இந்த வரிகளை பார்த்தா அது உண்மையிலேயே செஞ்சமெனும் வீணை. அதை இன்னுமே உறுதிப்படுத்துகிற மாதிரியும் இன்னும் உங்களுக்கு அதில் ஒரு டவுட் இருக்குமா இருந்தேன், ஏன்னா இப்போவுமே சொல்லுவாங்க இல்லை அதை வந்து எஸ்பிபி தவறாக உச்சரிச்சிருக்கிறாரு, இல்லை அதில் நிறைய வாலியினுடைய வரிகளில் நிறைய ஃபேக்சுவலாக இருக்கும் அதனுடைய உண்மை. சில எப்படி வைரமுத்துவனுடைய வரிகளில் நாங்கள் விஞ்ஞானம் பார்க்கலாமோ, வாலியினுடைய வரிகளில் அந்தந்த சமகாலத்து காலத்தினுடைய கலாசாரம் பண்பாடு இது எல்லாத்தினுடைய பிரதிபலிப்பும் இருக்கும். அது ஆங்காங்கே அவர் பொறுத்தி இருப்பார். அதில் இருக்கிறது தான் அந்த செஞ்சமன வேணை. அதை எவ்வளவு அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்கன்னு நீங்கள் அதனுடைய பாடல் காட்சியை போய் பார்க்க வேணும், அதனுடைய வீடியோ பாடலை பாருங்கள். சரியாக அந்த பாடல் வரைய பாடிட்டு உடைந்து போய் நாயகன் தன்னுடைய அந்த வரிகளை பொருத்தி பார்த்து அவனை அறியாமலே ரெக்கார்டிங்லேயே சபாஷாலி என்று பாடலாசிரியருக்கு பாராட்டை தெரிவிப்பது போல பாலச்சந்தர் அதை படமாக்கியிருப்பார். பிறகு மன்னிப்பு கேட்டு சுதாகரித்து மீண்டும் அந்த வரையினை நாயகன் பாடுவது போல அது ரிப்பீட் ஆகும். வாலியினுடைய அந்த கற்பனையை பாலச்சந்தரை வியந்து படத்தில் அதுக்கு ஒரு காட்சியை வைத்து விளக்கியிருந்தும் நாங்கள் செஞ்சமெனம் நெஞ்சமெனம் வீணை பாடுமே தோழி என்று பாடிக்கொண்டு இருந்திருக்கிறோம் அவ்வளவு நாள் வரைக்கும். இன்னும் இந்த பாடல் பற்றி நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கிறது. அந்த பாடலில் இன்னொரு வரி கூட வரும், ஏன் இப்படியான நல்ல அழகியல் இல்லாவிட்டால் ஒரு உயரிய கலை இவைகளை பாடுகிறவர்கள் ஏன் பெரிதாக பெருமைப்பட்டு கொள்றதில்லை என்றது ஒரு கவிஞன் வடிவில் இருந்து, ஒரு பாடகன் வடிவில் இருந்து வாலி அழகாக அதை எழுதியிருப்பார். நான் கலை செய்வது எனக்கு ஊர திருப்திப்படுத்துறதுக்காகவோ இல்லாவிட்டால் மற்றவர்கள்

எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளிலேயே தான் அதிகமாக எல்லாரும் சிலாகித்தவர்கள். ஆனால் அதை கடந்து செஞ்சமணம் வீணை பாடுமை தோடி என்பதும் இந்த சபையில் பேரெடுக்க குயில்கள் இசைப்பதில்லை, எனக்காக நான் பாடுகிறேன் என்கிற அந்த வரையுமே அற்புதமான வரிகள். இப்போ இந்த பாட்டை கேட்டு பாருங்கள்.

0: அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA credit.
6: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
3: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
10: Listen to us around the universe. www.cmr.fm.
11: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:22 இருக்கிறது. பிரேக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் மாசன். வணக்கம் இருவருக்கும்.
12: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். அம்பரிக் அவுட்லெட் நிறுவனம் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். டென்சேல் களை கட்டி கொண்டிருக்கின்றது. நிறைவு வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்களும் அந்த டென்சேலில் உங்களுக்கு தேவையானவற்றை மிக சிறந்த விலையில் கொள்வனவு செய்ய வேண்டும் என்றால் தாமதிக்காமல் வாருங்கள். இலக்கம் 11:65 கெனடி ரோட்ஸ் காப்ரோவில் அமைந்திருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திற்கு உடனடியாக பணம் தேவையே அப்படி சொல்லி யோசிக்க தேவையில்லை. 2030 வரை கிட்டத்தட்ட 44 பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியை செய்து தருகிறார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். அது மட்டுமில்லாமல் நிறையவே சலுகைகள் காணப்படுகின்றன. டெண்டில் இருப்பவற்றை 60% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிளியரன்ஸில் இருப்பவற்றை 60% 70% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜெனுவல் லெதர் சோஃபாக்களாக இருந்தால் 60% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, டே நைட் சோஃபாக்களை கொள்வனவு செய்யும் பொழுது கிட்டத்தட்ட $800 சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 50% தள்ளுபடி விலையில் மெட்ரஸ்களை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 30% தள்ளுபடி விலையில் கனேடியன் மேட் சோஃபாக்கள் மற்றும் காஃபி டேபிள்களை நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறாக சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பெட்ரூம் பர்னிச்சர்ஸை நீங்கள் கொள்வனவு செய்யும் பொழுது போனஸாக குயின் மெட்ரஸையும் நீங்கள் கொள்வனவு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இவற்றை டென்சேலை முன்னிட்டு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 5 கொண்ட சலுகைகளாக மாறுங்கள். வர வேண்டிய இடம் இலக்கம் 11:65 கேனடி ரோட்ஸ் காப்ரோவில் அமைந்திருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
13: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் இப்போது அமளி துமளியாக வியாபாரம் களை கட்டி இருக்கின்றது. அது டென்சேல்ஸ் மிக துரிதமாக இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது. பல பிரதேசங்களிலிருந்தும் வாடிக்கையாளர்கள் தொடர்ச்சியாக வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். சிஎம்ஆர் கேட்டும் வருகின்றார்கள். தமிழ் பேசுகின்ற விற்பனை பிரதிநிதிகள் மிக மிக பிஸியாக இருப்பது போல் தெரிகின்றது. அதிக தமிழ் பேசுகின்ற வாடிக்கையாளர்களும் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்களும் வருகை தந்து பல்வேறு விதமான உங்களது இல்லத்து தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அரிய சேவையை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அவ்வாறான அந்த அரிய சேவை எதென்றால், 10 sales முறை மிகப்பெரிய அளவு லாபத்தை உங்களுக்கு தரக்கூடியது. அது ஃபைனல் கிளியரன்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அதை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் மேலதிக பல விலை சலுகைகளை நீங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும் என்பதை மறக்காதீர்கள். பொதுவாக கிளியரன்ஸ் என்று வருகின்ற போது அவை பெருமளவில் உங்களுக்கு உங்கள் உள்ளத்தில் கிளியரன்ஸ் பொருட்கள் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் உண்மையில் பார்க்கின்ற போது சிறு கீறல்கள் கரைகள் கொண்டனவாக அல்லது விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களாகத்தான் இருக்கும். ஆகவே அவற்றில் நீங்கள் பெரிதாக எதுவிதமான மாற்றங்களையும் காண தேவையில்லை. புதிய தளபாடங்கள் போல காட்சியளிக்கக்கூடியவை. அவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்வதற்குரிய தக்க தருணம் இவை. அப்ளையன்சஸ் பொருட்களிலும் இவ்வாறான 10 sales முறையில் இங்கே பல விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. அவற்றையும் நீங்கள் கொள்ளனவு செய்யலாம். இங்கே கனேடியன் மேட் சோஃபாக்கள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்ய வேண்டும் என்றால் அது புதிய சோஃபாக்கள். விலோ சோஃபா இருக்கின்றது, $799. அதை நீங்கள் 36 தவணை கட்டணங்கள் செலுத்தி முடிக்க வேண்டும் என்றால் வெறும் $22 செலுத்தினால் போதுமானது. அதே போல இங்கே உங்களுக்கு வேண்டிய ஒரு சோஃபா இருக்கின்றது. இன்னொரு சோஃபா $1,099 விற்பனையாகின்றது. அந்த சோஃபாவை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது $30 மாதாந்தம் செலுத்தினால் போதுமானது. நீங்கள் கையில் பணம் இல்லை, காசில்லை என்ற மன கிளேசம் ஏதும் இருந்தால் அதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு பணம் இல்லாவிட்டாலும் நீங்கள் விரும்பிய பொருளை வீட்டுக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பை பிரிக் அவுட்லெட் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பணம் இல்லை என்ற கவலை உங்களுக்கு வேண்டியதில்லை. உங்களுக்கு வேண்டியது எல்லாம் என்னவென்றால், நீங்கள் ஒரு பொருளை கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நீண்ட காலமாக இருந்தால் அல்லது உங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய தளபாடங்களும் அப்ளையன்சஸ் பொருட்களும் உங்களது வீட்டிற்கே நினைவு சின்னமாக மாறிவிட்டது என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினால் அவற்றை நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் உடனடியாக விரைந்து வாருங்கள். பல்வேறு விதமான தளபாடங்கள் இங்கே பல வகுதிகள் தொகுதிகளாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. புதிய கிளியரன்ஸ் பொருட்கள், அப்ளையன்சஸ் பொருட்கள், பல்வேறு வடிவங்கள், நிறங்கள், தரங்கள் என்பவற்றுக்கேற்ப பல நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தளபாடங்கள், கனேடியன் மேட் தளபாடங்களும் இருக்கின்றன. இவற்றை கொள்ளனவு செய்கின்ற போது மிகப்பெருமளவு விலை தள்ளுபடிகள் இருக்கின்றன. நீங்கள் பேரம் பேசலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நீங்கள் வருகின்ற போது பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்களை பரீட்சிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. $150 பெறுமதியான வவுச்சர் இருக்கின்றது, ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் இருக்கின்றது. இதைவிட மோட்கேஜ் மற்றும் ரெண்ட் போன்றவற்றை நீங்கள் கட்டுவதில் இருந்து விலக்களித்து பிரிக் அவுட்லெட் நிறுவனம் அவற்றை ஒருவரிடத்துக்கு கட்டுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனம் உங்களுக்கு எப்போதும் கை கொடுக்க காத்திருக்கின்றது. இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
11: நன்றி. இணைந்து கொண்ட இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக, மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். ஒலிக்க ஆரம்பிக்கிறது SPB குரலில் குருவாயூரப்பா.

0: குருவாயூரப்பா வழி தோய்ந்திருக்கிற நேரம் 12:31 சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நேரம் கஜன் வழங்கும் தகவல்களோடு அருண் இணைந்திருக்கிறார். வணக்கம் அருண்.
1: வணக்கம் பிரியா வின்சன். வணக்கம் நேர்களே. ஆமாம், மோகேஷ் குறித்த விடயங்களை கஜன் கனகவிநாயகத்தினுடைய அலுவலகத்திலிருந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மோகேஷ் குறித்த ஒரு மிகச்சரியான வழிகாட்டல்களுக்கும் நல்ல ஆலோசனைகளுக்கும், மிக முக்கியமாக குறைந்த வட்டி விதங்களிலே கனடாவின் பிரதான வங்கிகளிலே உங்களுக்கான மோகேஜை நீங்கள் செய்து கொள்வதற்கும் கஜன் கனகவிநாயகத்தை அழைக்கலாம். 416-274-4345. சமகாலத்தில் மோகேஜ் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக எல்லோராலும் தேடப்படுகின்ற விடயம். ஒன்று, வீட்டில் ஏற்கனவே கட்ட கொடுத்த வீடுகளுக்கும் அதை தேட தேவையாக இருக்கிறது. இருக்கின்ற வீடுகளுக்கு பெட்டர் மோகேஜை பெறுவதற்கும் அது தேவையாக இருக்கிறது. இனி வாங்க போகின்ற வீடுகள் குறித்து சிந்திக்கிற போதும் எங்களுக்கு மோகேஜ் அறிவருமா என்கிற பயத்தோடைய பலர் தெரிந்து கொண்டிருப்பார்கள். எனவே எதுவாக இருந்தாலும் நீங்கள் இருக்கின்ற வீடுகளுக்கோ வாங்க இருக்கின்ற வீடுகளுக்கோ மோகேஜ் குறித்த தேவைகளுக்கு அல்லது கட்ட கொடுத்த வீடுகளுக்கோ மோகேஜ் குறித்த தேவைகளுக்கு நீங்கள் அழைக்கலாம். சில வேளை இப்போ மோகேஜ் உங்களுக்கு புதுப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, ரினுவல் நெருங்கிவிட்டது என்று சொன்னால் கடைசி வரை காத்திருக்காமல் வேலைக்கு அழைக்கிற போது மிக குறைந்த வட்டி வீதங்களிலே கனடாவின் பிரதான வங்கிகளிலே உங்களுக்கான மோகேஜை புதுப்பிக்க முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். 416-274-4345 என்பது கஜன் கனகவிநாயகத்தின் தொலைபேசி இலக்கம். வீடுகள் கட்ட கொடுத்த வீடுகள் அல்லது கொண்டோக்கள் எதுவாக இருந்தாலும் அப்ரேசல் இப்ப பலருக்கும் சரியாக கிடைப்பதில்லை. அவ்வாறு உங்களுக்கு அந்த பெருமான மதிப்பீடு குறைவாக கிடைத்தால் பலரும் தங்களுக்கு இலகுவாக அதை முடிப்பதற்காக பிரைவேட்டுக்கு வழிகாட்டுவார்கள். சில நேரங்களிலே அந்த பிரைவேட் டீல் செய்கின்றவரோடு சில விடயங்கள் இருப்பதனால் அந்த இலகுவாகவே வேறு முயற்சிகளை செய்யாமலேயே எடுத்த உடனேயே பிரைவேட்டுக்கு வழிகாட்டுகின்ற பலர் இருப்பார்கள். எனவே அப்படி நீங்கள் பிரைவேட்டுக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. அப்ரேசல் சரியாக கிடைக்காவிட்டால் கூட மோகேஜினூடாக சில செய்யக்கூடிய நுட்பமான அணுகுமுறைகளூடாக உங்களுக்கான மோகேஜை பிரைவேட்டுக்கு போகாமல் வங்கிகளிலேயே முடிக்க முடியும் என்பதையும் கையன் தெரிவிக்கின்றார். இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு வருமானம் போதாமைகள் இருக்கலாம், அதற்கும் உடனடியான தெரிவு பிரைவேட் அல்ல. பிரைவேட்டுக்கு செல்லாமல் சிறந்த அனுபவ ரீதியான சில வழிகாட்டல்கள் அணுகுமுறைகளூடாக உங்களுடைய தகமைகளை கொண்டே அந்த பிரைவேட்டுக்கு போகாமல் உங்களுக்கான மோகேஜை வங்கியிலே பெற்றுத்தர முடியும் என்பதையும் கஜன் தெரிவிக்கின்றார். அழைக்கலாம். கஜனை அழைப்பதற்கு 416-274-4345. ஏற்கனவே நீங்கள் நிறைய கடனோடு இருந்தால், வங்கி சார்ந்த கடனோ அல்லது வாகனங்கள் வாங்கிய கடனோ அல்லது கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்டதோ அல்லது வீடுகள் வாங்கியது ரீமோகேட் செய்து இப்படி நிறைய வழிவகையான கடன்களில் சுமைகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த கடன் சுமையோடு நிம்மதியில்லாத வாழ்க்கை ஒன்றை வாழ வேண்டியது உங்கள் தலைவிதி அல்ல. மோகேஜ் அணுகுமுறைகளோட உங்கள் வீடுகள் ஊடாக கிடைக்கக்கூடிய சில அணுகுமுறைகளில் உங்களுக்கான ஒரு கடன் மீள் ஒழுங்கமைப்பை செய்து மாதாந்தம் ஒரு நல்ல நிம்மதியான பொருளாதார மேம்பாட்டோடு கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான வழிகாட்டலை செய்ய முடியும் என்பதையும் கஜன் தெரிவிக்கின்றார். தொலைபேசி இலக்கம் 416-274-4345. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்கின்ற நிலையில் இருந்தாலும் சரி, வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தன்னோடு கலைக்கிற போது உங்களுக்கான வழிகாட்டலை செய்ய முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். மிக முக்கியமாக கஜன் தெரிவிக்கின்ற ஒரு விடயம், நீங்கள் மோகேஜுக்காக தன்னை அணுகுகிற போது தன்னுடைய கேள்விகளுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய சில பதில்களை வைத்துக் கொண்டே உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்தர முடியுமா இல்லையா என்பதை உடனடியாகவே சொல்லிவிடுகின்றேன். இதனால் உங்களுக்கு பல நன்மை. ஒன்று, அவர் பொறுப்படுத்திவிட்டால் அதை 100% உழைப்பை கொடுத்து வெற்றிகரமாக அந்த மோகேஜை குறித்த காலத்தவணைக்கு முன்பாகவே வங்கிகளிலே செய்தருகின்றார். இன்னொன்று, அவர் உங்களுடைய மோகேஜை தன்னால் செய்துதர முடியாது என்று சொல்லிவிட்டால் நீங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு போய் உங்களுடைய கால நேர வீணத்தை, அதாவது காலத்தை வீணடிக்காமல் அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம். எனவே ஒரு நம்பிக்கையான மோகேஜ் தெரிவுகளுக்கு உங்களை அலக்களிக்காமல், மன உளைச்சலுக்கு உள்ளாக்காமல், உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல், கடைசியில் உங்களை கொண்டு போய் பிரைவேட் மோகேஜிலே தள்ளிவிடாமல் ஒரு நேர்மையான வங்கிகளில் குறைந்த வட்டி விதங்களில் உங்களுக்கான மோகேஜை நீங்கள் பெற விரும்பினால் அழைத்து பேசுங்கள். கஜனோடு தொடர்பு கொள்ள 416-274-4345 என்பது கஜன் கனகவிநாயகத்தின் தொலைபேசி இலக்கம். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அருண், இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. நேரம் 12:36.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757. ஸ்காம்ப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம் பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காம்ப்ரூ. 416-335-3334.
5: Listen to us around the universe. www.cmr.fm. House music on my box.

0: எஃப்எம் 101.3 அலைவரிசையில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12:44 நிமிடமாக இருக்கிறது. பிரேக் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனம் 5 நாட்கள் கொண்ட சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். டென் சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைவே தமிழ் வாடிக்கையாளர்களும் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். சிமார் கேட்டு வந்ததாக சொல்லியிருந்தார்கள். நீங்களும் அந்த சலுகைகளில் பயன்பெற வேண்டும் என்றால் தாமதிக்காமல் வாருங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். இங்கே ஒரு இருக்கிறது 449 ரோலர்ஸ்களுக்கு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 250 ரோலர்ஸ்கள் நீங்கள் சேமிப்பீர்கள். 5 பீசஸ் உடைய அந்த குயின் செட்டை கொள்வன செய்ய போண்டீர்கள் என்றால் 1299 ரோலர்ஸ்கள் செலுத்த வேண்டி இருக்கும். அதை உடனடியாக நீங்கள் செலுத்த தேவையில்லை. பகுதி பகுதியாக 2030 ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 44 மாதங்கள் பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதி உங்களுக்கு இருக்க போனது. அதே மாதிரி அப்ளையன்சஸை கொள்வனவு செய்யும் பொழுது நீங்கள் பை மோர் சேவ் மோர் என்ற தாரகம் வந்துடும். அதாவது நீங்கள் வாங்க வாங்க கூடுதலாக சேமிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, டாப் ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜ் இருக்கிறது 599 ரூபாய்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஷ் வாஷர் இருக்கிறது 749 ரூபாய்கள். அதை விட கிளியரன்ஸில் இருக்கின்றன 300-200 ரூபாய்களுக்கு எல்லாம் நீங்கள் இங்கே வரும் பொழுது டிஷ் வாஷரை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். டெண்டிலும் காணப்படுகின்றன, இன் ஸ்டோரிலும் கிளியரன்ஸில் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் பார்த்து வாங்கக்கூடியதாக இருக்கும். வாருங்கள், தாமதிக்காமல் வாருங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் பல்வேறு விதமான பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் மற்றும் டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸ் போன்றவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது 25 வீதத்துக்கு மேற்பட்ட விலை கழிவுகளுடன் அவற்றை கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். நீங்கள் வருகின்ற போது பல்வேறு விதமான டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸ் இங்கே பல தரங்களில், பல்வேறு விதமான அளவுகளில், பல்வேறு விதமான நிறங்களில், பல்வேறு தயாரிப்புகளில் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இங்கே வருகின்ற பலவேறு வாடிக்கையாளர்களும் இந்த டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸ் பலவற்றை இப்போது கொள்ளனவு செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். நேற்று அதிக அளவு பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் விற்பனையாகியதை நீங்கள் பார்த்தீர்கள். இன்று அதிகம் டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸ் அதிகம் கொள்ளனவு செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இங்கே ஒரு டைனிங் டேபிள் இருக்கின்றது 479 டாலர்கள். அதை நீங்கள் தவணை அடிப்படையில் செலுத்த முடிந்தால் மாதம் $11 செலுத்தினால் போதுமானது. அது மட்டுமல்ல, அதற்குரிய பெஞ்ச் இருக்கின்றது $189, ஃபேப்ரிக் சேர் இருக்கின்றது $115, ஆகவே வூட் சேர் இருக்கின்றது $115. நீங்கள் விரும்பியதை கொள்ளனவு செய்யலாம். அது மட்டுமல்ல, இங்கே ரெயின் டைனிங் டேபிள் இருக்கின்றது, அதை நீங்கள் கொள்ளனவு செய்தால் $359 செலவாகும். மாதாந்தம் $10 செலுத்துவதன் மூலம் நீங்கள் 36 தவணை கட்டணங்களின் அடிப்படையில் அவற்றை செலுத்தி முடிக்கலாம். அதேபோல் இங்கே இந்த செட்டை நீங்கள் முழுமையாக 5 பீசஸ் கொண்ட ஒரு செட்டாக நீங்கள் கொள்ளனவு செய்ய வேண்டுமென்ற ஒரு பேக்கேஜாக கொள்ளனவு செய்ய வேண்டுமென்ற எண்ணம் இருந்தால் உங்களுக்கு $879 மட்டும் செலவழித்தால் போதுமானது. அது மட்டுமல்ல, 7 பீசஸாக இருந்தால் ஒரு டேபிள், 6 சேர்ஸாக இருந்தால் $1099 அவற்றை கொள்ளனவு செய்ய முடியும். இவற்றை கூட நீங்கள் மாதாந்த தவணை கட்டண அடிப்படையில் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். பிரிக் அவுட்லெட் நிறுவனம் எப்போதும் உங்களது கனவில்லத்தின் நினைவை எப்போதும் பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் பல்வேறு சலுகைகள், உத்தரவாதங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக நேரம் 12:48
3: பஜாஜ் சூப்பர் பாடி பஜாஜ். ஹே, தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை லாட் நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
4: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
5: If we know it's wrong, why do we still do it?
6: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
7: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS Realty Team Professional Agents CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
8: 2nd தேதி முதல் தமிழ் நிபுணர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. எலைட் கோ.
9: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
10: Listen to us around the universe. www.cmr.fm.
0: CMR தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:50 நிமிடமாக இருக்கிறது. மோகேஷ் முகவர் கஜன் வழங்கும் தகவல்களோடு அருண் இணைந்திருக்கிறார். வணக்கம்.
11: மீண்டும் வணக்கம் பிரியா வின்சன். வணக்கம் நேர்களே. அம்மாம் கஜன் கனக விநாயகம் மோகேஷ் குறித்த பல்வேறு விடயங்களை நேற்று முன்றுமாக காற்றில் வெளியே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். மோகேஷ் என்பது இப்போது சமகாலத்திலே மிக கவனமாகவே கையாள வேண்டிய ஒரு தேவையோடு இருக்கிறது. என்ன சொன்னால் பல லட்சங்கள், பல பலருடைய வாழ்க்கை கனவுகள் எல்லாம் வீடுகள் தான். எனவே அண்மை காலங்களிலே கடந்த 20 ஆண்டுகளாக அல்லது 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மிக கடுமையாக உழைத்து முன்னேறி ஒரு வீட்டை வாங்க வேண்டும் அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என்று வெளிக்கிட்டவர்கள் அண்மை காலத்தில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார மாற்றங்களினால் ஏற்பட்ட நிலைமைகளினால் தற்போது வீட்டு சந்தை நிலவரங்கள் மாறியிருக்கின்ற நிலையில் அந்த கட்ட கொடுத்த தாங்கள் வாங்கிய வீடுகளுக்கு மோர்கேஜ் செய்ய முடியாமல் திணறுகின்ற நிலை. அவ்வாறு மோர்கேஜ் செய்ய யாரை அணுகினார்களோ அவர்களுடைய தவறான வழிகாட்டல்கள் ஊடாக கூட பலர் சொத்துக்கள் இழந்திருக்கிறார்கள். பலர் வேறு வழி இல்லாமல் கடைசி நேரத்திலே சோட் போல்ட் என்கின்ற ஒரு விடயத்திலே கொண்டு போய்விட்டது அல்லது கடைசி நேரத்திலே பிரைவேட் மோர்கேஜுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தங்களை ஏற்படுத்தியது. இப்படி ஒரு கடைசி நேரம், அதாவது எல்லாமே ஸ்மூத்தாக சென்று கொண்டிருப்பது போன்ற ஒரு தோரணையை காட்டிவிட்டு கடைசி நேரத்தில் இவ்வளவு பணம் வேண்டும் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு மோர்கேஜ் முடிக்க முடியாது என்று சொல்கிற போது சம்பந்தப்பட்ட அந்த குடியிருப்பாளர்கள் அல்லது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்தவர்கள் வேறு வழி இல்லாமல் பெருந்தொகை பணத்தோடையே வாங்கிய சொத்துக்களை கைவிட்டிருக்கிறார்கள். இப்போது அப்படிப்பட்டவர்கள் சில நேரங்களிலே வாடகை குடியிருப்புகள், குறிப்பாக ரெண்டல் அபார்ட்மெண்ட்ஸ் அல்லது ரெண்டல் கொண்டோஸ், இதை தேடி சென்று வாழ்கின்ற நிலை வந்திருக்கிறது. சமூக அந்தஸ்து கருதி பலரும் இதை வெளியே சொல்வதில்லை. ஆனால் இருக்கின்ற நிலைமை என்பது தவறான அணுகுமுறைகளும் தவறான வழிகாட்டல்களுமே இதற்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறது. எனவேதான் கஜன் சொல்கின்ற விடயம், நீங்கள் மோகேஜுக்காக தன்னை அழைக்கிற போது உங்களுக்கான தன்னுடைய கேள்விகளுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய சில பதில்களை வைத்துக் கொண்டே உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்தர முடியுமா என்பதை உடனடியாகவே சொல்லிவிடுகின்றேன். எனவே அதனால் உங்களுக்கு 2 நன்மைகள். 1, இவர் மோகேஜை செய்தர முடியும் என்று பொறுப்படுகிற போது அதற்கான 100% உழைப்பை கொடுத்து உங்களுடைய மோகேஜை குறித்த காலத்துக்கு முன்பாகவே பிரதான வங்கிகளிலே செய்திருக்கின்றார். அப்படி இல்லை, உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்வது கடினம் என்று சொல்கிற போது நீங்கள் அடுத்த ஆப்ஷனை பார்க்க முடியும். எனவே கால விரயம் இல்லை, உங்களுக்கான மன உளைச்சல் இல்லை, உங்களை கடைசி நேரத்திலே கொண்டு போய் பிரைவேட் மோகேஜுக்கு தள்ளிவிடுகின்ற நிலை இல்லை. எனவே ஒரு மிக நிம்மதியான மோகேஜ் அணுகுமுறையாக அது உங்களுக்கு இருக்கும். அதனால் தான் கஜன் இந்த அணுகுமுறையோடு எப்போதுமே, இது இன்று நேற்றல்ல, இந்த மோகேஜ் இந்த வணிகத்தை அவர் ஆரம்பித்த காலத்திலிருந்து, அதாவது COVID-19 முன்பாத காலத்திலிருந்து அவருடைய அணுகுமுறை இதுவாக இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு நம்பிக்கையான, நேர்த்தியான, கால தாமதம் ஏற்படுத்தாத, மன உளைச்சலுக்கு உள்ளாக்காத, பிரைவேட் மோகேஜுக்கு உங்களை கொண்டு போய் விடாத ஒரு நல்ல மோகேஜ் முறைமைகளை நீங்கள் எதிர்பார்த்தால் அதற்கான சிறந்த வழிகாட்டலாக நீங்கள் கஜனை அணுகலாம். 416-276-4345 416-276-4345 416-276-4345
2: 4345 என்பது தொலைபேசி இலக்கம். மிக முக்கியமாக உங்களுக்கு அப்ரேசல் கிடைக்காமல் இருக்கலாம், உங்களுடைய வருமானம் போதாமைகள் இருக்கலாம், நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கலாம், இப்படி பல சிக்கல்கள் இதர கூறுகளாக இருக்கும். இவையெல்லாம் கடந்து உங்களை அதற்குரிய வகையிலே தகமைப்படுத்தி உங்களுடைய தகமைகளூடாகவே உங்களுக்கான மோக்கேஜை பிரதான வங்கிகளிலே தன்னால் பெற்றுத்தர முடியும் என்பதை கஜன் தெரிவிக்கின்றார். அழைத்து பேசுங்கள் 4162744345. மிக முக்கியமாக நீங்கள் ஏற்கனவே பிரைவேட் மோக்கேஜில் வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு பிள்ளையான வழிகாட்டல் தரப்பட்டிருந்தால், அல்லது ஏற்கனவே வேறு வழி இல்லாமல் நிர்பந்தம் காரணமாக நீங்கள் பிரைவேட் மோக்கேஜுக்கு சென்றிருந்தால், தொடர்ந்தும் பிரைவேட் மோக்கேஜில் இருக்க வேண்டியது உங்களுடைய தலைவிதி அல்ல, அதை மாற்ற முடியும். வங்கிகளுக்கும் உங்களுடைய பிரைவேட் மோக்கேஜை மாற்றித்தர முடியும் என்பதை சொல்கின்றார். உங்களுக்கு மோக்கேஜ் ரினுவல் வருகிறது, புதுப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறேன் சொன்னால், கடைசி வரை காத்திருக்காமல் வேலைக்கு அழைக்கிற போது குறைந்த வட்டி விதங்களிலே வங்கிகளிலே உங்களுக்கான மோக்கேஜை புதுப்பிக்க முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். இது எல்லாவற்றையும் தாண்டி அண்மை காலத்திலே இந்த HST சலுகைகள் வந்து அரசாங்கம் தந்திருக்கிறது. எனவே அந்த அதை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் ஒரு 10% வீடு ஒன்றை வாங்குகிற முயற்சியில் இருந்தால், அந்த முடிவு எடுப்பதற்கு முன்பாக ஒரு முறை தன்னோடு பேசுங்கள். அதிலே மோக்கேஜ் தொடர்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய சில நுணுக்கமான விடயங்கள் இருக்கிறது, அதை உங்களுக்கு வழிகாட்ட முடியும் என்பதையும் கஜன் தெரிவிக்கின்றார். எனவே எதுவாக இருந்தாலும் மோக்கேஜ் குறித்து எந்த ஒரு தேவைக்கும் மிக மிக முக்கியமான, உங்களை அலக்களிக்காத, உங்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்காத, காலதாமதம் இல்லாத, பிரைவேட் மோக்கேஜில் கொண்டு போய் உங்களை விட்டுவிடாத ஒரு நலன் நிறைந்த பயன் தரக்கூடிய, உங்களுக்கு லாபம் தரக்கூடிய, உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு சிறந்த மோகேஜ் வழிகாட்டலுக்கு நீங்கள் கஜன் கனகவிநாயகத்தை அணுகிக் கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 4162744345 என்பது தொலைபேசி இலக்கம். 4162744345 4162744345 என்பது கஜன் கனக விநாயகத்தின் தொலைபேசி இலக்கம். தொடர்ந்து பேசலாம். நன்றி பிரியா வின்சன்.
0: நன்றி அருண், இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:02 இருக்கிறது. இந்த மனத்தியாலம் முழுக்கவும் நீங்கள் பாடல் விரும்பி கேட்கிற மனத்தியாலம் அழைப்பினை ஏற்படுத்தலாம். வழக்கமான தொலைபேசி இலக்கங்கள் காத்திருக்கிறது. 4165930055 என்கிற தொலைபேசி இலக்கங்களுக்கு. அதே நேரம் நம்மோடு பிரிக் இணைந்திருக்க போகிறார்கள். பிரிக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம்.
1: வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனம் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். டென் சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் அந்த டென் சேலில் பயன்பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு இன்றைய தினம் மாலை நாளைய தினம் மட்டுமே இருக்க போனது. டென் சேலில் பயன்பெறுவதற்கு நாளை மாலை அப்படி சொல்லி காத்திருக்காதீர்கள். ஏனென்றால் நேற்றிருந்தவற்றை இன்றைக்கு காணவில்லை. ஆகவே இருப்பவற்றைத்தான், நீங்கள் டென்டில் இருப்பவற்றைத்தான் 60% தள்ளுபடி விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிதாக வேறவற்றை, அதுவும் புதிதானவை தான், ஆனால் டென்டில் இருப்பவற்றைத்தான் நீங்கள் இங்கே வந்து பார்த்து கொள்வனோ செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிதாக ஓட பண்ண நீங்கள் கொள்வனோ செய்ய போன்றீர்கள் என்றால் அதற்கும் இருக்கின்றது சில விலை கழிவுகள் இருக்கின்றன, அவற்றையும் பார்க்கலாம். உடனடியாக பணம் தேவை என்றும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. 2030 வரை பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியையும் செய்து தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். 5 நாட்கள் கொண்ட சலுகைகளாக இந்த சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இங்கே ஒரு சோஃபா இருக்கிறது, 879 டாலர்ஸ்களுக்கு நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 3 நிறத்தெரிவுகள் இருக்கின்றன, 400 டாலர்ஸ்கள் வரை நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் ஒரு சோஃபா இருக்கிறது, ரெக்லைனர் சோஃபா, 1299 டாலர்ஸ்களுக்கு நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2 நிறத்தெரிவுகள் இருக்கின்றன, 620 டாலர்ஸ்கள் நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல 3 பீசஸ் உடைய ரெக்லைனர் செக்ஷனல் சோஃபா இருக்கிறது, 1099 டாலர்ஸ்களுக்கு கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 820 டாலர்ஸ்கள் நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது போல இன்னும் ஒரு சோஃபா இருக்கிறது, கெனேடியன் மேட் சோஃபா, 1999 டாலர்ஸ்களுக்கு கொள்வனவு செய்யலாம். 2 நிறத்தெரிவுகள் இருக்கின்றன, 400 டாலர்ஸ்கள் வரை நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறாக டென் சேலில் நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செக்ஷனல் சோஃபாக்கள், டே நைட் சோஃபாக்கள் ஆக இருந்தால் 800 டாலர்ஸ்கள் வரை நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பையும் வழங்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். வர வேண்டிய இடம் இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் பல்வேறு விதமான அப்ளையன்சஸ் பொருட்களும் பல்வேறு சலுகைகள் மற்றும் விலை கழிவுகள் என்பவற்றுடன் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது அவற்றுக்கும் ஒவ்வொரு நிறுவனங்களும் அப்ளையன்சஸ் கம்பெனிகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான சலுகைகளை வழங்க இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பிரிக் அவுட்லெட் நிறுவனம் வழங்குகின்ற சலுகைகளுக்கு மேலதிகமாக குறித்த நிறுவனங்களும் பல்வேறு சலுகைகளை பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தின் ஊடாக வழங்க காத்திருக்கின்றார்கள். அது நீங்கள் எந்த நிறுவனத்தை தெரிவு செய்தாலும் அந்தந்த நிறுவனங்கள் ஏதோ ஒரு வகையிலான சலுகைகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் கிச்சன் ஐட்டம் மற்றும் லாண்ட்ரி ஐட்டம் போன்றவற்றை கொள்ளனவு செய்கின்ற போது 2க்கு மேற்பட்டவற்றை ஒன்றாக கொள்ளனவு செய்தால் 500 டாலர்கள் அதிலிருந்து விலை விலக்கும். அதே போல நீங்கள் ஒரே அடியாக 3 பொருட்களை கொள்ளனு செய்தால் 500 டாலர்களும், 4க்கு மேற்பட்ட பொருட்களை கொள்ளனு செய்தால் 1000 டாலர்களும் உங்களுக்கு விலை கழிவு வழங்க இருக்கின்றார்கள். இந்த கிச்சன் மற்றும் லாண்ட்ரி ஐட்டங்களை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது, அதே போல் நீங்கள் வருகின்ற போது இங்கே கையில் பணம் இல்லை என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். இங்கே கையில் பணம் இல்லாவிட்டாலும் 18 மாதங்களுக்கு பிந்திய அடிப்படையில் நீங்கள் மாதாந்தம் இந்த கொடுப்பனவுகளை கொடுத்து முடிக்கக்கூடிய வகையில் எந்த விதமான வட்டி வீதங்களும் மற்ற முறையில் இவ்வாறான விலைச்சலுகைகள் மற்றும் நெகிழ்ச்சி தன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் பல்வேறு விதமான தளபாடங்கள், இங்கே வகுதிகள், தொகுதிகள் மற்றும் பல வர்ணங்கள், பல்வேறு விதமான தரங்கள், பல்வேறு விதமான வடிவங்கள், பல்வேறு விதமான அளவுகளில் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்ய முற்படுகின்ற போது உங்களுக்கு பல சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சலுகைகளை நீங்கள் நேரடியாக வந்து பேரம் பேசலில் ஈடுபடுகின்ற போது மேலும் மேலும் சலுகைகள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதனால் நீங்கள் இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தின் டென் சேல்ஸ் முறையில் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டின் ரெண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுமையை 1 வருடத்துக்கு அவர்கள் நிவர்த்தி செய்வதாக கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால், ஆகவே உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பரிசோதிக்க வர வேண்டியது இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனம். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக யார் இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம், நான் புருஷோத்தமன். எப்படி இருக்குங்க?
0: நலமா இருக்கிறேன் புருஷோத்தமன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமாச்சியா இருக்கிறேன், நன்றி. எனக்கு வந்து சித்திரிக்கை படத்துல வந்து மைனாவே மைனாவே அந்த பாடல்,
0: அந்த பாட்டு உங்களுக்காக தயாரா இருக்கு. பாடலுக்காக யாரெல்லாம் அணைத்துக் கொள்ள போறீங்க?
3: நன்றி,
0: வாய்ப்பு தந்தாக்கு.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:12 ஆகியிருக்கிறது. இந்த நேரம் பிரேக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனம் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். டென்சில் களை கட்டி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஜெனுவின் லெதர் சோஃபாக்களை நீங்கள் 60% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில விலை விவரங்களை பார்த்து விடலாம். 1079 ரூலர்ஸ்களுக்கு ஜெனுவின் லெதர் சோஃபா இருக்கின்றது. 4 நிறத்தெரிவுகள் இருக்கின்றன. அதே மாதிரி 1199 ரூலர்ஸ்களுக்கு இன்னும் ஒரு ஜெனுவின் லெதர் சோஃபா இருக்கிறது. 2 நிறத்தெரிவுகள் இருக்கின்றன. அது அதே சோஃபாவை நீங்கள் டெண்டிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். 60% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுபோல ஜெனுவின் லெதர் பவர் ரெக்ளைனர் சோஃபா இருக்கிறது. 1199 ரூபாய்க்கு அதிலும் 2 நிறத்தெரிவுகள் இருக்கின்றன. அதுபோல ஜெனுவின் லெதர் பவர் ரெக்ளைனர் சோஃபா 1199 வித்தியாசமான ஸ்டைலில் காணப்படுகின்றது. அது கொஞ்சம் லைட் கலரோடு கூடியதாக காணப்படுகின்றது. இன்னும் ஒன்று இருக்கின்றது, ஜெனுவின் லெதர் பவர் ரெக்ளைனர் சோஃபா, அதுவும் 89 இன்ச், 1599 ரூபாய்க்கு 3 நிறத்தெரிவுகளோடு காணப்படுகின்றது. ஜெனுவின் லெதர் மசாஜ் பவர் ரெக்ளைனர் சோஃபா 2 நிறத்தில் காணப்படுகின்றன. 1999 ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு பணத்தையுமே உடனடியாக செலுத்த வேண்டும் அப்படி சொல்லி யோசிப்பீர்கள். யோசிக்கவே தேவையில்லை, ஏனென்றால் பகுதி பகுதியாக 2030 வரை பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியை செய்து தருகின்றார்கள். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தின் 150 ரூபாய்கள் பெறுமதியான கிப்ட் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. பார்ட்டி ஸ்பீக்கர் உங்களுக்கு 1000 ரூபாய்கள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது

0: $799 அவற்றை கொள்ளனும் செய்யலாம். இதை நீங்கள் தவணை அடிப்படையில் செலுத்த முடிந்த விருப்பமானால் $22 மாதாந்தம் $22 செலுத்தி 36 தவணை கட்டணங்களில் அவற்றை செலுத்தி முடிக்க முடியும். குயின் மெட்ரஸுக்கு பல்வேறு விதமான போனஸை அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் குயின் மெட்ரஸை கொள்ளனும் செய்வதாக இருந்தால் உடனடியாக இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தை நாட வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தளபாடங்களும் பல்வேறு விதமான விலை கழிவுகளுடன் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்ற அதேவேளை டென் சேல்ஸில் மிகப்பாரிய விலை கழிவுகளுடன் பைனல் கிளியரன்ஸ் சேல்ஸ் முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவற்றை நீங்கள் கொள்ளனும் செய்யலாம். இங்கே ஒரு ரிஃப்ட்வுட் ட்வின் புக்கேஸ் பெட் இருக்கின்றது $499 அது விற்பனையாகின்றது. மிகப்பெரிய விலை கழிவுகளுடன் அவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல எல்லா ட்வின் பெட் இருக்கின்றது $399 அதை கொள்ளனவு செய்கின்ற போது நீங்கள் $100 சேமிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் நீங்கள் பொருட்களை கொள்ளனவு செய்ய வருகின்ற போது CMR கேட்டு வருகின்றோம் என்று சொன்னாலே உங்களுக்கு பல்வேறு விதமான மேலதிக சலுகைகளை வழங்க காத்திருக்கின்றார்கள். அதுவும் தமிழ் பேசுகின்ற விற்பனை பிரதிநிதிகளுடன் நீங்கள் கலந்துரையாடலாம், அவர்களுடன் பேரம் பேசலில் ஈடுபடலாம். பல்வேறு விதமான நிபுணத்துவம் வாய்ந்த விற்பனை பிரதிநிதிகளை கொண்டிருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்கள் உங்களது இல்லத்தில் இல்லத்தின் நிறம், இல்லத்தின் வடிவமைப்பு, இல்லத்தின் அளவு என்பவற்றுக்கேற்ப தெரிவுகளுக்கான வழிகாட்டிகளாக அமைவார்கள். ஆகவே தயக்கம் வேண்டாம். இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திற்கு நீங்கள் இன்றும் நாளையும் வருகின்ற போது மேலதிக சலுகைகளை அனுபவிக்கலாம். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. நேரம் 1:16 இருக்கிறது. யார் அழைப்பில் வணக்கம்? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம். சரி, பிஜு இணைந்திருந்தார் அழைப்பில். அவர் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார். ஆனாலும் நான் நினைக்கிறேன் அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்க ஆரம்பிக்கிறது.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஒரு அழகான பாடல் ஒலி தோய்ந்திருக்கிறது. ஏஆர் அமீன் மற்றும் சக்ரி ஸ்ரீகோபாலன் பாடல் பாடியிருந்தார்கள். இசைப்பியல் ஏஆர் ரஹ்மானின் இசையில் 10 தள திரைப்படத்திற்காக அந்த பாடல். இந்த நேரம் பிரேக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் இருந்து அவர்கள் தருகின்ற சலுகைகள் பற்றிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து பண்ணம் இருக்கின்றோம். பெட்ரூம் பர்னிச்சர்ஸை கொள்வனவு செய்யும் பொழுது போனஸாக குயின் மெட்ரஸை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இங்கே ஒரு குயின் மெட்ரஸ் இருக்கிறது, குயின் பெட் இருக்கின்றது. 799 டாலர்ஸ்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸ்டோரேஜோடு கூடிய ஜோக்டேல் குயின் ஸ்டோரேஜ் பெட்டாக காணப்படுகின்றது. அதே மாதிரி 599 டாலர்ஸ்களுக்கு 5x1 குயின் ஃபேப்ரிக் பெட் இருக்கின்றது. 699 டாலர்ஸ்களுக்கு குயின் ஃபேப்ரிக் ஸ்டோரேஜ் பெட் இருக்கின்றது. அதுபோல 5x1 குயின் ஃபேப்ரிக் பெட் இருக்கின்றது. 699 டாலர்ஸ்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவற்றை கொள்வனம் செய்யும் பொழுது குயின் மேட்ரஸை நீங்கள் போனஸாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வரவண்டிய இடம் இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காபரோவில் அமைந்திருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் டைனிங் பர்னிச்சர்ஸையும் நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சிறிய இடத்திற்கு பொருத்தமான டைனிங் பேக்கேஜ் இருக்கின்றது. 3 பீசஸ் உடைய 2 கதிரைகள் டேபிள் அப்படி சொல்லி 397 டாலர்ஸ்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதில் 4 நிறத்தெரிவுகள் உங்களுக்கு இருக்க போனது. அதே போல 5 பீசஸ் உடைய 4 கதிரைகள் ஒரு மேசை அப்படி சொல்லி 5 பீசஸ் உடையதை நீங்கள் 599 டாலர்ஸ்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது போல 42 இன்ச்சிலிருந்து 60 இன்ச் வரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி டேபிள் இருக்கின்றது. அதனோடு சேர்த்து 4 கதிரைகளும் சேர்த்து 5 பீசஸையும் நீங்கள் 699 டாலர்ஸ்களுக்கு கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாவில் டொப்போடு கூடிய ரவுண்ட் டேபிள் 4 கதிரைகள் அப்படி சொல்லி 799 டாலர்ஸ்களுக்கு கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவற்றை உடனடியாக பணம் செலுத்த தேவையில்லை. பகுதி பகுதியாக 2030 வரை கிட்டத்தட்ட 44 மாதங்களுக்கு பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியை செய்து தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். வாருங்கள், இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காபரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் நீங்கள் பொருட்களை கொள்ளனவு செய்கின்ற வேளையிலே உங்களுக்கு பல்வேறு பரிசு பொதிகளும் காத்திருக்கின்றன என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அந்த அதிர்ஷ்டத்தை பரீட்சிப்பதற்கான மிக சிறந்த ஒரு வாய்ப்பான தருணமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி
1: கதிரைகள் 28 டாலர்ஸ்களுக்கு எல்லாம் பெற்றுக் கொள்ளலாம் அப்படி சொல்லியும் ஒரு தகவலையும் தந்திருக்கின்றார்கள். 68-78 டாலர்ஸ்கள் விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் டென்சேலை முன்னிட்டு 28 டாலர்ஸ்களுக்கு நீங்கள் கதிரைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
2: வாய்ப்பு 28 டாலர்கள்.
1: அது கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்பீர்கள். காட்சிப்படுத்தப்பட்டவை வாடிக்கையாளர்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டவற்றை
2: பார்த்து கொண்டிருக்கிறோம். அது உண்மையில் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். கோடை காலத்தில் பல்வேறு விதமான உங்களது வீட்டில் இடம்பெறுகின்ற பல்வேறு பார்ட்டிகளில் அதிக அளவு கதிரைகள் உங்களுக்கு தேவைப்படலாம். அவற்றை நீங்கள் சொந்தமாகவே கொள்வனவு செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். 28 டாலர்களில் நீங்கள் கொள்வனவு செய்வதென்றால் மிக நல்ல தரமான கதிரைகள். அவற்றை நீங்கள் வந்து பார்க்கின்ற போது புரியும் அவற்றை கொள்வனவு செய்வதற்குரிய அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் நீங்கள் இவற்றை கொள்ளனவு செய்யலாம். கன்வர்சேஷனல் செட், ஃபேஷியோ செட் போன்ற எல்லாம் இங்கே இருக்கின்றன. அவற்றை கொள்ளனவு செய்யலாம். பரபரப்பான இந்த உலகத்திலே பல்வேறு விடயங்களை எல்லாம் பேச வேண்டும். நண்பர்களுடன் கூடி குழாவுகின்ற போது பல விடயங்களை நீங்கள் அளவலாக வேண்டும் என்ற நோக்கங்கள் இருக்கலாம். அந்த வாய்ப்பு இப்பொழுது பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தின் மூலம் நிறைவேறுகின்றது. உங்கள் வீடுகளில் ஒவ்வொரு கன்வர்சேஷனல் செட்டை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டென்சேல்ஸிலும் இவற்றை பெற்றுக் கொள்ள முடியும். மிக பெருமளவு பைனல் கிளியரன்ஸாக அந்த விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றும் நாளையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனம். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. இந்த நேரம் யார் அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தேவ், நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன் தேவகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கின்றோம். நிகழ்ச்சிகள் பாடல்கள் தகவல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
0: மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: எனக்கு லீடர் படத்துல இருந்து ஸ்வேதா மாவன் பாடல், அந்த நெஞ்சமே அந்த பாடல்.
0: என்ன படத்துல இருந்து பாடு?
3: லீடர்.
0: என்ன படத்துல இருந்து பாடல் தேவகுமார்?
3: லீடர் படத்தில இருந்து.
0: லீடர் திரைப்படத்தில இருந்து ஸ்வேதா மோகன் பாடிய பாடலா?
3: ஆமா, நெஞ்சமே அந்த பாடல்.
0: லீடர் திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல் உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த பாடலுக்காக யாரை எல்லாம் இணைத்துக் கொள்ளப் போகிறீர்கள்?
3: எனக்கு சிஎம்ஆர் சைம் எடுத்துக்கொண்டு அனைத்து உறவுகளோடையும் சேர்ந்து கேட்போம். ஒரு ஆள் தனியாக பேர் சொல்லலாதானே, எல்லாத்தையும் பேர் அருமையான ஒரு பாடல் வந்து கேட்போம்.
0: சரி, எல்லாருக்காகவும் பாட்டு வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
3: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:31 இருக்கிறது. பிரேக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவர்களுக்கு.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரேக் அவுட்லெட் நிறுவனம் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் அந்த சலுகைகளில் பயன்பெறலாம். டென்சேல் களை கட்டி கொண்டிருக்கின்றது. அனைவருமே சுறுசுறுப்பாக வேலைகளை பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். அவ்வளவு வாடிக்கையாளர்கள் அந்த வண்ணம் இருக்கிறார்கள். நீங்களும் அந்த டென்சேலில் பயன்பெற வேண்டும் என்றால் உடனடியாக வர வேண்டும். இலக்கம் 11:65 கெனடி ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திற்கு. ஃபேப்ரிக் பெட் இருக்கின்றது. $199 எல்லாம் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். $115 நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. 3 நிறத்தறிவுகள் இருக்கின்றன. பேட்டியோ சிற்களை தேடுவீர்கள். அவையும் கூட இருக்கின்றன. கிளியரன்ஸிலும் இருக்கின்றன. டென்டிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே வரும் பொழுதுதான் அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இங்கே பொட்டம் ஃப்ரீசர் ஃபிரிட்ஜ் இருக்கிறது. $769. செல்ஃப் கிளீன் ரேஞ்ச் இருக்கிறது. $789. டாப் லோட் லோண்ட்ரி டீம், அதாவது வாஷர் ட்ரையர் இரண்டையுமே சேர்த்து நீங்கள் $999 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். $99 மைக்ரோவே இருக்கின்றது. ஏர் ஃப்ரையர் $99 பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். இவை அனைத்துமே டென்சேலை முன்னிட்டு இந்த விலைகள் இருக்கின்றன. 5 கொண்ட சலுகைகளாக இந்த சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வியாழக்கிழமை ஆரம்பமாகின்றது. திங்கட்கிழமை நாளைய தினம் மட்டும் உங்களுக்கு இருக்க போனது. நாளை அப்படி சொல்லி காத்திருக்காதீர்கள். உடனடியாக வாருங்கள். இலக்கம் 11:65 கெனடி ரோட் ஸ்காபரோவில் அமைந்திருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திற்கு.
2: பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் பல்வேறு விதமான டிவி ஸ்டாண்ட், வால், ஜோனிட் எலக்ட்ரிக் அப்ளைசஸ் போன்ற பல விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய விலை தள்ளுபடிகளில் அவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது அவற்றினாலும் நீங்கள் பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்களை பரீட்சிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதீர்கள். இப்பொழுது IPL போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கு வேண்டிய பல்வேறு விதமான டிவி ஸ்டாண்டுகள் நீங்கள் தேடித் திரியலாம். அதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் வந்து நீங்கள் அவற்றை கொள்ளனவு செய்கின்ற போது கையில் பணம் இல்லாவிட்டாலும் இந்த ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளின் போது நீங்கள் அவற்றை கொள்ளனவு செய்தால் இந்த தளபாடங்களாக இருக்கலாம் அல்லது அப்ளையன்சஸ் ஆக இருக்கலாம், அவற்றுக்கான பணத்தை நீங்கள் அடுத்து வருகின்ற 24வது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் போலந்து மற்றும் ஸ்பெயின் என்னும் மொரோக்கோ போன்ற நாடுகளில் இடம்பெற இருக்கின்றது. அந்த காலத்தில் நீங்கள் கட்டி முடிக்கக்கூடிய மிகப்பெரிய நீண்ட தவணையை வழங்குகின்றார்கள். 4 என்பது மிகப்பெரிய தவணை. அந்த அவற்றை நீங்கள் பயன்படுத்தி மிக குறைவாக உங்களது வீட்டிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய செலவுகளை செய்வீர்கள். அவ்வாறு செய்கின்ற செலவுகள் போல மாதம் $20-$10 மூலம் நீங்கள் செலவழித்து உங்கள் இல்லத்துக்கு வேண்டிய மிகப்பெரிய பெருமதியான தளபாடங்கள் மற்றும் அப்ளையன்சஸ் பொருட்களை கொள்ளனவு செய்யலாம். இவ்வாறான மிகப்பெரிய அரிய வாய்ப்பை வழங்குகிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். நிதியியல் சார்ந்த நெகிழ்ச்சித்தன்மை மட்டுமல்ல உத்தரவாதங்களையும் வழங்குகின்றார்கள். நல்ல தரமான தளபாடங்கள் மற்றும் தரமான அப்ளையன்சஸ் பொருட்கள், எந்த பிராண்டை நீங்கள் விரும்பினாலும் அந்த அப்ளையன்சஸ் பொருட்களை கொள்ளனவு செய்யலாம். காஃபி டேபிள்கள் இருக்கின்றன. அதே போல இங்கே டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம், பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம், இன்னும் உங்களது லிவிங் ரூம் பர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம். அத்தனை விதமான பர்னிச்சர்ஸையும் வழங்குகின்ற மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை டென் சேல்ஸ் முறை மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இன்றும் நாளையும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கின்றது. தவறவிடாதீர்கள். இலக்கம் 11:65 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனம். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக யார் இந்த நேரம் அழைப்பது? வணக்கம்.
3: வணக்கம் பிரியா, நான் செலவதி அமராஜா பேசுறேன். மதிய வணக்கம். உங்களுக்கு எப்படி இருக்கீங்க? நிலமை
0: இருக்கிறேன்னுமா? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நிலமை இருக்கிறடா. உங்களோட நிகழ்ச்சியலோடு மதியம் சாப்பிட்டாச்சா?
0: இது ஒரு கஷ்டமான கேள்வி. இன்னும் சாப்பிட இல்லை. இனித்தான் 2.5 நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நல்ல வடிவா போய் சாப்பிடறதா இருக்கிறேன்.
3: என்ன
0: கறி வச்சீங்க?
3: மட்டும் கறியடா.
0: அப்ப வேற வேணும் வீட்டு பக்கமா இருக்க.
3: லீவில் எனக்கு பிள்ளைகள் விருப்பமான சாப்பாடு தானே. அப்ப வந்து லீவில் மண்டே டு ஃப்ரைடே வேலைனால என்னோட மகன் தான் இருக்கிறேன்.
0: அப்ப அவருக்கு என்னவோ சுமாரா தான் இருக்கும். ஆனா நீங்க சமைக்கிறதுனால அது நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நீங்க சொல்லும் போதே ஒரு மாதிரி அன்பூரி சமைச்ச மாதிரி இருக்கும்.
3: நான் அப்படித்தான சமைக்கிறது. என்னுடைய பிள்ளைகளை பேர பிள்ளைகளுக்கே விருப்பம். அம்மம்மா இந்த பிரியாணியும் மட்டன் கறியும் ரொம்ப விருப்பம்.
0: பாடல் வரது
3: நன்றி.

0: அழகான ஒரு பாடல் இந்த மானந்தன் சொந்தமான. எப்போது கேட்டாலும் இப்படியெல்லாம் பாடல் உருவாக்க முடியுமா அப்படின்றக்கு அப்படியான ஒரு அர்த்தமுள்ள பாட்டு. இசைஞானி மற்றும் சித்ராமாவனுடைய குரலில் ஒலி தோய்ந்திருக்கிறது. நேரம் 1:41. இந்த நேரம் பிரேக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனம் டென்சேலை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். வாடிக்கையாளர்களுக்காக டென்சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமளிது மொழியாக வாடிக்கையாளர்களும் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். விற்பனை பிரதிநிதிகளும் அமளிது மொழியாக தங்களுடைய வேலைகளை பார்ப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது சோஃபாக்கள், கனேடியன் மேட் சோஃபாக்கள் பற்றிய விலை விவரங்களை பார்க்கலாம். 30% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 799 ஒரு சோபா இருக்கிறது. 240 சேமிப்பீர்கள். அது போல இன்னும் 1,899 சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 1,299 அது செக்ஷனல் சோபாவாக இருக்க போனது. அதே மாதிரி 1,699 அது போ மாதிரி 4 மொடியுலர் செக்ஷனல் இருக்கிறது, 4 பீசஸ் உடையது. 1,999 இன்னும் ஒன்று இருக்கிறது, 5 பீசஸ் உடையது மொடியுலர் செக்ஷனல். 1,899 இரண்டு நிறத்தெரிவுகள் இருக்க போனது. 980 நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறாக சலுகைகள் டென்சேலை முன்னிட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 6 பீசஸ் உடையது, 5 பீசஸ் உடையது, 3 பீசஸ் உடையது அப்படி சொல்லி நிறைய தெரிவுகள் இருக்கிறது. இங்கே 6 பீசஸ் உடையது போலி ஃபேப்ரிக் பவர் கிளீனர் செக்ஷனில் இருக்கிறது. 2,999 கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். $1,800 நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல காஃபி டேபிள்களையும் நீங்கள் 30% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். $149, $199, $239, $279, $99, $359, $399, $649 அப்படி சொல்லி வித்தியாசமான விலை தெரிவுகள் இருக்கின்றன. ஏனென்றால் வித்தியாசமான வடிவங்கள், தரங்கள், வடிவமைப்புகள் அப்படி சொல்லி என்னத்தால் ஆனது, ஊடாலானதா, கண்ணாடியாலானதா, அல்லது மாபிளால் ஆனதா அப்படி சொல்லி அதனுடைய விலைகள் வித்தியாசமாக இருக்கின்றது. விலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் உடனடியாக நீங்கள் அதை செலுத்த தேவையில்லை. உங்களுக்கு விருப்பமானதை இன்றைய தினம் கொள்வனவு செய்யலாம். 2030 வரை எந்தவித வட்டியும் இல்லாமல் பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியையும் செய்து தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். வர வேண்டிய இடம் இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காபரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் இன்று 3rd என்றால் உலக ஊடக சுதந்திர தினத்தை கொண்டாடுவார்கள். பொதுவாக ஒரு அமைதியான சகவாழ்வை வாழ்வதற்கான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதேபோல் நீங்கள் வீடுகளில் ஒரு அமைதியான தூக்கத்தை உங்களது இல்லத்தில் ஏற்படுத்த வேண்டுமானால் அந்த தூக்கத்துக்கு வேண்டிய மிகச்சிறந்த படுக்கைகளை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியது மிக அவசியம். நீண்ட நாட்கள் நீங்கள் கொள்ளனவு செய்து உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய மெத்தைகள், படுக்கைகள், கட்டில்கள் போன்றன மிக நீண்ட நாட்களாகிவிட்டால் அவற்றை ஒரு முறை சரி செய்ய வேண்டும் அல்லது புதிதாக வாங்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவ்வாறு வாங்குகின்ற போது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய நிறுவனம் பிரிக் அவுட்லெட் நிறுவனம். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் இவ்வாறான கட்டில்கள் மற்றும் மெத்தைகள் போன்றவற்றை மிக மலிவான விலைகளில் 60% மேற்பட்ட விலை தள்ளுபடிகளில் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உங்கள் வீடு 1,000,000 ரூபாயை போல தோட்டமளிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல தளபாடங்கள் மூலம், நல்ல அப்ளையன்சஸ் பொருட்கள் மூலம் உங்கள் இல்லத்தை மேலும் பொலிவு பொருந்திய ஒரு இல்லமாக மாற்றலாம். அவ்வாறு மாற்ற வேண்டுமென்றால் உங்களது வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் வீட்டு அலங்கார பொருட்கள், மெத்தைகள் என்னும் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸ், பெட்ரூம் பர்னிச்சர்ஸ், மட்டுமல்ல உங்களது லிவிங் ரூம் பர்னிச்சர்ஸ் என்று அத்தனையினையும் ஒருமுறை நீங்கள் சரி செய்து கொண்டால், மாற்றிக்கொண்டால் இன்னும் ஒரு மிகச் சிறப்பான இல்லமாக உங்களது இல்லம் காட்சி தரும். அந்த இல்லத்தில் வாழுகின்ற போதுதான் அமைதியை நீங்கள் மிக சிறப்பாக ஏற்படுத்த முடியும் என்பதையும் நாம் உங்களுக்கு சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. என்ற வகையிலே $28 கதிரைகள் இங்கே விற்பனையாகின்றன. அவ்வாறான மிக மலிவான விலைகளில் இருந்து அத்தனை பொருட்களும், கதிரைகள் மட்டுமல்ல நீங்கள் மேசைகளாக இருக்கலாம், மெத்தைகளாக இருக்கலாம், மெட்ரஸாக இருக்கலாம், எல்லாமே மிக அதிக அளவிலான விலை குறைப்புடன் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த டென் சேல்ஸ் முறை மூலம் இப்பொழுது டென் சேல்ஸ் முறை களை காட்டி இருக்கின்றது. பல வாடிக்கையாளர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்களும் இந்த வாடிக்கையாளர்கள் வரிசையில் இணைய வேண்டுமென்றால் இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தை நாட வேண்டும். இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.
0: இன்று இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக யார் இந்த நேரம் அழைப்பது? வணக்கம்.
3: வணக்கம் பிரியா, நான் சுரேன் டாக்டர்.
0: வணக்கம் சுரேன், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேன். ஸ்பிரிங்குக்கு சமருக்கு எல்லாம் ரெடி ஆகியாச்சா?
3: சமருக்கு ரெடி ஆகிட்டு நேரம் இந்த பிரிக்குக்கு போனான் பார்க்க, எஸ்எஸ் வாசனையும் சௌச்சனையும், ஆனால் இங்கே ஹாட் டாக் சாப்பிட்டேன்.
0: என்ன பாடல்
3: வேண்டும்?
0: பாட்டு வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
3: நன்றி.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சாதனா சரகம் அந்த பாடலை பாடியிருந்தார்கள். நேரம் 1:52 நிமிடமாக இருக்கிறது. பிரேக் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம். ஆமாம், இன்றைய நாளுக்கான நிறைவு தகவலோடு இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு இந்த டென்சில் நிறைவடையவில்லை, எங்களுக்கு நிறைவடைந்தாலும் உங்களுக்கு நிறைவடையவில்லை. இன்றைய நாள் இருக்க போன்றது, நாளைய நாளும் இருக்க போன்றது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெற வேண்டிய இடம் இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது. பிரீக் அவுட்லெட் நிறுவனம் அனைத்து விதமான பொருட்களையுமே, டென்டில் இருக்கும் அனைத்து விதமான பொருட்களையுமே நீங்கள் 60% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிளியரன்ஸில் இருப்பவற்றை 60% 70% தள்ளுபடி விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். $1,000 நீங்கள் பொருட்கள் வாங்குகின்றீர்கள் என்றால் பார்ட்டி ஸ்பீக்கர் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க போனது. அதுபோல உங்களுக்கு ஜெனுவல் லெதர் சோஃபாக்களை கொள்வனவு செய்ய போனீர்கள் என்றால் 60% தள்ளுபடி விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கெனேடியன் மேட் சோஃபாக்கள், காஃபி டேபிள்களை கொள்வனவு செய்ய போனீர்கள் என்றால் 30% தள்ளுபடி விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டே நைட் சோஃபாக்களை கொள்வனவு செய்யும் பொழுது $800 வரை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 50% தள்ளுபடி விலையில் மெட்ரஸ்களை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 25% தள்ளுபடி விலையில் டைனிங் மற்றும் பெட்ரூம் பர்னிச்சர்ஸை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 30% தள்ளுபடி விலையில் டிவி ஸ்டாண்ட், வால் யூனிட், எலக்ட்ரிக் ஃபயர் பிளேசஸை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பெட்ரூம் பர்னிச்சர்ஸை கொள்வனவு செய்யும் பொழுது போனஸாக குயின் மெட்ரஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். உடனடியாக பணம் செலுத்த தேவையில்லை, பகுதி பகுதியாக 2030 வரை பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய, கிட்டத்தட்ட 4 மாதங்கள் பகுதி பகுதியாக நீங்கள் செலுத்தக்கூடிய வசதியை செய்து தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். வர வேண்டிய இடம் மீண்டும் இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் பல காஃபி டேபிள்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை மிக மலிவான விலைகளில் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் நினைவூட்ட விரும்புகின்றோம். 30% மேற்பட்ட விலை தள்ளுபடிகளில் இந்த காஃபி டேபிள்களை நீங்கள் கொள்ளனவு செய்யலாம். கிங்ஸ்லி காஃபி டேபிள் இருக்கின்றது, $149. அதே போல ஒரு இன்னொரு செவ்வக வடிவிலான ஒரு காஃபி டேபிள் இருக்கின்றது, $199 விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. அதே போல் ஒரு சில்வியா காஃபி டேபிள் இருக்கின்றது, $399 கொள்ளனவு செய்யலாம். இப்படி பல காஃபி டேபிள்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, பல்வேறு விதமான கதிரைகள் இன்று மிக குறைந்த விலை தள்ளுபடிகளில் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. $28 முதல் கதிரைகளை நீங்கள் கொள்ளனவு செய்யலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கே விற்பனை செய்யப்படுகின்ற பல்வேறு விதமான தளபாடங்கள் இன்றைய நாளில் டென் சேல்ஸ் முறையில் ஃபைனல் கிளியர் முறையில் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் வந்து பார்க்கின்ற போது உங்களுக்கு தேவையானதை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். அது மட்டுமல்ல, இன்றைய நாளில் நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற ஒவ்வொரு பொருட்களுக்குமான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. $150 வவுச்சர் இருக்கின்றது. அதே போல ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் இருக்கின்றது. அதை விட நீங்கள் ஒரு ரென்ட் பேமெண்டை நீங்கள் செய்பவராக இருந்தால் உங்கள் வீட்டு ரெண்டை ஒரு வருடத்திற்கு பிரிக் அவுட்லெட் நிறுவனம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார்கள். அது மட்டுமல்ல, உங்களது மோட்கேஜை கூட ஒரு வருடத்துக்கு செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருந்தால். இவ்வாறு பல்வேறு விதமான சலுகைகள் மற்றும் உத்தரவாதங்கள் என்பவற்றின் ஊடாக தளபாடங்கள் மற்றும் அப்ளையன்சஸ் பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இன்று நாங்கள் இப்பொழுது விடைபெற இருக்கின்றோம். நாங்கள் விடைபெற்று சென்றாலும் நீங்கள் தொடர்ச்சியாக வருகை தரலாம். இன்று 8 மணி வரை, என்ன சுதர்சி, 8 மணி வரை,
1: 6 மணி வரை, நிறுவனம் இந்த தகவலோடு விடைபெற்று பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திற்கும் நேற்று தினம் வந்த நேயர்கள், இன்றைய தினம் வந்த நேயர்கள் மற்றும் நேயர்களுக்கும் பிரியா, உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம் நேயர்களே.
0: நன்றி, இணைந்து கொண்டு இவ்வளவு நேரமும் இந்த தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்தமைக்காக யார் அழைப்பில்லை என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார்?
3: வணக்கம், நான் பவி அழைக்கிறேன்.
0: வணக்கம் பவி, எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: என்ன பாடு கேட்க போறீங்க?
3: வசந்த கால நதியினிலே. என்ன
0: பாடு? வசந்த கால நதியினிலே.
3: ஆமா, உங்களுக்கு தெரியும் தானே.
0: இது இந்த பாட்டு வந்து சோகமா இருக்கிறதுனால கேக்குறீங்களா?
3: பாட்டு
0: வருது. நன்றி இணைந்து கண்டமைக்காக.
3: நன்றி.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள். பிரதி
3: செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
4: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்ளுணர்வு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறிகளோட டைனிங் டேபிளை கொள்ளுணர்வு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்ளுணர்வு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
7: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
6: சுகந்தன், 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: Listen to us around the universe. www.cmr.fm.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284 7000 416-284-7000.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
6: Listen to us around the universe. www.cmr.fm.
7: CMR தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 2:11 இருக்கிறது. மோகேஷ் முகவர் கஜன் வழங்கும் தகவல்களோடு அருண் இணைந்திருக்கிறார். வணக்கம் அருண்.
8: மீண்டும் வணக்கம் பிரியா வின்சன். வணக்கம் நேர்களே. ஆமாம், மோகேஜ் குறித்த ஒரு நேர்மையான வழிகாட்டல்களையும் அல்லது உங்களுக்கு நீங்கள் ஒரு மோகேஜுக்காக அணுகுகிற போது ஒரு உங்களை அலைக்கழிக்காத உங்களுக்கு நேர்மையாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற வகையிலே குறித்த கால பகுதிக்கு முன்பாக எப்பொழுது உங்களுக்கு குளோசிங்கோ அதுக்கு முன்பாகவே உங்களுக்கான மோகேஜை பிரதான வங்கிகளிலே முடித்து தரக்கூடிய ஒரு சிறந்த மோகேஜ் தெரிவுகள் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தால் அதற்கான சிறந்த தகமையோடு உங்களை வரவேற்கின்றார் கஜன் கனகவிநாயகம். தொலைபேசி இலக்கம் 416-274-4345. பலரும் வீடு வாங்குவது தொடர்பாகவே நிறைய யோசிப்பதற்கான அடிப்படை காரணம் சரியான மோகேஜ் குறித்த ஒரு புரிதல் இல்லாமல் அல்லது மோகேஜ் குறித்து அவர்கள் பெற்றுக்கொண்ட கசப்பான அனுபவங்கள். இன்றைக்கு சொத்துக்களை விட்டிருக்கின்ற அல்லது பெரிய இழப்புகளை முதலீட்டுத் துறையிலே சந்தித்திருக்கின்ற பலருடைய அனுபவம் என்பது பிழையான மோகேஜ் வழிகாட்டல் மூலமாகவே அவர்கள் சொத்துக்கள் இழந்திருக்கிறார்கள். போட்ட பணத்தை கூட எடுக்க முடியாமல் பல கொண்டோக்கள், பல வீடுகள் விடப்பட்டிருக்கிறது. பலர் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் எந்த நிலையில் இருந்தார்களோ மீண்டும் அதே நிலைக்கு திரும்பியிருக்கிறார்கள். குறிப்பாக வாடகை குடியிருப்புகளை நோக்கி பலர் சென்றிருக்கின்றார்கள். காரணம் பிழையான மோகேஜ் அணுகுமுறைகள் அல்லது தவறான முறையிலே வழிகாட்டப்பட்ட மோகேஜ் அணுகுமுறைகள். இப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் அழைக்கிற போதே, ஒரு மோகேஜ் தேவைக்காக அழைக்கிற போது தன்னுடைய கேள்விகளுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய சில பதில்களை வைத்துக் கொண்டே உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்து தர முடியுமா இல்லையா என்பதை உடனடியாகவே சொல்லிவிடுவதனால் ஒன்று அவர் பொறுப்பு ஏற்கின்ற மோகேஜுக்கு 100% உழைப்பை கொடுத்து உங்களுக்கான மோகேஜை திறம்பட செய்து தருகின்றார். அதுவும் கனடாவின் பிரதான வங்கிகளிலே குறித்த காலத்துக்கு முன்பாகவே மோகேஜ் முடித்து தரப்படுகிறது. அது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். அல்லது நீங்கள் அவர் உங்களுடைய மோகேஜை தன்னால் செய்து தர முடியாதுன்னு சொல்கிற போது நீங்கள் இங்கே காத்திருப்பு செய்ய வேண்டிய தேவையில்லை, வேறொரு தெரிவுக்கு நீங்கள் செல்ல முடியும். எனவே எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வழிகாட்டல் என்பது அங்கே கிடைக்கிறது. எனவே மோகேஜ் குறித்த தெளிவான மன உளைச்சலுக்கு உங்களை ஆளாக்காத, பிரைவேட் மோகேஜை நோக்கி உங்களை தள்ளிவிடாத வங்கிகளில் குறைந்த வட்டி விதத்தில் உங்களுக்கான மோகேஜை பெறுவது உங்களுடைய நோக்கமாக இருந்தால் அதற்கான சிறந்த தெளிவாக நீங்கள் கஜன் கனகவிநாயகத்தை அழைக்கலாம். தொலைபேசி இலக்கம் 416-274-4345 416-274-4345. உங்களுக்கு அப்ரேசல் கிடைக்கவில்லையா அப்படி ஒரு நிலைமை இருந்தால் அதற்கான அடுத்த தெரிவு என்பது பிரைவேட் மோகேஜ் அல்ல என்பதை கஜன் தெரிவிக்கிறார். இருக்கின்றார். வருமான போதாமைகள் இருந்தால் அதனுடைய அடுத்த தெரிவும் பிரவீத் மோகேஜ் இல்லை என்பதை கஜன் தெரிவிக்கின்றார். உங்களுடைய தகமைகளை சீர்படுத்துவதனூடாக உங்களுடைய தகமைகளை வைத்துக் கொண்டே கனடாவின் பிரதான வங்கிகளிலே தன்னால் உங்களுக்கான மோகேச்சை பிரதான வங்கிகளிலே உங்களுக்கான மோகேச்சை சிறப்போடு முடித்து தர முடியும் என்பதை கஜன் தெரிவிக்கின்றார். நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது மோகேஜுக்கான தடைகள் இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். தன்னோடு பேசுகிற போது அதற்கான வழிமுறைகளை தன்னால் உங்களுக்காக வழிகாட்ட முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். ஏற்கனவே நீங்கள் தவறான வழிகாட்டல் ஊடாக அல்லது பிழையான நிர்பந்தங்கள் மூலமாக நீங்கள் பிரைவேட் மோகேஜை நோக்கி தள்ளப்பட்டிருந்தால் தொடர்ந்தும் பிரைவேட் மோகேஜில் இருக்க வேண்டியது உங்களுடைய தலைவிதி அல்ல. உங்களுடைய பிரைவேட் மோகேஜை பிரதான வங்கிகளுக்கு மாற்றித்தர முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். மிக குறிப்பாக அண்மை காலத்தில் இந்த HST

0: அதில் இருக்கக்கூடிய மோகே தொடர்பான சில அணுகுமுறைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவ்வாறு வேலைக்கு அதை கவனித்தால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்பதையும் மோகே தொடர்பான ஒரு வழிகாட்டலை கஜன் தெரிவிக்கின்றனர். எனவே ஒரு நிம்மதியான மன உளைச்சல் இல்லாத குறித்த தவணைக்கு பிந்தாத, அதாவது எப்போது உங்களுக்கு குளோசிங்கோ அதற்கு முன்பாகவே பிரதான வங்கிகளில் உங்களுக்கான மோகேஜை பெறுவதற்கும், ஒப்பீட்டளவிலே குறைந்த வட்டி வீதங்களில் உங்களுக்கான மோகேஜை பெறுவதற்கும், எந்த நிலையிலும் உங்களை பிரைவேட் மோகேஜை நோக்கி தள்ளிவிடாத வங்கிகளில் உங்களுக்கான பிரதான மோகேஜை பெறுவதற்கும் ஒரு சிறந்த வழிகாட்டல் கிடைக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஆலோசனைகள் முற்றிலும் இலவசமானது. நீங்கள் கஜனோடு பேசுவதனால் இவரிடமே நீங்கள் மோகேஜ் செய்ய வேண்டும் என்கின்ற எந்த நிர்பந்தங்களும் இல்லை என்பதை நீங்கள் கவனிக்கலாம். எனவே ஒரு தமிழ் சமூகமாக ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளவும், சிறந்த வழிகாட்டலை பெறவும், மோகேஜ் தொடர்பான நல்ல நன்மைகளை பெறவும் நீங்கள் கஜன் கனகவிநாயகத்தை தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 416-274-4345 416-274-4345 என்பது கஜன் கனகவிநாயகத்தின் தொலைபேசி இலக்கம். இந்த வேளையிலே பிரியா மென்சர் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறலாம். இன்னும் தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு
1: நன்றி. இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக நேரம் 2:16 ஆகி இருக்கின்றது.

103 அலவரிசையில் இசையமாறு தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 2:23 ஆகியிருக்கிறது. நான் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிற நேரம். சரி, விடைபெறுவதற்கு முன்னம் இந்த காலத்தை மறந்து விடாதீர்கள். நிறைய நல்ல செரி பிளஸம் பார்க்கறதுக்கான நாட்கள் இந்த நாட்கள். நீங்கள் வந்து சென்டானியல் பார்க் போகலாம், இங்கே எட்டபிக்கோவில் இருக்கிற பார்க் போகலாம், இல்லாவிட்டால் ஹை பார்க் போகலாம். வழக்கம் போலவே நீங்கள் பார்க்குற தெருக்கள் எல்லாம் இந்த மலர்கள், மக்னோலியாவாக இருக்கட்டும், செரி பிளாசமாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. பியாஸாக இருக்கட்டும், எல்லா பூக்களும் நீங்கள் பார்க்கலாம். ஆக இதுதான் அந்த பீக் ப்ளூமில் இருக்கிற காலங்கள். அதை மிஸ் பண்ணிடாதீங்கன்றதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு, அதே மாதிரி நீங்கள் இனி இல்லைன்னு நல்ல வடிவான செரி பிளாசம் பார்க்க வேணும். ஒரு பெரிய தோரணை மாதிரி வாசல் நெடுகவும் இருக்கும் இல்லையா, அப்படி பார்க்க வேணுமாக இருந்தால் நீங்கள் நயாகரா லேக் போங்க. அங்கேயுமே நல்ல அழகான இடங்கள்னு அவைகள் இருக்கிறது. ஆக இந்த பூ பூக்கும் காலத்தை ஒரு நாளும் மிஸ் பண்ணிடாதீங்கன்ற அந்த தகவலோடு நான் நிகழ்ச்சியில் இருந்து விடை பெறப்போகின்றேன். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த எல்லோருக்குமே நன்றி. இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே இனிய நாளாகட்டும். யாரெல்லாம் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை, இன்னும் பல முக்கியமான நாட்களை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீங்களோ, உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஞாயிற்றுக்கிழமை என்றாலே சொல்லுவாங்க ஓய்ந்திருக்கிறதுக்கான நாள் அப்படின்னு. ஆக முழுக்க முழுக்க உங்களுடைய உடலையும் மனதையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க. எதெல்லாம் உங்களுடைய மனதை நிறைவாக்குமோ, ஒரு நல்ல பாட்டு கேட்கறது, ஒரு நல்ல படம் பார்க்கறது, எங்கேயாவது காலார நடந்து போகிறது, இல்லாட்ட ஒரு கஃபேல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு புத்தகம் படிக்கிறது, ஒரு நல்ல டீ வீட்டிலேயே அப்படியே பார்த்து பார்த்து டீ ஊற்றுவோம் இல்லையா, நல்லா இஞ்சி போட்டு, சுக்கு போட்டு, ஏலம் போட்டு, நல்ல வடிவாக பார்த்து பார்த்து டீ ஊற்றுவோம் தானே. அந்த மாதிரி ஒரு நல்ல டீ அப்படியே அமிர்தம் மாதிரி ஊற்றி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்ட நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒத்தன்டிக்கான ஊர் சமையல், அது யாழ்ப்பாண சமையலாக இருக்கலாம், மன்னார் சமையலாக இருக்கலாம், மட்டக்கிழப்பு சமையலாக இருக்கலாம், திருவண்ணாமலை சமையலாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் நல்ல டேஸ்டியாக சமைச்சு உங்களோட கையால் சாப்பிடுங்க. எப்போவுமே ஏன் அதை சொல்கிறேன்னு, இதில் என்ன புதுமை இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஒரு புதுமையும் இல்லை. வழக்கமாக நீங்கள் வேலைக்கு போகும்போது மடக்கு மடக்குன்னு சாப்பிடுவோம். வயிற்றுக்குள்ள வாய்க்குள்ளே என்ன போகுதுன்றதே தெரியாமல் அவசரமாக சாப்பிடுவோம். அப்படி இதை ஃபோன் பார்த்துக்கொண்டே சாப்பிடுவீங்க. அதனால் அந்த உணவுக்கான மரியாதையும் அந்த சாப்பாட்டுக்கான சாப்பிட்றது ஒரு தியானம். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதை மைண்ட்ஃபுல்லாக செய்வீங்களாக இருந்தால், அதாவது முழு மனசோடு அதை பற்றின பிரஜையோடு செய்வீங்களாக இருந்தால், இப்போ சாப்பிடும்போது நீங்கள் வேறொண்டை யோசிச்சுக்கொண்டு வேறொண்டை பார்த்துக்கொண்டு நீங்கள் வேலை செய்த உடனே சாப்பிடுவீங்களா இருந்தால், நீங்கள் வேலையும் முழுமையாக செய்யலை, சாப்பிட்றதையும் முழுமையாக சாப்பிடலை. ஆக அப்படி இல்லாமல் நீங்கள் நினச்சி அந்த உணவினுடைய ருசியை உணர்ந்து நீங்கள் சாப்பிடும்போதோ, தேநீர் குடிக்கும்போதோ, ஒரு பூஜை செய்யும் அதாவது அந்தந்த கணத்தில் அதுக்கு முழுமையான உணர்வோடு செய்யும் பொழுது அந்த வேலையே ஒரு தியானம் போல இருக்கும். அதுவே உங்களுக்கான மன அமைதியை கொடுக்கும் என்ற செய்தியோடு நான் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப்போகிறேன். சரி, நான் கடைசியாக சொல்லிட்டு போகிற அந்த விஷயம், பூக்கள் பாருங்கள் வெளியில் நிறைய அழகாக இருக்குது. அதை பார்க்கும்போதெல்லாம் நான் சொன்ன இந்த விஷயத்தை நினச்சிக்கோங்க. அது ஒருவேளை இவ்வளோ அழகழகாக பூ இருந்தும் அந்த பூக்களை பார்க்காம நீங்கள் டக்குன்னு கடந்து போயிட்டீங்களா இருந்தால் அது இயற்கைக்கு நீங்கள் செய்கிற அவமரியாது. ஆக அது இல்லாமல் இந்த அழகை ரசிக்கிறதுக்கான காலங்களாக, இந்த வசந்த காலத்தினுடைய அழகை ரசிக்கிறதுக்கான நேரமாக இதை பயன்படுத்துங்கன்ற செய்தியோடு நான் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப்போகிறேன். தொடர்ந்து சுயமார் தமிழோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது பிரியாவின் சென்று வணக்கம் நேர்களே.

நேரம் சரியாக 2:30 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். கிழக்கு மாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் மற்றும் இலங்கைக்கான பிரதிநிய உயர்ஸ்தானிகர் ஆகியோரை இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் நாளை கூட்டாக சந்திக்க உள்ளனர். காலி சிறைச்சாலை வளாகத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 4 பிராந்தியங்களில் பலத்த பாதுகாப்புடன் 6 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை தொடங்குகிறது. காலை 11 முதல் முடிவுகள் வெளியாகும். ஆட்சியை பிடிப்பது யார் என்பது பிற்பகலில் தெரியவரும். மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் அமெரிக்காவின் சகினோ வேலி ஸ்ட்ரீட் பல்கலைக்கழகத்திடமிருந்து கௌரவ டாக்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டார். ரஷ்யா கடந்த 24 யுக்ரைன் நகரங்களை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆராதனை ராஜகுமார். நேரம் இப்பொழுது 2:32. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து SPP மற்றும் ஜானகி அவர்களுடைய குரலில் இளையராஜாவின் இசையில். இது உங்களுக்காக சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி.

0: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
5: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

www.cmr.fm. நேர்களே, அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் ஊரு விட்டு ஊரு வந்து என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா ஜானகி என் குரலில். இது உங்களுக்காக சொர்க்கமே என்றாலும்

0: நேர்களே, இப்பொழுது 2:46 இந்த வாரத்திற்கான வானிலையை நாங்கள் பார்க்கலாம். வானிலை இப்பொழுது 12°C இருக்கின்றது. இரவு பொழுது 8°C இருக்கும். மழைக்கான சாத்தியங்கள் 60% இருக்கும். நாளை வானிலை 19°C இருக்கும். மிகவும் வெயிலான ஒரு நாளாகத்தான் அமையப் போகின்றது. இரவு பொழுது 10°C இருக்கும். மழைக்கான சாத்தியங்கள் 40% இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை 14°C இருக்கும். மழைக்கான சாத்தியங்கள் 60% இருக்கும். இரவு பொழுது 5°C மீண்டும் மழைக்கான சாத்தியங்கள் 60% இருக்கும். புதன்கிழமை 12°C இருக்கும். மீண்டும் மழை சார்ந்த ஒரு நாளாகத்தான் இருக்கப் போகின்றது. மழைக்கான சாத்தியங்கள் 40% இருக்கும். இரவு பொழுது 3°C இருக்கும். இந்த வாரம் முழுவதும் மழையும் வெயிலும் சார்ந்த ஒரு நாளாகத்தான் அமையப் போகின்றது. நேர்களே, நீங்கள் சிஎம்ஆர் ரேடியோ தமிழகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? Suzanne.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
6: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444, 416-293-3444. Leaf Truck Driving School. மிசிசாகா பிரம்ப்டன் மக்களுக்கு நல்லதொரு உணவகம் மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம், ஊபர் ஈட்ஸ், டோ டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிரம்ப்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில், இலக்கம் 263 குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2, 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட டேஸ்டி மாயாஸ் .com.
7: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: தற்போது மோர்கேஜ் தகவல்களை வழங்குவதற்கு அருண்குமார், அருண்குமாரை நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
3: மீண்டும் வணக்கம், இனிமையான வணக்கம். இந்த பொழுதிலே ஆமாம், இது மோகேஷ் முகவர் கஜன் கனக விநாயகம் தரக்கூடிய ஒரு தகவல்களை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். மோகேஷ் குறித்த எந்த ஒரு தேவைகளுக்கும், அதாவது மிக முக்கியமாக ஒரு காலதாமதம் இல்லாத, அதே வேளையிலே பிரைவேட் மோகேஜுக்கு உங்களை வழிநடத்தாத, பிரதான வங்கிகளிலே மோகேஜை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த மோகேஜ் வழிகாட்டியாக இருக்கின்றார், மோகேஜ் முகவராக இருக்கின்றார் கஜன் கனக விநாயகம். தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 416-274-4345, 416-274-4345 என்பது தொலைபேசி இலக்கம். குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய கொண்டோக்களுக்கோ வீடுகளுக்கோ இந்த அப்ரீசல் சரியாக கிடைக்காவிட்டாலும் கூட உங்களுக்கான மோகேஜை நீங்கள் பிரைவேட்டிலே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பிரதான வங்கிகளிலேயும் செய்தரலாம் என்பதை செய்ய முடிய உங்களுடைய வருமான போதாமைகள் இருந்தாலும் அதை தாண்டி உங்களுடைய தகமைகளை சரியாக செய்வதனூடாக உங்களுக்கான இவையெல்லாம் தாண்டி நீங்கள் சில வேளைகளிலே ஏற்கனவே ஒரு தவறான வழிகாட்டல் மூலமாகவோ அல்லது ஒரு நிர்பந்தம் காரணமாகவோ நீங்கள் பிரைவேட்டிலே உங்கள் மோகேஜை வைத்துக் கொண்டிருந்தால் தொடர்ந்தும் பிரைவேட்டிலேயே மோகேஜ் இருக்க வேண்டியது ஒரு தலைவிதி அல்ல, அதை பிரதான வங்கிகளுக்கு தன்னால் இலகுவாகவே மாற்றித்தர முடியும் என்பதை கஜன் கனக விநாயகம் தெரிவிக்கின்றார். தொலைபேசி இலக்கம் 416-274-4345, 416-274-4345. குறிப்பாக இப்போ சமகாலத்தில் இந்த HST இலவசம் என்கின்ற விடயம், அதாவது புதிதாக வீடு வாங்குவோருக்கு HST சலுகைகள் வழங்கப்படுகிறது அரசாங்கத்தினால், அது குறித்து நீங்கள் ஒரு வீட்டை வாங்க முன்பாக சில மோர்கேஜ் விடயங்களையும் கவனிக்க வேண்டும் என்பதையும் தெரிவிக்கின்றார். சில நேரங்களில் கொஞ்சம் பணம் இருக்கிறது, இந்த HST சலுகையை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் ஒரு 10% டவுன் பேமெண்டோடு வீடு வாங்குற ஒரு முயற்சியில் இருந்தால், அது குறித்து சிந்தித்தால், அதிலும் கூட சில மோர்கேஜ் அணுகுமுறைகளை நீங்கள் கவனிக்கிற போது நிறைந்த நன்மைகளை நீங்கள் பெற முடியும், அதற்காகவும் தன்னால் வழிகாட்ட முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். அதைவிட மிக முக்கியமாக ஏற்கனவே நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள், மோகேஜை புதுப்பிக்க வேண்டும், ரினியூவல் வருகிறது சொன்னால் கடைசி நிமிஷம் வரை காத்திருக்காமல் தன்னோட வேலைக்கே பேசுகிற போது மிக குறைந்த வட்டி விதத்தில் உங்களுக்கான மோகேஜை புதுப்பித்து தர முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். எனவே ஒரு மிக முக்கியமாக கஜன் சொல்கின்ற விடயம், நீங்கள் மோகேஜுக்காக தன்னை அழைக்கிற போது நீங்கள் வழங்கக்கூடிய அடிப்படை தரவுகளை வைத்துக் கொண்டு உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்தர முடியுமா என்பதை தெரிவித்து விடுகின்றேன். எனவே உங்களுக்கு ஒரு காலதாமதம், இழுத்தடிப்புகள் எதுவுமே இருக்காது, மன உளைச்சல் இருக்காது, குறித்த நேரத்தில் பிரதான வங்கிகளிலே உங்களுக்கான மோகேஜை வெற்றிகரமாக தன்னால் செய்தர முடியும் என்பதை கஜன் கனக விநாயகம் தெரிவிக்கின்றார். அழைத்து பேசுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-274-4345. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி அருண்குமார், இணைந்து கொண்டு இந்த தகவலை வழங்கியதற்கு. அடுத்ததாக டூட் திரைப்படத்திலிருந்து சிங்காரி என்ற பாடல் ஒளிபரப்பாகும்.

0: ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm துல்லியத்தில் துள்ளும் தமிழ்.
1: நேரம் சரியாக 3 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம்.
2: செய்திச் சுருக்கம் அனுசரணை வழங்குபவர் பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜா. 416-245-6555.
1: மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயிசு இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இலங்கை சென்றடைந்துள்ளார். ரஷ்யா சுகாதார அமைச்சர் மிகேல் முரஷ்கு தலைமையிலான உயர்மட்ட தூதுக்குழு மே இன்று 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை சென்றுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தின் ஜபல்பூர் மாவட்டத்தில் உள்ள பெர்கி அணையில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரதமர் மார்க்கானி தற்போது அர்மேனியாவில் நடைபெறும் ஐரோப்பிய அரசியல் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். கனடாவில் ஐரோப்பிய முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் சர்வதேச வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் அவர் ஐரோப்பிய தலைவர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். ஜெர்மனியில் உள்ள 5000 அமெரிக்க வீரர்களை குறிக்கும் பென்டகன் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம்.
2: செய்திச் சுருக்கம் அனுசரணை வழங்கியவர் பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜா. 416-245-6555. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வர்த்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நேர்களே, இப்பொழுது 3:02. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் வாழை திரைப்படத்திலிருந்து தீயின் குரலில் சந்தோஷ் நாராயணன் இசையில். இது உங்களுக்காக தென்கிழக்கு.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி பர்சனல் மற்றும் கோர்பரேட் டாக்ஸ் ட்ரக்கிங் ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 303 மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச் ஸ்காப்ரோ 647-885-3012
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300
0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள் பல வீடுகளில் முதலிட ஆசையா முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
0: இலவசம் ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-

0: நேர்களை நிர்மிப்பொழுது 3:11. வெயிலின் அருமை நிழலில் தெரிவது போல் ஓர் அன்னியை இழந்த குழந்தையின் ஏக்க கவிதைதான் நாம் முத்துக்குமார் அவர்களின் முத்தானைந்த வரிகள். அழுது புரண்டு நான் அலறிய ராத்திரிகளில், அழுது புரண்டு நான் அலறிய நாட்களில், நிலவும் இருந்தது, சோறும் இருந்தது, ஊட்டத்தான் தாயில்லை. இந்த கவிதையை மீட்டி பார்க்கும் படியான ஒரு பாடல்தான் வலிமை திரைப்படத்திலிருந்து மதர் சாங். இந்த பாடல் சித் ஸ்ரீராமின் குரலில் வெளிவந்திருக்கின்றது. இது உங்களுக்காக அந்த பாடல்.
1: நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ,

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: காலையில அதிசயம் அதிகம், 101.3 கேட்கிற பொழுது அது ஒரு ஆனந்தம் தான் இருக்கும். அருமை அருமை.
4: நேர்களே, அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து சித்ராவின் குரலில் பரத்வாஜ் அவர்களுடைய இசையில். இது உங்களுக்காக, ஒவ்வொரு பூக்களுமே.

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வீத கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: தற்போது மொழிகேஜ் தகவல்களை வழங்குவதற்கு அருண்குமாரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஆராதனை. வணக்கம் நேர்களே. ஆமாம், மோகேஷ் குறித்த விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இது கஜன் கனக நாயகம் அவர்கள் தரக்கூடிய மோகேஷ் தொடர்பான விவரங்கள். குறிப்பாக சமகாலத்தில் பலரும் இந்த மோகேஷ் சரியான அணுகுமுறைகள் இல்லாமல் அல்லது பிழையான வழிகாட்டல்கள் கிடைத்ததனால் கடைசி நேரங்களிலே அந்த மோகேஷ் குளோசிங் முடிக்க முடியாமல் சொத்துக்களை இழந்து மீண்டும் இருக்கிறார்கள். எனவே அப்படியாக இல்லாமல் நீங்கள் ஒரு மோர்கேஜ் தேவைக்காக கஜன் கனக விநாயகத்தை அழைக்கிற போது உங்களுக்கான மோர்கேஜை தன்னால் செய்தர முடியுமா என்பதை அடிப்படையான சில தரவுகளை வைத்துக் கொண்டு குறித்த பொது குளோசிங்கோ அதற்கு முன்பாகவே உங்களுக்கான மோகேச்சை திறம்பட முடித்தரக்கூடிய முகவராக நீங்கள் கஜன் கனக விநாயகத்தை அழைக்கலாம். தொலைபேசி இலக்கம் 416-274-4345 416-274-4345. இப்போது வீடுகளுக்கோ கொண்டோர்களுக்கோ சரியான முறையிலே அப்ரேசல் கிடைக்கவில்லை என்பது ஒரு பெரிய விடயமாக இருக்கிறது. எனவே அப்படி அப்ரேசல் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்கான அடுத்த தடவை பிரைவேட் மோகேச்சுக்கு செல்வதல்ல, அதற்கான தேவையில்லை. தகவல்களை வடிவமைத்துக் கொண்டு உங்களுக்கான மோகேச்சை வங்கிகளிலேயே செய்திட முடியும் என்று சொல்கின்றார். அதுபோலவே வருமான போதாமைகள் லோ இன்கம் என்று சொல்லக்கூடிய விடயங்களும் பாதிப்பை தராத வகையிலே உங்களுக்கான மோகேச்சை பிரதான வங்கிகளிலே தன்னால் செய்திட முடியும் என்பதையும் கஜன் தெரிவிக்கின்றார். தொலைபேசி இலக்கம் 416-274-4345. குறிப்பாக அண்மையிலே அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த HST ரிபேட் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் என்று பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள தன்னோடு பேசிக் கொள்ளலாம் என்று சொல்கின்றார். ஏற்கனவே நீங்கள் மோகேஜ் எடுத்துவிட்டீர்கள், தவறான வழிகாட்டலோ அல்லது பிழையான முடிவுகளோ பிரைவேட் மோகேஜில் இருந்து கொண்டு அப்படியே நீங்கள் மாதாந்தம் கடன் சுமையோடு வாழ வேண்டிய அல்லது நிர்பந்தங்களுக்கு வாழ வேண்டிய தகமை இல்லை. அந்த தலைவிதியை மாற்ற முடியும். தன்னோடு நீங்கள் பேசுகிற போது பிரைவேட்டில் இருக்கிற மோகேஜை இலகுவாகவே மாற்றித்தர முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். அதற்காகவும் நீங்கள் கஜன் கனக விநாயகத்தை அழைக்கலாம். ஏற்கனவே மோகேஜ் இருக்கிறதனால் இப்பொழுது ரினுவல் வருகிறது, புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் வீலைக்கே தன்னோடு பேசுகிற போது உங்களுடைய புதுப்பித்தல் மோகேஜ் ரினுவலை வந்து மிக இலகுவாக ஒப்பீட்டளவிலே குறைந்த வட்டி விதத்திலே கனடாவின் பிரதான வங்கிகளிலே தன்னால் பெற்றுத்தர முடியும் என்பதையும் கஜன் தெரிவிக்கின்றார். எனவே மோகேஜ் குறித்த அணுகுமுறைகள் மிக நேர்த்தியான நேர்மையான வழிகாட்டல்கள் மற்றும் மிக முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதான வங்கிகளிலே நீண்ட காலம் தனக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த வட்டி வீதங்களில் வங்கிகளிலேயே உங்களுக்கான மோகேஜை செய்து தர முடியும் என்று சொல்கிறார். எந்த சூழ்நிலையிலும் பிரைவேட் மோகேஜுக்கு உங்களை கொண்டு செல்லாத வகையிலே உங்களுக்கு பிரதான வங்கிகளிலே தீர்வுகளை பெற்றுத்தர முடியும். அதே வேளையிலே பிரைவேட் மோகேஜில் இருந்தால் கூட அதை பிரதான வங்கிகளுக்கு தன்னால் மாற்றித்தர முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். எனவே ஒரு அலைச்சல் இல்லாத, மன உளைச்சலுக்கு உள்ளாகாத, கால தாமதம் இல்லாத நேர்த்தியான நேர்மையான மோகேஜ் தேவைகளுக்கு நீங்கள் கஜன் கனக விநாயகத்தை அழைக்கலாம். தொலைபேசி இலக்கம் 416-264-4345 416-274-4345 என்பது கஜன் கனக விநாயகத்தின் தொலைபேசி இலக்கம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி ஆராதனை.
1: நன்றி நன்றி அருண்குமார், இணைந்து கொண்டு இந்த தகவலை வழங்கியமைக்கு. நேர்களேன், இப்பொழுது 3:28 அர்த்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் அவதாரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா ஜானகியின் குரலில் இது உங்களுக்காக தென்றல் வந்து

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். முல்லைத்தீவு நந்திக்கடல் கலப்பு பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் மூவர் காயமடைந்து முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை இன பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஏற்பாடு செய்திருக்கின்ற மூன்றாவது சுற்று சந்திப்பு எதிர்வரும் புதன்கிழமை கொழும்பில் நடைபெறவிருக்கிறது. வணிக சிலிண்டர் விலை உயர்வை எதிர்த்து விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மே 7 கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருப்பதாக அறிவித்திருக்கின்றன. ஆல்பர்டாவின் ஃபோர்ட் மேக்மரி பகுதியில் கடந்த 2016 ஏற்பட்ட பயங்கர காட்டுத்தீ விபத்தின் 10வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் 2500 வீடுகள் அழிந்தன. ஈரான் வழங்கிய 30 அமைதி திட்டத்தை பரிசீலித்த ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரான் இன்னும் போதுமான விலையை கொடுக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார். இது ஈரானின் நிபந்தனைகளை அமெரிக்கா முழுமையாக ஏற்க தயாராக இல்லை என்பதை காட்டுகிறது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 தொடர்தரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 888-8044.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462 416-821-0462.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது? நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com.
7: CMR Tamil FM. இனிக்கும் இனிய பாடல்களும் CMR Tamil FM 101.3 FM.
8: நேர்களே, நீங்கள் இப்பொழுது 3:38. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து, ஜானகி. ஜானகியின் குரலில் இளையராஜா இசையில். இது உங்களுக்காக ஓ மேகம் வந்ததோ.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் 130,000 டாலர் வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி, நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
1: மே மாதம் 5 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

பொதுவாக கண்ணீரை ஒரு கோழியின் ஆயுதமாக கருதிக்கொள்வோம். ஆனால் மனித நேயத்தின் அடையாளமாக பார்க்க வேண்டும் என்று கவிக்கு அப்துல் ரஹ்மான் இக்கவிதை மூலம் உணர்த்துகிறார். நான் இரும்பாக இருந்தேன், கண்ணீரின் ரசவாதம் என்னை பொன்னாக்கியது. இக்கவிதை வரிகளுக்கு அமைவாக அளிக்கிறது 36 வயதினிலே என்ற திரைப்படத்திலிருந்து போகிறேன். இந்த பாடல் கல்பனா ராகவேந்தர் அவர்களுடைய குரலில் வெளிவந்திருக்கின்றது.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: நேர்களே, மீண்டும் மோர்கேஜ் தகவல்களை வழங்குவதற்கு அருண்குமாரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: வணக்கம் ஆராதனை, வணக்கம் நேர்களே. ஆமாம், மோர்கேஜ் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு தேடு பொருளாக, ஒரு பேசு பொருளாகவே இருக்கிறது. அது மிக முக்கியமாக என்றால், அண்மை காலங்களிலே வீடுகளை வாங்கிய பலரும் சந்தித்த ஒரு கசப்பான அனுபவங்கள் தான் மோர்கேஜ் குறித்த ஒரு நம்பிக்கையான தெரிவுக்கு எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கின்ற விடயம். எனவே கஜன் உங்களுக்கு அந்த சிறந்த தகவலோடு உங்களை வரவேற்கின்றார். கஜன் கனகவிநாயகம், அண்மை காலங்களிலே பலரும் மிக பெருமதியான தங்களுடைய சேமித்து தாங்கள் வாங்கிய சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். காரணம், சந்தை நிலவரங்கள் மாற்றங்கள், மோர்கேஜ் எடுக்க முடியாத நிலை, கடைசி நேரத்திலே அந்த ஷோர்ட் போல் வருகிற போது அதை ஈடு செய்வதற்கு பணம் இல்லாத நிலை என்று பல காரணங்களில் இருந்தது. சிலருக்கு தவறான மோர்கேஜ் வழிகாட்டல் கூட அந்த நிலைமைக்கு கொண்டு போறது. குறிப்பாக இறுதி நேரத்திலே எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு கடைசி நேரத்திலே இவ்வளவு பணம் கொண்டு வந்தால் தான் மோர்கேஜ் குளோசிங் செய்ய முடியும் என்று சொல்கிற போது அந்த காசை பலருக்கும் திரட்ட முடியாமல் போனது. அந்த கடைசி நேர அறிவுறுத்தல்கள் அல்லது கடைசி நேர அந்தரப்படுத்தல்கள் வந்து அதற்கு ஒரு காரணமாக இருந்தது. எனவேதான் மோர்கேஜ் என்பது வெளியிலே சொல்லப்படுவது போன்று அவ்வளவொன்றும் ஒரு பயங்கரமான ஒரு பயமான விடயம் அல்ல. அதை நீங்கள் யார் மூலமாக அந்த மோர்கேஜை செய்ய போகின்றீர்கள் என்பதுதான் அங்கே அடிப்படையானது. எனவேதான் நீங்கள் கஜன் கனகவிநாயகத்தை அழைக்கிற போது அவர் சொல்லுகின்ற ஒரு விடயம், நீங்கள் அழைக்கிற போதே நீங்கள் தரக்கூடிய அடிப்படை விடயங்களை வைத்துக் கொண்டு உங்களுக்கான மோர்கேஜை தன்னால் செய்தர முடியுமா என்பதை சொல்லிவிடுகின்றேன். எனவே உங்களுக்கு ஒரு நேர விரயம் இல்லை, மன உளைச்சல் இல்லை, கடைசி நேரத்தில் உங்களை அந்தரப்படுத்துகின்ற நிலைமை எதுவுமே இல்லை. மிக இலகுவான முறையிலே உங்களுக்கான மோர்கேஜை பிரதான வங்கிகளிலே கஜன் செய்திருக்கின்றார். தொலைபேசி இலக்கம் 416-274-4345, 416-274-4345, 416-274-4345 என்பது தொலைபேசி இலக்கம். சிலவேளை நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கொண்டோக்கோ அல்லது வீட்டுக்கோ அட்ரஸில் போதுமானதாக கிடைக்காமல் போயிருக்கலாம். அப்படி என்றால் நீங்கள் பிரைவேட் மோர்கேஜுக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை, அதற்கான மோர்கேஜை பிரதான வங்கிகளிலேயே தன்னால் செய்திட முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். அதுபோலவே இந்த வருமான போதாமைகள் இருந்தால் கூட நீங்கள் அதை பற்றி அதிகம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு உங்களை அதுக்கேற்ற வகையிலே தகமைப்படுத்தி உங்களுக்கான மோர்கேஜை உங்கள் பெயர்களிலேயே வங்கியிலே தன்னால் பெற்றுத்தர முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டாக இருந்தாலும் சரி, இல்ல ஏற்கனவே வேறு வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கான மோர்கேஜ் குறித்து தன்னிடம் தெளிவான தீர்வுகளை வழிகாட்டலை நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். நீங்கள் நிறைய கடன் இருக்கிறது, கிரெடிட் கார்டு வட்டி கடன்கள், வாகன கடன்கள், வீட்டு கடன் என்று நிறைய கடன் சுமையோடு இருந்தால் அந்த சுமையோடு நீங்கள் வாழ்க்கை முழுவதும் நிம்மதி இல்லாமல் வாழ வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கான ஒரு சிறப்பான பொருளாதார மேம்பாட்டை மோர்கேஜ் முறைமைகளூடாக தன்னால் பெற்றுத்தர முடியும் என்பதை கையன் தெரிவிக்கின்றார். அதேவேளையிலே நீங்கள் ஏற்கனவே பிரைவேட்ல மோர்கேஜ் எடுத்து விட்டீர்கள், மாதம் மாதம் நிறைய வட்டி போகிறது, பொருளாதார வாழ்க்கை இல்லை, நிம்மதி இல்லை என்றிருந்தால் அந்த பிரைவேட் மோர்கேஜை கனடாவின் பிரதான வங்கிகளுக்கு தன்னால் மாற்றித்தர முடியும் என்பதை மிக சிறப்போடு அவர் சொல்கின்றார். இப்படி நிறைய நிறைய தேவைகள், அதாவது சாத்தியப்படாது முடியாது என்று சொல்லக்கூடிய பல மோர்கேஜ் விடயங்களை வெற்றிகரமாக கையாண்டு பலருக்கான பொருளாதார மேம்பாடுகளை, சிறந்த வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொடுக்கின்றார் மோர்கேஜ் மூலமாக. அழைத்து பேசுங்கள், உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான, இறுதி நேரத்தில் கைவிடாத, பிரைவேட் மோர்கேஜுக்கு உங்களை கொண்டு போய்விடாத ஒரு மிக நம்பிக்கையான, அதாவது குறித்த காலத்துக்கு முன்பாகவே உங்களுக்கான மோர்கேஜை பிரதான வங்கிகளிலே பெற்றுத்தருவதற்கும் குறைந்த வட்டி வீதங்களிலே உங்களுக்கான மோர்கேஜை பெற்றுத்தருவதற்கும் நீங்கள் கஜன் கனகவிநாயகத்தை நம்பிக்கையோடு நாடலாம். தொலைபேசி இலக்கம் மீண்டும் 416-274-4345. சில வேளைகளில் உங்களுக்கு உடனடியான மோர்கேஜ் தேவையில்லாவிட்டாலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாராவது மோர்கேஜ் விடயங்களிலே சிக்கப்பட்டு அவதிப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கும் நீங்கள் கஜன் கனகவிநாயகத்தை அறிமுகம் செய்து வைக்கலாம். தொலைபேசி இலக்கம் 416-274-4345. 4345 4146-274-435 4146-274-435 மீண்டும் சந்திக்கலாம். நன்றி ஆராதனை.
5: நன்றி அருண்குமார் இணைந்து கொண்டு இந்த தகவல்களை வழங்கியமைக்கு. நேர்களே, 4 மணியிலிருந்து 5 மணி வரை உங்களுக்காக இன்று நிகழ்ச்சி இடம்பெறும். நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 4165930055. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் காலா திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார், தி மற்றும் அனந்த் அவர்களுடைய குரலில் கண்ணம்மா.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
4: நேரம் சரியாக 4 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு இருக்கும் இலங்கைக்கான கெனடிய உயர்ஸ்தானிகர் மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆகியோரை இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் நாளை கூட்டாக சந்திக்க உள்ளனர். காலி சிறைச்சாலை வளாகத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 4 பிராந்தியங்களில் பலத்த பாதுகாப்புடன் 6 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை தொடங்குகிறது. காலை 11 மணி முதல் முடிவுகள் வெளியாகும். ஆட்சியை பிடிப்பது யார் என்பது பிற்பகலில் தெரியவரும். மாகாண முதல்வர் டக் ஃபோர் அமெரிக்காவின் சகினோ வேலி ஸ்டேட் பல்கலைக்கழகத்திடம் இருந்து கௌரவமான டாக்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டார். ரஷ்யா கடந்த 24 மணி நேரத்தில் யுக்ரைன் நகரங்களில் குறிவைத்து நடத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
3: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.9.

0: நேர்களை நேர்மை பொழுது 4:02. இப்பொழுது உங்களுக்காக என்ற நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. எங்களுடைய முதல் நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் குயின்சன், நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா, மாச்சியா இருக்கிறோம்.
0: சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: கண்ணுபட போகுதையா படத்திலிருந்து மூக்குத்தி முத்தழகு.
0: சரி, உங்களுக்காக இந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: மிகவும் ஒரு அழகான பாடல். எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: முத்துமணி மாலையினை தொட்டு தொட்டால் அந்த பாடல் கேட்கலாமா?
0: ஆம், சரி. உங்களுக்கா இந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம்.

0: நேர்களை நினைமை பொழுது 4:13 நீங்கள் உங்களுக்காக என்ற நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் தாந்தி கேட்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நலமாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நலமாக இருக்கின்றேன்.
0: சரி, சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: எனக்கு அந்த காதல் சுகமான படத்திலிருந்து சுகமான சுகமான சுடிதாரு.
0: சரி, உங்களுக்காக அந்த சுகமான காதல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: நேயர்களே, நீங்கள் உங்களுக்காக என்ற நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 416-553-0055. எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆரணி, காசிநாதன் கேட்கிறேன்.
0: வணக்கம் காசிநாதன், சொல்லுங்க என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: இன்றைக்கு வா வா என் தலைவா அந்த பாட்டு இருப்போம்.
0: சரி, உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரி ஹரிணி அவர்களுடைய குரலில்
1: பாடல் தந்ததுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி இந்த கடமைக்கு. உங்களுக்கு இந்த பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி அவர்களுடைய குரலில் இதோ வருகின்றது. நன்றி இந்த கடமைக்கு.

0: நேர்களே, நேர்மை பொழுது 4:25 உங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம். நீங்க நலமா இருக்கீங்களா? நான் கண்ணன் பேசுறேன்.
0: வணக்கம் கண்ணன்னா, நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
0: சரி, சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: பாடல் அந்த திங்க் இந்தி ஆல்பத்துல இருந்து பவளமல்லி என்ற பாட்டு.
0: சாயபெங்கர் மற்றும் ஸ்ருதி ஹாசன் அவர்களுடைய குரலில் பவளமல்லி என்ற பாடல் இது உங்களுக்காக வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: நேர்களே, நீங்கள் 101.3 CMR ரேடியோவின் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 4165930055 எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் திலாவதி அமரராஜா பேசுறேன்.
0: வணக்கம்.
1: அழகிய இனிய மழலை வார்த்தை பேசும் ஆரணிக்கு மாலை வணக்கம் மேடம். நிலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நான் நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள் எப்படி?
1: நிலமா இருக்கிறேடா. உங்களை நிகழ்ச்சிகளோட போனாலும் உங்களை சந்திக்கல, இந்த கிழமை சந்திச்சிருக்கிறேன். நன்றியடா. நான் என்று கேட்கும் பாடல் சத்திரியன் படத்துல மாலையில் யாரோ பேசுகிறேன் என்று இந்த ஆரணியுடன் பேசிவிட்டேன். மக்களும் கேட்கட்டும்.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு. இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: நேர்களே, நேர்மை இப்பொழுது 4:36. நீங்கள் உங்களுக்காக என்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழகுங்கள். 4 1 6 5 3 0 0 5 5. எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆராதனி. எஸ்டி குமார், எப்படி இருக்கிறீங்க?
0: வணக்கம் எஸ்டி குமார், நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: பாட்டு வந்து கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததம்மா. அந்த பாடலை கேட்போம், எல்லாரும் சந்தோஷமா.
0: ஓ சரி, கேட்போம். நீங்கள் கேட்டபடியே நாங்கள் எல்லாரும் கேட்போம். திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக வருகின்றது.
1: நன்றி
0: நன்றி நன்றி நினைந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம்.

0: ஓகே, குட் நைட்.
1: நேர்களே, எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சிவலிங்க, எப்படி நலமா இருக்கீங்களா?
1: ஓம், நான் நலமாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நான் நலமாக உற்சாகமாக மகிழ்ச்சியாக உங்களோட நேர்ச்சியை கேட்டு சந்தோஷமா இருக்கேன்.
1: சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: தாய் கிழவி அந்த பாடலை கேட்போம்.
1: திருச்சிற்றம்பலத்தில் படத்திலிருந்து தனுஷ் அவர்களுடைய குரலில் இது உங்களுக்காக வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு. இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி,
2: வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: நேர்களே, நேரம் இப்பொழுது 4:46 5 மணி வரை உங்களுக்காக என்ற நிகழ்ச்சி இடம்பெறும். நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அலையுங்கள். 4 6 5 3 0 0 5 5. எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் பண்பா.
0: வணக்கம் பண்பா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: முதல்ல உங்களோட முதல் தடவையாக வைக்கிறேன், உங்களை வரவேற்றுக் கொண்டேன்.
0: நன்றி.
1: நான் விரும்புகிற பாடல் வந்து இன்னொரு கலைஞர்ட ஒரு வாக்கின சீமா கலைஞர் செந்திலாண்ட மாலை மயங்கும் நேரத்தில் அந்த பாட்டை கேட்கிறேன்.
0: சரி, உங்களுக்காக இந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

0: நேர்களே, எங்களுடைய அடுத்த நேரடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் அழைப்பில்? யார்?
1: நான் குமார் சாய்க்கிறேன். இன்றைக்கு வெட்டிங் அனிவர்சரி, அப்ப ஏழு ஏழு ஜென்மம் மனைவி என்பதை பாட்டு கேட்போம். ஏழு ஜென்மம் வேண்டாம், இப்ப ஒன்று நடந்து ஒன்று, இன்னும் ஆறு இருக்கு.
0: இன்னும் ஆறு இருக்கு.
1: சரி, அது அப்புறம் இந்த ஒன்று கொஞ்சம் ஈஸியா போகும்.
0: சரி, எங்களுக்கு திருமண வாழ்த்துக்களையும் நாங்கள் வாழ்த்திக்கொண்டு இது உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி, நன்றி. இணைந்து கொண்ட மேக்கர் குமார்,
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

நேர்களே, இப்பொழுது 4:56 இந்நிகழ்ச்சியின் நிறைவு நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். ஹாய், யார் பேசுறது? ரஜினா, சொல்லுங்க குட்டி, என்ன பாடல் வேணும் இன்றைக்கு? நன்றி குட்டி, இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இதோ ரஜினிக்காக இந்த பாடல் வருகின்றது.

0: நேரம் சரியாக 5 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இலங்கையை சென்றடைந்துள்ளார். ரஷ்ய சுகாதார அமைச்சர் மிகேல் முரஷ்கோ தலைமையிலான உயர்மட்ட தூதுக்குழுமே இன்று 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை சென்றுள்ளது. மத்திய பிரதேசம் மாநிலத்தின் ஜபல்பூர் மாவட்டத்தில் உள்ள பர்கி அணையில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரதமர் மார்க் கார்னி தற்போது அர்மேனியாவில் நடைபெறும் ஐரோப்பிய அரசியல் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். கனடாவில் ஐரோப்பிய முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் சர்வதேச வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் அவர் ஐரோப்பிய தலைவர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். ஜெர்மனியில் உள்ள 5000 அமெரிக்க வீரர்களை குறிக்கும் பென்டகன் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 4168042365. 4168042365. அஜிந்தன் தவராஜா.
4: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்வனவு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 6 கதறைகளோட டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனவு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 9053029494.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த
8: வட்டி. 4444 Smart Restoration.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்ட் உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
4: 416-700-2222. 416-700-2222. J.ca.

0: www.cmr.fm.
1: நேர்களே, நேர்மை பொழுது ஐந்து மணி பத்து நிமிடம். அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் அச்சம் என்பது மடமையடா என்ற திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாசின் குரலில். இது உங்களுக்காக அவளும் நானும்.

0: நேர்களே, மோர்கேஜ் பற்றிய நிறைவு தகவல்களை பெற்றுக்கொள்ள அருண்குமாரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆராதனை. வணக்கம் நேர்களே. ஆமாம், இது மோகேஷ் முகவர் கஜன் கனகவன் நாயகம் அவர்கள் தரக்கூடிய விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது உங்களுக்கான ஒரு நேர்மையான நேர்த்தியான மோகேஜ் முடிவுகளை, அதாவது மோகேஜ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நம்பிக்கையோடு நாடிக்கொள்ளலாம் கஜன் கனகவன் நாயகம். சமகாலத்தில் இங்கே நீங்கள் வாங்கிருக்கூடிய கொண்டோக்களுக்கு அல்லது வீடுகளுக்கோ சரியான முறையிலே அப்ரேசல் கிடைக்கவில்லை என்றால் அதனுடைய அடுத்த கட்டம் வந்து நீங்கள் பிரைவேட் மோகேஜிலே செல்ல வேண்டும் என்பதல்ல, அல்லது அந்த சொத்துக்களை கைவிட வேண்டும் என்பதும் அல்ல. எனவே அப்ரேசல் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கான கொண்டோக்களுக்கோ அல்லது வீடுகளுக்கோ உங்களுடைய வியாபார நிறுவனங்களுக்கோ சிறந்த முறையிலே வங்கிகளிலேயே உங்களுக்கான மோகேஜை தன்னால் பெற்றுத்தர முடியும் என்பதை கஜன் தெரிவிக்கின்றார். உங்களுக்கு வருமான போதாமைகள், அதாவது லோ இங்கம் என்று சொல்லக்கூடிய வருமான போதாமைகள் இருக்குமாக இருந்தால் அது குறித்தும் நீங்கள் உடனடியாகவே வேறு வழியில்லை, நீங்கள் பிரைவேட் மோகேஜுக்கு செல்ல வேண்டும் அல்லது சொத்துக்களை கைவிட

0: சிறப்பாக வங்கியிலேயே பெற்றுத்தர முடியும் என்பதையும் கஜன் தெரிவிக்கின்றார். தொலைபேசி இலக்கம் 416-2744-4345. மிக முக்கியமாக நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது சுயதொழில் வாய்ப்புகளை கொண்டிருந்தால் அதனுடைய வருமான போதாமைகள் காரணமாக கூட உங்களால் வீடு வாங்க முடியாதென்றோ அல்லது மோக்கேஜ் உங்களுக்கு எடுக்க முடியாதென்றோ நிலைமை இல்லை என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். மிக முக்கியமாக ஒரு தவறான வழிகாட்டல் மூலமாகவோ அல்லது வேறு வழி இல்லாமல் நிர்பந்தங்கள் மூலமாகவோ நீங்கள் பிரைவேட் மோக்கேஜுக்கு தள்ளப்பட்டிருந்தால் பிரைவேட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மோகேஜை கனடாவினுடைய பிரதான வங்கிகளுக்கு குறைந்த வட்டி விதத்திலே தன்னால் பெற்றுக்கொள்ள மாற்றித்தர முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். எனவே பிரைவேட் மோகேஜை கனடாவின் பிரதான வங்கிகளுக்கு குறைந்த வட்டி விதத்திலே தன்னால் மாற்றித்தர முடியும் என்பதையும் கஜன் தெரிவிக்கின்றார். அதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ளலாம். இவை எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் மோகேஜுக்காக கஜன் கனக விநாயகத்தை அழைக்கிற போது நீங்கள் வழங்கக்கூடிய அடிப்படை சில முக்கியமான விடயங்களை வைத்துக் கொண்டே உங்களுக்கான மோகேஜை தன்னால் செய்து தர முடியுமா இல்லையா என்பதை தெளிவாக தெரிவிக்கின்றார். எனவே அவ்வாறு தெரிவிப்பது உங்களுக்கு ஒரு மிகுந்த நன்மை. என்று சொன்னால் மன உளைச்சல் இல்லை, கால இழுத்தடிப்பு இல்லை, உங்களுடைய நேரம் விரயமாகாது, ஒரு நம்பிக்கையான மோகேஜ் முடிவுகளை நீங்கள் பெற முடியும், பல நன்மைகளை பெற முடியும். எனவே ஒரு காலதாமதம் அற்ற குறித்த நேரத்துக்கு குளோசிங் முடிக்கக்கூடிய வகையில் வங்கிகளில் உங்களுக்கான மோகேஜை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ளலாம். எனவே நீங்கள் கஜன் கனக விநாயகத்தோடு பேசுகிற போது உங்களுக்கான சகல விடயங்களையும் வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் அவரோடு பேசிக் கொள்ளலாம். சிலவேளை உங்களுக்கு உடனடியான மோகேஜ் தேவைகள் இல்லாவிட்டாலும் கூட யாரோ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ உறவுகளோ மோகேஜ் குறித்த ஒரு அந்தரிப்பிலே ஒரு சரியான வழி இல்லாமல் திணறிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு கூட நீங்கள் கஜன் கனக விநாயகத்தை அறிமுகம் செய்து வைக்கலாம். இப்போது அண்மையிலே அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற இந்த HST ரிபேட் சம்பந்தமான தரவுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளவும், 10% டவுனோடு நீங்கள் வீடுகளை வாங்க முயற்சிக்கிற போது அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மோகேஜ் குறித்த நுணுக்கமான விடயங்கள் பற்றி நீங்கள் கவனிப்பதற்கும் அல்லது அது அறிந்து கொள்வதற்கும் கூட நீங்கள் கஜன் கனக விநாயகத்தை தொடர்பு கொள்ளலாம். எனவே கஜன் தெரிவிக்கின்ற விடயம், நீங்கள் அழைக்கிற போது உங்களுடைய அடிப்படை தரவுகளை வைத்துக் கொண்டு உங்களுக்கான மோகேஜ் தன்னால் செய்து தர முடியும் இல்லையா என்பதை உடனடியாகவே சொல்லிவிடுகின்றார். எனவே நம்பிக்கையான, நிம்மதியான, காலதாமதம் இல்லாத, குறித்த நேரத்துக்கு குளோசிங் முடிக்கக்கூடிய வகையில் பிரதான வங்கிகளிலே உங்களுக்கான மோகேஜை பெற்றுக் கொள்ளவும், எந்த வகையிலும் பிரைவேட் மோகேஜுக்கு செல்லாத வகையிலே வங்கிகளில் உங்களுக்கான மோகேஜ் முறைகளை பெற்றுக் கொள்ளவும் சிறந்த வழிகாட்டுகின்றார் கஜன் கனக விநாயகம். அழைத்து பேசுங்கள் நம்பிக்கையோடு. 416-2744-4345 416-274-4345 என்பது கஜன் கனக விநாயகத்தின் தொலைபேசி இலக்கம். இந்த தகவலோடு நாங்கள் இன்றைய நாளை நிறைவு செய்யலாம். நன்றி ஆராதனை, நன்றி கஜன் கனக விநாயகம். மீண்டும் ஒரு புதிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி குமார், அருண்குமார் மணிக்கவும் நேர்களின் இன்மை பொழுந்த 5:20. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் ஆம்பள திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமலா அவர்களுடைய இசையமைப்பில் மோகித் சோஹன் மற்றும் அம்ரிதா சேகர் அவர்களுடைய குரலில் இது உங்களுக்காக வா வா வா வெண்ணிலா.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775 6475221775
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: நேர்களை ஒளிபரப்பாகின்ற பாடல் கனா திரைப்படத்திலிருந்து அனிருத் அவர்களுடைய குரலில். இது உங்களுக்காக ஒத்தையடை பாதையிலே.

0: நேரம் மாலை 5:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏபாஸ் விமான கொள்முதல் தொடர்பான விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கா ஜெயரத்ன ஆகியோருக்கு வாக்குமூலம் வழங்குமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் கலைஞர் நினைவிடத்திற்கு சென்றிருக்கிறார். ஒன்டாரியோவின் விவசாயம் மற்றும் தோட்டக்கலைஞர்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் புதிய பூச்சிகளின் வருகை குறித்து சுற்றுலாச்சூழல்துறை எச்சரித்திருக்கிறது. தாய்வானின் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தனது 2nd தலைமுறை செயற்கைக்கோள்களை இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்கிறது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கை அரசின் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு பெறுமதி சேர்வரி அதாவது வேட் தொடர்பான முக்கிய திருத்தங்கள் அறிவித்திருக்கிறது. இந்த புதிய மாற்றங்கள் எதிர்வரும் ஜூலை 1st முதல் அமலுக்கு வரவிருக்கின்றன. இந்த திருத்தங்களின் மூலம் டிஜிட்டல் சேவைகள் மற்றும் இணையதளங்கள் மூலம் வழங்கப்படும் சேவைகளுக்கு இனிமேல் வேட் வரி விதிக்கப்படும். இதன் மூலம் டிஜிட்டல் பொருளாதாரத்தையும் வரி அமைப்புக்குள் கொண்டு வருவது அரசின் முக்கிய நோக்கமாகும். மேலும் ஒருவரின் வரிக்குரிய மொத்த வருவாய் 90 லட்சம் ரூபாவை கடந்தால் அவர் கட்டாயமாக வேட் பதிவு செய்ய வேண்டிய நிலையம் அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது. அதே நேரத்தில் நிதி சேவைகளுக்கான வேட் வீதம் 18%லிருந்து 20.5% உயர்த்தப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் சேவைகள் தொடர்பான வரிகளை பதிவு செய்து செலுத்துவதற்காக புதிய நடைமுறைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏபாஸ் விமான கொள்முதல் தொடர்பான முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்து நடைபெற்று வரும் விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கா ஜெயரத்ன ஆகியோருக்கு வாக்குமூலம் வழங்குமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அவர்கள் இருவரும் மே 12 லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை ஏபாஸ் விமான கொள்முதல் செயல்முறையில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தேவையான சட்ட நடவடிக்கைகள் பின்னர் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை கடற்கரை பகுதிக்கு மீனவர்களைத் தவிர ஏனையோர் நுழைய தடை என்ற அறிவிப்பு ஒட்டப்பட்டுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கீரிமலை வீதி வழியாக கடற்கரைக்கு செல்லும் ஒழுங்கையில் பிரதேச சபை மற்றும் மீன்பிடி சங்கம் ஆகியவற்றின் பேரில் இந்த அறிவிப்புகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் காங்கிரசன் துறைக்கு தனியான பிரதேச சபை இல்லாத நிலையில் இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்காது என மக்கள் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வறிவிப்பு தனிநபர்களால் சட்டவிரோதமாக ஒட்டப்பட்டிருக்கலாம் என்றும் பிரதேச சபை பெயர் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். முன்னதாகவும் அந்த பகுதியில் வசிக்கும் ஒருவர் கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை செய்ய முயன்றதாகவும் இதுகுறித்து அதிகாரிகள் எச்சரிக்கை வழங்கியிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்திருக்கின்ற பகுதிக்குள் காணப்படும் பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை மீட்கும் நடவடிக்கையை பிரதேச சபை கைவிட வேண்டும் என மலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோ சுகீர்தனை பலாலி காவல்துறையினர் அழைத்து அச்சுறுத்தும் வகையில் தெரிவித்திருக்கிறார்கள். தையிட்டி விகாரை அமைந்திருக்கின்ற பகுதிக்குள் மலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகிறது. குறித்த வீதியினை கடந்த 28 தவிசாளர் அடையாளம் காட்டி அதனை நில அளவையாளர்கள் அளந்து வீதியினை குறித்திருந்தனர். இந்த நிலையில் பிரதேச சபைக்கு சொந்தமான குறித்த வீதியினை எதிர்வரும் 11 முன்னர் விடுவிக்க வேண்டும் என மலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளரினால் விகாராதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 11 முன்னர் விடுவிக்க வேண்டும் இல்லையெனில் 12 பிரதேச சபையினால் வேலி அகற்றப்படும் எனவும் அவ்வாறு அகற்றப்பட்டால் வேலி அகற்ற செலவழிக்கப்பட்ட நிதியை விகாராதிபதியே பிரதேச சபைக்கு செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பலாலி காவல் நிலையத்தில் விகாராதிபதி விகாரை வேலியை பிரதேச சபை அடாத்தாக அகற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக முறைப்பாடு அளித்துள்ள நிலையில் அது தொடர்பில் தவிசாளரை காவல்துறையினர் அழைத்து விசாரணை செய்திருக்கிறார்கள்.
1: இந்திய செய்திகள்.
0: தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் கலைஞர் நினைவிடத்திற்கு சென்றிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாகின்றன. முன்னெப்போதும் இல்லாத அளவில் இந்த தேர்தல் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம், எதிர்க்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாத்திரமன்றி இந்த முறை நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பெரிய அளவிலான வாக்குகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அரசியல் ரீதியான பல மாற்றங்கள் வரும் காலங்களில் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. அதற்கேற்றவாறு தேர்தல் முடிவுகள் பற்றிய கருத்து கணிப்புகளும் தீர்க்கமான முடிவை கூற முடியாதபடி வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவரும் MK ஸ்டாலின் இன்று அவரது தந்தையும் முன்னாள் முதல்வருமான கலைஞர் கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் உடன் அமைச்சர் சேகர்பாபு, ஆர் ராசா ஆகியோரும் அங்கு சென்ற நிலையில் அது தொடர்பான புகைப்படம் மற்றும் காணொலி வெளியாகியிருக்கிறது. கிழக்கு டெல்லியின் சாதாரா பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தினால் 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குறுகிய சந்தியில் கட்டடம் இருந்ததால் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே செல்ல தாமதமானதே உயிரிழப்பு அதிகரிக்க காரணம் என கூறப்படுகிறது. காயமடைந்த 15க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று இந்தியா முழுவதும் மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. தமிழகத்தில் சென்னை, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மையங்களில் சுமார் 150,000 மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள். தேர்வு மையங்களில் பலத்த பாதுகாப்பு மற்றும் கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ்மின் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: ஒன்டாரியோ மாகாணத்தில் ஸ்பாட்டட் லேண்ட் அண்ட் ஃப்ளை எனப்படும் ஒரு வகை ஊடுருவும் பூச்சிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இவை பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் திராட்சை தோட்டங்கள், பழத்தோட்டங்கள் மற்றும் பல வகை மரங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. இந்த பூச்சிகள் ஒன்டாரியோவின் விவசாய பொருளாதாரத்தை நிலைக்குலைய செய்யும் அபாயம் இருப்பதால் மக்கள் இவற்றை எங்கு கண்டாலும் உடனடியாக அழித்துவிடுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். முக்கியமாக அமெரிக்காவிலிருந்து வரும் வாகனங்கள் மற்றும் சரக்கு பொதிகள் மூலம் இந்த பூச்சிகள் கனடாவிற்குள் ஊடுருவியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த பூச்சிகளின் மூட்டைகள் மரப்பட்டைகள் மற்றும் வாகனங்களின் அடியில் ஒட்டிக்கொண்டு பரவும் தன்மை கொண்டவை. கோடை காலம் தொடங்கவுள்ள நிலையில் தோட்டக்கலையில் ஆர்வமுள்ளவர்கள் மற்றும் விவசாயிகள் தங்கள் நிலங்களை கூர்ந்து கவனிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். கனடாவிலிருந்து அல்பர்டா மாகாணம் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தும் செபரேட்டிஸ்ட் அமைப்பினர் திரட்டிய கையெழுத்து ஓட்டை மனுவின் காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகிறது. கடந்த பல மாதங்களாக அல்பர்டா முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட இந்த கையெழுத்து இயக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மத்திய அரசு அல்பர்டாவின் வளங்களை சுரண்டுவதாகவும் மாகாண உரிமைகளை பறிப்பதாகவும் குற்றம் சாட்டும் இந்த அமைப்பினர் அல்பர்டாவை ஒரு தனிநாடாக அறிவிக்க வேண்டும் அல்லது கூடுதல் சுயாட்சி வழங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் முறைப்படி மாகாண சட்டப்பேரவையில் சேர்க்கப்படவிருக்கின்றன. போதிய அளவு கையெழுத்துக்கள் பெறப்பட்டால் இது குறித்த பொது வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து அல்பர்டா அரசு பரிசீலிக்க வேண்டியிருக்கும். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் கனடாவுடன் இணைந்திருக்கவே விரும்புவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கனடாவில் மில்லியன் கணக்கில் அதிர்ஷ்டலாபச்சீட்டில் வெற்றி பெறுபவர்களின் முழு பெயர்களை இனி பொதுவெளியில் வெளியிடுவதை தவிர்க்கும் புதிய நடைமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. தற்போது இருக்கின்ற விதிகளின்படி லாட்டரி வெல்பவர்களின் புகைப்படம் மற்றும் பெயர் பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிடப்படுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இது லாட்டரி விற்பனையின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய உதவுகிறது. ஆனால் இதனால் வெற்றியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் அந்தரங்கம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றி பெற்றவருடன் தேவையற்ற அழைப்புகள், மிரட்டல்கள் மற்றும் உறவினர்களின் தொலைகளால் பல வெற்றியாளர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாவதாக கூறப்படுகிறது. எனவே வெற்றியாளர்களின் முழு பெயரை மட்டும் வெளியிடுவது அல்லது அவர்களின் இருப்பிடத்தை தற்காலிகமாக மறைத்து வைப்பது போன்ற மாற்றங்களை கொண்டுவர லாட்டரி நிறுவனங்கள் திட்டமிட்டிருக்கின்றன. இருப்பினும் இது லாட்டரி மீதான பொதுமக்களின் நம்பிக்கை குறைக்குமா என்ற விவாதமும் எழுந்திருக்கிறது. பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகிய இரண்டிற்கும் இடையே ஒரு சமநிலையை கொண்டு வருவதே இந்த புதிய முயற்சியின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
1: உலகச் செய்திகள்.
0: மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் ஒரு அதிரடியான 14 அம்ச திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறது. அமெரிக்கா ஏற்கனவே வழங்கிய 2 மாத கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்த ஈரான் அதற்கு பதிலாக 30 நாட்களுக்குள் அனைத்து மோதல்களையும் நிறுத்த வேண்டும் என்ற புதிய நிபந்தனையை விதித்திருக்கிறது. இந்த திட்டத்தின்படி பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து அனைத்து வெளிநாட்டு இராணுவங்களும் வெளியேற வேண்டும் மற்றும் மனிதமான உதவிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்பன ஈரானின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. நாங்கள் அமைதிக்கான கதவை திறந்து வைத்திருக்கின்றோம். இப்போது முடிவெடுக்க வேண்டியது அமெரிக்கா தான் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த திட்டத்தை பரிசீலித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இது பிராந்தியத்தில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு உலக நாடுகளிடையே எழுந்திருக்கிறது. தாய்வானின் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தனது 2ஆம் தலைமுறை குறைந்த புவி வட்டப்பாதை செயற்கைக்கோள்களை இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்கிறது. கலிபோர்னியாவிலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டிருக்கின்றன. பேர்ல் 1A மற்றும் பேர்ல் 1B என பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த 2 செயற்கைக்கோள்களும் தங்களது சுற்றுப்பாதையை அடைந்துவிட்டதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செயற்கைக்கோள்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு விண்வெளியிலிருந்து தகவல் தொடர்பு மற்றும் விண்வெளி அறிவியல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளவிருக்கின்றன. நியூயார்க்கின் மெட்ரோபாலிட்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட் அரங்கில் நாளை நடைபெறவிருக்கின்ற மெட் காலா 2026 நிகழ்ச்சிக்காக டொரண்டோ உள்ளிட்ட உலகெங்கிலும் உள்ள ஆடை அலங்கார ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த ஆண்டு சுமார் 31 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நிதி திரட்டப்படும் என எதிர்பார்க்கப்படும் இந்த பிரமாண்ட நிகழ்வில் உலக புகழ்பெற்ற பாடகி ஃபியோன்ஸ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பங்கேற்கவிருக்கிறார். அவருடன் இணைந்து நிக்கோல் கிட்மேன் மற்றும் வீனஸ் வில்லியம்ஸ் ஆகியோர் இந்த ஆண்டின் இணை தலைவர்களாக செயல்படுகின்றனர். இருப்பினும் இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி சில சர்ச்சைகளையும் சந்தித்திருக்கிறது. அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் இதற்கு முக்கிய நிதியுதவி அளிப்பதால் தொழிலாளர் நல ஆர்வலர்கள் மத்தியில் அதிருப்தி எழுந்திருக்கிறது. இந்த நிகழ்வு நடைபெறும் போது மியூசியம் முன்பு போராட்டங்கள் நடத்தவும் சில அமைப்புகள் திட்டமிட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு கொண்டே நெஸ்ட் கேலரிஸ் என்ற புதிய கலைக்கூடம் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏர்பஸ் விமான கொள்முதல் தொடர்பான விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே மற்றும் முன்னாள் அமைச்சர் பியங்கர ஜெயரத்ன ஆகியோருக்கு வாக்குமூலம் வழங்குமாறு அழைப்பாணி விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் கலைஞர் நினைவிடத்திற்கு சென்றிருக்கிறார். ஒன்டாரியோவின் விவசாயம் மற்றும் தோட்டக்கலைகளுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் புதிய வகை பூச்சிகளின் வருகை குறித்து சுற்றுச்சூழல் துறை எச்சரித்திருக்கிறது. தாய்வானின் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தனது 2ஆம் தலைமுறை செயற்கைக்கோள்களை இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்கிறது. இத்துடன் CMR தமிழகமின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள். பிரதி
3: செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 2
4: முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். LIQ கோல்ட் ட்ரேடர்ஸ் LIQ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் LIQ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LIQ.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
6: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 9052708800
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
0: ஐயோ, இந்த புளோரை பார்த்தாலே தலை சுத்துது. நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்கிராச்சஸா இருக்கு.
9: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், BC ஃப்ளோரிங் போங்க.
10: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சாலிட் வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் BC ஃப்ளோரிங் பிளஸ், 595 மிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்கார்ப்ரோ, 416-609-3386 416-609-3386 Expert guidance, bulk orders, free quotes, BC Flooring Plus.

www.cmr.fm. நேர்களை நிர்மப்பொழுது 5:46. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற திரைப்படத்திலிருந்து அனிருத் அவர்களுடைய குரலில் இது உங்களுக்காக வருகின்றது.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேர்களே, அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் சரத் டே அல்வஸ் அவர்களுடைய இசையமைப்பில், ஏ மனோகரன் அவர்களுடைய குரலில். இது உங்களுக்காக கண்ணே நான்.

நேர்களே, நேர்மை இப்பொழுது 5:56. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. என்னுடன் இணைந்த அனைத்துள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் ஆராதனி ராஜகுமார். நன்றி, வணக்கம்.